வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெட்ஸிலும் 103 மெகாஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 24 நாள், பராபவ ஆண்டு ஆணி மாதம் 26 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 10 தேதி வெள்ளிக்கிழமை, நேரம் 5:57.

0: இன்னும் சில நொடிகளில் காலை 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த

0: ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடப்பாண்டிற்கான மாணவர் சேர்க்கை பெருமளவில் குறைந்திருப்பதாக வெளியாகும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கும்கும் அனில் மகோத் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் கோவா அணி 11-6, 11-2, 11-3 என்ற செட் கணக்கில் மும்பை அணியை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். உங்கள் நீண்ட நாள் கனவுகளும் நெடுநாள் வேண்டுதல்களும் விரைந்து நிறைவேற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைவது ஆர்ஜே ரேவதி பிரியா. நிகழ்ச்சியின் துவக்கமாக குரலும் விளக்கமும். இன்றைய திருக்குறள் இல்லறவியல் பிரிவில் அதிகாரம் 8 அன்புடைமை அதிகாரத்தில் 3வது குறள். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. இதற்கு டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். குறளும் விளக்கமும் கேட்டீர்கள்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் சுந்தரமூர்த்தி வாஞ்சலிங்கம் அவர்கள்.
2: இன்றைய உலகம் அறிவியலில் உயர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பத்தில் வேகமாக முன்னேறி வருகிறது. ஆனால் மனித மனம் அமைதியாக இருக்கிறதா என்று கேட்டால் பதில் மௌனமே. வாழ்வில் அனைவரும் அமைதியை விரும்புவது இயற்கையே. அமைதி என்னும் சொல் அகத்தோடும் புறத்தோடும் மிக நெருங்கிய தொடர்புடையது. தற்கால பரபரப்பான வாழ்க்கை சூழல் மன அமைதியின்மை அதிகரித்து இருந்தாலும் அதே வேளையில் நமக்கு
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:11. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் காலை தென்றலில் பக்தி பாடல்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பக்தி பாடல்கள். இன்றைக்கி நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இடம்பெற போகிற நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விளைக, 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ஸ் 2026 தினசரி கண்ணோட்டம், டெல்லி அஞ்சல், 7:35 காந்தி அஞ்சலி, 8:50 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லத்தில் இவரை சந்திப்போம். கவிஞர் எழுத்தாளர் வானதி சந்திரசேகன் அவர்களின் நேர்முகம். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று இந்தியா பொலிவுறு நகரங்கள் திட்டம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஈவினிங் 5:02 சித்திர சிவானத்தில் வெள்ளி மின்னல் மேடை பாடகர் கோவை கார்த்தி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். 9:15 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்கவிருப்பவர் பழம்பெரும் இசையமைப்பாளர் வி குமார் அவர்கள்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேரம் 6:35. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில்

லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 20 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இன்று இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 முதல் 12 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். வடிகால் வசதி செய்த பிறகு 2 முதல் 3 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்க அனுமதிக்க வேண்டும். ஈரப்பதமான சூழ்நிலைகளில் குலை நோய் ஏற்படுகிறதா என கண்காணிக்க வேண்டும். அறிகுறிகள் தென்பட்டால் எடிஃபன்போஸ் அல்லது கார்பன்டாசிம் மருந்தை 1 லிட்டருக்கு 10 கிராம் என்ற அளவில் இட வேண்டும். நோய் தொற்று காணப்பட்டால் தலைச்சத்து உரங்களை மேலுரமாக இடுவதை தாமதப்படுத்த வேண்டும். மக்காச்சோளம் சாகுபடியாளர்களே, எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிடாக்ளோபரிட் மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து பின் விதைக்க வேண்டும். நிலக்கடலை சாகுபடியாளர்களே, பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45 முதல் 60 நாட்கள் வயதுடைய நிலக்கடலைக்கு ஏக்கருக்கு 400 கிலோ ஜிப்சம் இட்டு மண் அணைத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். வாழை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மஞ்சள் சாகுபடியாளர்களே, நிலவும் சாதகமான காற்றின் வேகம், ஈரப்பதம் மற்றும் மேகமூட்டம் காரணமாக மஞ்சள் பயிரில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளது. நோயின் அறிகுறி தென்பட்டால் மாங்கோசப் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25% 15 நாட்களுக்கு ஒருமுறை தெளிக்க வேண்டும். கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். தென்மேற்கு பருவமழை துவங்கி இருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரை வட்டவடிவில் குழி எடுக்க வேண்டும். ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ பொட்டாஷ் உரத்தினை 50 கிலோ எருவுடன் கலந்து கொடுக்க வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை சேமிக்க மரத்தினை சுற்றிலும் உற்சாய்வாக வட்டப்பாத்தி எடுக்க வேண்டும். கால்நடைகள் வைத்திருப்போரின் கவனத்திற்கு, கொட்டகைகளுக்கு அருகில் நீர் தேங்குவதை தவிர்த்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவ வேண்டும். அட்டவணைப்படி விலங்குகளுக்கு தடுப்பூசி மற்றும் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். ஈரப்பதமான காலநிலையில் நோய் பாதிப்பை குறைக்க சுத்தமான குடிநீர் மற்றும் தீவனத்தை உறுதி செய்ய வேண்டும். ஈரோடு மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026 மற்றும் 2027 ஆண்டில் கால்நடைகளுக்கு தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் NADCP 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி இன்றும் நாளையும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் முகாம்கள் அமைத்து இலவசமாக போடப்படுகிறது. எனவே கால்நடை வளர்ப்போர் தங்களது அனைத்து பசுவினம் மற்றும் எருமை இனங்களுக்கு விடுபடாமல் கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என ஈரோடு மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையின் மண்டல இணை இயக்குனர் கேட்டுக்கொள்கிறார். ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதி திட்டத்தின் கீழ்
மூன்று

சதவீதம் வட்டி மானியத்தில் கடன் பெற வசதி. விவசாய உற்பத்தியையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைப்பதும் விவசாயிகளுக்கு நவீன அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை உட்கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலமும் விவசாயிகளின் வருமானத்தை மேம்படுத்துவதும் அவசியம் ஆகும். அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை உட்கட்டமைப்பில் உள்ள இடைவெளியினை குறைப்பதற்காக 2020 மற்றும் 2021 ஆண்டில் வேளாண் உட்கட்டமைப்பு நிதி திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தி விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை சரியாக சேமித்து சந்தைப்படுத்தும் வசதியை ஏற்படுத்துவதற்காக விவசாயிகளுக்கு நிதி உதவி அளிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் மின் சந்தையுடன் கூடிய விநியோக தொடர் சேவை, சேமிப்பு கிடங்குகள், சேமிப்பு கலன்கள், சிப்பம் கட்டும் கூடங்கள், விளைபொருட்களை மதிப்பிடுவதற்கான அமைப்புகள், தரம் பிரிப்பு இயந்திரங்கள், குளிர்பதன வசதிகள், போக்குவரத்து வசதிகள், முதன்மைப்படுத்தும் மையங்கள் மற்றும் பழங்களை அறிவியல் ரீதியாக பழுக்க வைக்கும் அறைகள் போன்ற பல்வேறு உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்த கடன் பெறலாம். மேலும் இயற்கை இடுபொருட்கள் உற்பத்தி, நுண்ணுயிர் உற்பத்தி நிலையங்கள், நவீன துல்லிய பண்ணையத்திற்கான உட்கட்டமைப்புகள், பகுதிக்கு ஏற்ப பயிர் தொகுப்புகளை உருவாக்கி ஏற்றுமதி செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்துதல் தவிர அரசு மற்றும் தனியார் பங்கேற்புடன் அமைக்கப்படும் உட்கட்டமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு சமுதாய வேளாண் கட்டமைப்புகளுக்கும் இத்திட்டத்தின் கீழ் கடன் வசதி பெற முடியும். இதில் வழங்கப்படும் சலுகைகள் இத்திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக 2 கோடி வரை பெறும் கடனுக்கு 3% வட்டி தள்ளுபடி 7 ஆண்டு காலத்திற்கு வழங்கப்படும். சிறு மற்றும் குறு விவசாய நிறுவனங்களுக்கு அதிகபட்சமாக 2 கோடி வரை கடன் பெறுவதற்கு அரசே கடன் உத்தரவாதம் அளிப்பது போன்ற வசதிகளும் உள்ளது. கடன் வசதியை பெற தகுதியானவர்கள் உட்கட்டமைப்புகளை உருவாக்க முன்வரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், கூட்டுறவு விற்பனை சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், சுய உதவி குழுக்கள், தனிப்பட்ட விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் முனைவோர் இத்திட்டத்தின் கீழ் கடன் வசதிகளை பெற்று பயன்பெறலாம். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு 8883368510 என்ற எண்ணிலும் 8778593957 என்ற எண்ணிலும் 9952884821 என்ற எண்ணிலும் வேளாண் அலுவலர்களை தொடர்பு கொள்ளலாம் என ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஒரு வேறு, நட்மக்கோட வேறு, அவக்கோட வேறு, ஜாக் ஃப்ரூட்டோட வேறு, இதுகெல்லாம் அந்த மாதிரி வேற வேற விதமாக இருக்கின்றன. இவைகள் அனைத்தும் ஒரு ஒரு லேயரை யூஸ் பண்ணும்.
0: தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
3: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில்

ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் விளையாட்டுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டான தருணங்களில்

0: மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திறன் மேம்பாடு, பரிசோதனை, வடிவமைப்பு, தொழில்நுட்பம், தொழில் முனைவு மேம்பாடு, கடனுதவி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஜவுளித்துறைக்கு இந்த மையங்கள் வழங்கிடும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப மேம்பாடு, சீர்திருத்த நடவடிக்கைகளின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். இந்திய ஜவுளித்துறையை நவீனப்படுத்தும் வகையில் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின் அமலாக்கம் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார். பயனாளர்களின் பயன்பாட்டுக்கு உகந்த வகையில் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ள புதிய இணையதளத்தின் செயல்பாட்டையும் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தொடங்கி வைத்தார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை எல்லிஸ் நகரில் வீட்டு வசதி வாரிய வளாகத்தில் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைப்பதற்கான பணிகளை விரைவில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனைகள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த சில நாட்களாக மதுரை, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை இல்லாத காரணத்தால் பல தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு வருவதாக வெளியாகும் செய்திகள் வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு அங்கன்வாடி மையங்கள் மற்றும் தொடக்க பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள், தரமான கல்வி ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தின் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நினைவு தூணில் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் பங்கேற்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் இன்று வேலூரில் அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவம் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே 1998 தமிழக அரசால் நினைவு தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஜூலை 10 அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதனையொட்டி இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழை காரணமாக உதகை, கூடலூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இதமான சூழல் நிலவி வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் உணவிற்காக சாலைகளில் வலம் வருவதால் சுற்றுலாப் பயணிகள் உரிய முன்னெச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசனகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு

0: உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பெய்த மழை காரணமாக விமான நிலையத்தில் 20 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் திருத்தணி, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, திருவள்ளூர், ஆவடி போன்ற பகுதிகளில் நேற்று கனமழை பெய்து குளிர்ந்த சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரைச் செய்திகள். அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து பஹ்ரைன், குவைத், கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத ஆதரவு நாடு என்ற பட்டியலிலிருந்து சிரியாவை நீக்குவது என்ற முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்நிலை நிபுணர் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உள்நாட்டு காலணி உற்பத்திக்கான சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தரக்கட்டுப்பாட்டு விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை ஆட்சியர் திரு மதுபாலன் வழங்கினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் குறித்த கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வனத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பாட்டவயல் பகுதியில் கம்பி வேலியில் சிக்கியிருந்த சிறுத்தையை மீட்ட வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேது மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும் வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும் மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் விளாட் விக்டர் கார்னியா, மால்டோவின் ராடு ஆல்பர்ட் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டுவசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:55. காலைத்திண்டல் நிகழ்ச்சியில் இனி நாம் கேட்கவிருப்பது திரைப்பாடல். பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், சுஜாதா மோகன், ஹரிஷ் ராகவேந்திரா, சங்கீதா சஜித் ஆகியோர் பாடியது. இசை வித்யாசாகர்.

0: நேர்கள் இதுவரை காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். இனி தொடர்ந்து கேட்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீர்கள் இனி கேட்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில உங்க கூட ஆர்ஜே ரேவதி பிரியா.

0: சூப்பரான மூணு பாட்டு கேட்டோம். முதல் பாட்டு தாயம் ஒன்று படத்தில் பி சுசீலா பாடியது, பாடலுக்கு இசை இளையராஜா. ரெண்டாவது பாட்டு நிழல்கள் படத்தில் எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா. மூணாவது பாட்டு எங்க ஊரு காவல்காரன் படத்திலிருந்து தீபன் சக்கரவர்த்தி பி சுசீலா பாடியது, பாடலுக்கு இசை இளையராஜா. தினமே ஒரு ஜிகே க்வெஷ்சன் கேட்போம் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கான ஜிகே க்வெஷ்சன் என்ன அப்படின்னா, இந்திய மகளிர் நீளம் தாண்டுதலில் அஞ்சு பாபி ஜார்ஜின் 22 கால சாதனையை சமீபத்தில் முறியடித்தவர் யார்? இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா 9585800103 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்னும் சில நொழிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலனி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உலகின் முன்னணி நாடாகவும் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் அறிவியல் துறையில் தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் பருவநிலை மாற்றம், பொது சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற அதிகரித்து வரும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண்பதில் அறிவியல் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். எல்லை பாதுகாப்பு,

0: எல்லை பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேம்பாடு, கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஒன்றிணைந்து மேற்கொள்வதன் மூலம் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் சிறப்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எல்லையோர கிராமங்களில் அரசின் நலத்திட்ட உதவிகள் 100% கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலம் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் இடம்பெயர்வதை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையே 31,000 கோடி ரூபாய் செலவில் 1,600 கிலோமீட்டர் தொலைவிற்கு வேலி அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய அவர், திறன் வாய்ந்த பணியாளர்கள், சிறந்த நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு ஆகியவை இதற்கு பெரிதும் உறுதுணையாக உள்ளது என்று கூறினார். நாடு முழுவதும் உள்ள 2,100 சர்வதேச திறன் மையங்களில் 23 லட்சத்துக்கும் அதிகமானோர் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இந்த மையங்கள் ஆண்டுதோறும் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு வருவாய் ஈட்டி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பொறியியல், ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, நிதி, வடிவமைப்பு, தரவு அறிவியல் போன்ற துறைகளில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் இந்த மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். வெளிநாட்டு நிறுவனங்கள் இத்தகைய திறன் மையங்களை இந்தியாவில் அமைப்பதற்கு ஆர்வத்துடன் உள்ளதாக அவர் கூறினார். இத்தகைய மையங்கள் அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பம், உற்பத்தி, நிறுவன மேலாண்மை போன்ற துறைகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் போக்குவரத்து துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த உதவிடும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற பல்முனை போக்குவரத்து குறித்து 3 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதைப்படிவ எரிபொருளை சார்ந்திருப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் செலவு உட்பட பெரும் பொருளாதார செலவுகள் ஏற்படுவதாகவும், இதனை தவிர்க்க மலிவு விலையிலான மாற்று எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சாலை விபத்துகள் குறித்து கவலை தெரிவித்துள்ள அமைச்சர், இதனை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகள் வரும் செப்டம்பர் 1 முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து 15,000 பேருந்து உரிமையாளர்கள், 250 கண்காட்சியாளர்கள் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை மேலும் வலுவடைய செய்யும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிற்கு தொடர்ந்து யுரேனியம் வழங்குவதற்கான முடிவு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் தூய்மை எரிசக்தி துறையை வலுப்படுத்துவதற்கும் கார்பன் வெளியேற்றத்தில் நிகர 0 என்ற இலக்கை எட்டுவதற்கும் உதவிடும் என்றும் கூறினார். விரிவான பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவது என இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான செயல்பாடுகளுக்கு உதவிடும் வகையில் கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பேரிடர் மீட்பு, பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் உட்பட பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பிற்கு குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என இரு நாடுகளும் கருதுவதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் கூறியதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார்.

0: உள்ளார். தனியார் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் 85% எத்தனால் கலந்த எரிபொருளை லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் குறைவான விலையில் அறிமுகப்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் மாற்று எரிபொருளுடன் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு இது பெரிதும் பலனளிக்கும் என்று அவர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோலை உபயோகிப்பதன் மூலம் வாகனங்களின் எந்திரங்கள் பழுதடைவதாகவும் அவற்றின் செயல்திறன் குறைவதாகவும் கூறப்படும் புகார்களை அமைச்சர் நிராகரித்தார். இதற்கென வடிவமைக்கப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே இந்த 85% எத்தனால் கலப்புடன் கூடிய எரிபொருளை பயன்படுத்த முடியும் என்று திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அவசரகால மேலாண்மை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று நண்பகல் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த விபத்துக்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கனமுதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிக்கிம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஆந்திரா, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டர்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேத்து மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கமும், வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இந்திய மகளிர் நீளம் தாண்டுதலில் அஞ்சு பாபி ஜார்ஜின் 22 கால சாதனையை சமீபத்தில் முறியடித்தவர் யார்? இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா 9585800103 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்னைக்கான வெதர் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. இன்றைக்கி கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், திருப்பூரில் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், ஈரோட்டில் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், சேலத்தில் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், ஊட்டியில் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், பாலக்காட்டில் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 28 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு.

குணா படத்துல இருந்து குட்டி பாட்டு ஒன்று கேட்டோம். பாடலை பாடியவர் கே ஜே யேசுதாஸ், பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி. நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் இவரை சந்திப்போம். கவிஞர் எழுத்தாளர் வானதி சந்திரசேகர் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்னைக்கு ஈவினிங் 5:02 சித்திரை செவ்வானத்தில் வெள்ளி மின்னல் மேடை பாடகர் கோவை கார்த்தி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம், டெல்லி அஞ்சல்.

0: காந்தி அஞ்சலி.
1: அண்ணல் காந்தியடிகள் தமது சுயசரிதியான சத்திய சோதனையில் 5 பாகத்தில் அகிம்சையுடன் நேருக்கு நேர் என்ற தலைப்பில் எழுதியதிலிருந்து. திர்ஹூத் டிவிஷனில் சம்பாரன் ஒரு ஜில்லா, மோதிகாரி அதன் தலைநகரம். ராஜ்குமார் சுக்லாவின் ஊர் பேதியாவுக்கு பக்கத்தில் இருந்தது. அதற்கு பக்கத்தில் இருந்த கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளே அந்த ஜில்லாவில் மிகவும் ஏழைகள். அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்று ராஜ்குமார் சுக்லா விரும்பினார். நானும் அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆவலுடன் இருந்தேன். ஆகவே அன்றே என் சக ஊழியர்களுடன் நான் மோதிகாரிக்கு புறப்பட்டேன். அங்கு பாபு கோரக் பிரசாத் எங்களுக்கு தம் வீட்டில் தங்க இடம் கொடுத்தார். இதனால் அவர் வீடு ஒரு சத்திரம் போல் ஆகிவிட்டது. நாங்கள் எல்லோரும் தங்குவதற்கு அந்த வீட்டில் இடம் போதவில்லை. மோதிகாரிக்கு 5 மைல் தூரத்தில் ஒரு விவசாயி துன்புறுத்தப்பட்டார் என்று அன்றே நாங்கள் கேள்விப்பட்டோம். அடுத்த நாள் காலையில் பாபு தரணிதர் பிரசாத்துடன் நான் அங்கே

போய் அந்த விவசாயியை பார்ப்பது என்று முடிவு செய்தோம். அதன்படி யானை மீது ஏறி நாங்கள் அவ்விடத்துக்கு புறப்பட்டோம். குஜராத்தில் மாட்டு வண்டி எப்படி சர்வசாதாரணமோ அதேபோல சம்பாரனில் யானை சர்வசாதாரணம். பாதி தூரம் கூட போயிருக்க மாட்டோம். அதற்குள் போலீஸிலிருந்து வந்த ஒரு ஆள் எங்களை பிடித்தார். போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட் தமது வந்தனத்தை எனக்கு அனுப்பியதாக அந்த ஆள் கூறினார். அவர் கூறியதன் கருத்தை நான் அறிந்து கொண்டேன். போக இருந்த இடத்திற்கு தரணிதர் பிரசாத்தை மாத்திரம் போகச் சொல்லிவிட்டு அந்த ஆள் கொண்டு வந்திருந்த வாடகை வண்டியில் நான் ஏறிக்கொண்டேன். சம்பாரனிலிருந்து நான் போய்விட வேண்டும் என்ற உத்தரவை பிறகு அந்த ஆள் எனக்கு சாதரா செய்து என்னை நான் தங்கியிருந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டார். உத்தரவை பெற்றுக்கொண்டதற்கு கையெழுத்து போட்டு தரும்படி அவர் கேட்டார். அந்த உத்தரவுக்கு நான் கீழ்ப்படியப் போவதில்லை என்றும் என் விசாரணை முடியும் வரையில் நான் சம்பாரனிலிருந்து போகப் போவதில்லை என்றும் எழுதி கொடுத்தேன். அதன் பேரில் சம்பாரனை விட்டு போய்விட வேண்டும் என்ற உத்தரவை மீறிவிட்ட குற்றத்திற்காக விசாரிப்பதற்கு மறுநாள் கோர்ட்டுக்கு வருமாறு எனக்கு சம்மன் வந்தது. அன்று இரவு முழுவதும் விழித்திருந்து கடிதங்கள் எழுதினேன். பாபு பிரஜ்கிஷோர் பிரசாத்துக்கு அவசியமான யோசனைகளை எல்லாம் கூறினேன். எனக்கு உத்தரவிடப்பட்டதும் சம்மன் வந்திருப்பதும் காட்டுத்தீ போல் எங்கும் பரவின. மோதிகாரி இதற்கு முன்னால் என்றுமே கண்டறியாத புரட்சியை அன்று கண்டது என்று சொன்னார்கள். கோரக் பாபுவின் வீட்டிலும் கோர்ட்டிலும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரே ஜனக்கூட்டம். அதிர்ஷ்டவசமாக என் வேலைகளையெல்லாம் இரவிலேயே செய்து முடித்து விட்டதால் அப்பெரும் கூட்டத்தை சமாளிக்க என்னால் முடிந்தது. என் சகாக்கள் எனக்கு அதிக உதவியாக இருந்தார்கள். நான் போன இடத்திற்கெல்லாம் கூட்டம் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததால் அக்கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் வேலையில் என் சகாக்கள் ஈடுபட்டிருந்தனர். கலெக்டர், மேஜிஸ்ட்ரேட் ஆகிய அதிகாரிகளுக்கும் எனக்கும் இடையே ஒரு வகையான நட்பு ஏற்பட்டது. எனக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த உத்தரவை சட்ட ரீதியில் நான் ஆட்சேபித்திருக்கலாம். ஆனால் அதற்கு மாறாக நான் அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டேன். அதிகாரிகள் விஷயத்தில் நான் தவறில்லாமலும் நடந்து கொண்டேன். இதிலிருந்து தனிப்பட்ட வகையில் தங்களை அவமதிக்கும் நோக்கம் எனக்கு இல்லை என்றும் அவர்களுடைய உத்தரவை சாத்வீகமாக எதிர்க்கவே நான் விரும்புகிறேன் என்றும் அவர்கள் கண்டுகொண்டனர். இந்த வகையில் அவர்கள் கவலை அற்றவர்களாயினர். என்னை தொந்தரவு செய்வதற்கு பதிலாக கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு என் ஒத்துழைப்பையும் என் சகாக்களின் ஒத்துழைப்பையும் மகிழ்ச்சியுடன் பயன்படுத்தி கொண்டார்கள். என்றாலும் தங்களுடைய அதிகாரம் ஆட்டம் கண்டுவிட்டது என்பதற்கு அது கண்கூடான சாட்சியாக அவர்களுக்கு இருந்தது. அந்த நேரத்தில் மக்கள் தண்டனையை பற்றி பயத்தையெல்லாம் இழந்து விட்டார்கள். தங்கள் புதிய நண்பர்கள் காட்டிய அன்பின் சக்திக்கே பணிந்தார்கள். சம்பாரனில் யாருக்கும் என்னை தெரியாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். விவசாயிகள் எல்லோரும் ஒன்றுமே அறியாதவர்கள். சம்பாரன் கங்கைக்கு வடக்கில் வெகு தூரத்திலும் இமயமலை அடிவாரத்தில் நேபாளத்திற்கு பக்கத்திலும் இருப்பதால் இந்தியாவின் மற்ற பகுதியிலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்பகுதியில் இருப்பவர்களுக்கு காங்கிரஸை பற்றி ஒன்றுமே தெரியாது. காங்கிரஸ் என்ற பெயரை கேட்டிருப்பவர்கள் கூட அதில் சேருவதற்கும் அதன் பெயரை சொல்லுவதற்கும் கூட பயந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுதோ காங்கிரஸும் அதன் அங்கத்தினர்களும் காங்கிரஸின் பெயரால் இல்லாவிட்டாலும் அதைவிட இன்னும் அதிக உண்மையான வகையில் அப்பகுதியில் பிரவேசித்து விட்டார்கள். காங்கிரசின் பெயரால் எதையும் செய்ய வேண்டாம் என்று என் சக ஊழியர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவு செய்துவிட்டேன். நாங்கள் விரும்பியதெல்லாம் வேலையே அன்றி பெயர் அல்ல, பொருளையே அல்லாமல் நிழலை அல்ல. ஏனெனில் அரசாங்கத்திற்கும் அந்த அரசாங்கத்தை இஷ்டம்போல் ஆட்டி வந்தவர்களான தோட்ட முதலாளிகளுக்கும் காங்கிரஸ் என்ற பெயரே வேப்பங்காயாக வெறுப்பாக இருந்தது. காங்கிரஸ் என்பதற்கு வக்கீல்களின் தந்திரவாதங்கள், சட்டத்தில் இருக்கும் இடுக்குகளை கொண்டு சட்டத்தை பின்பற்றாது இருப்பது, வெடிகுண்டுக்கு மற்றொரு பெயர் அராஜக குற்றம், தந்திரம், நயவஞ்சகம் என்றெல்லாம் அவர்கள் பொருள் கற்பித்து கொண்டிருந்தார்கள். இந்த இரு தரப்பாரிடமிருந்தும் இந்த தவறான அபிப்பிராயத்தை போக்க வேண்டும். ஆகவே காங்கிரசின் பெயரையே சொல்லுவதில்லை, காங்கிரஸ் என்ற ஸ்தாபனத்தை பற்றி விவசாயிகளுக்கு தெரிவிப்பதில்லை என்று நாங்கள் முடிவு செய்து கொண்டோம். காங்கிரஸின் பெயரை விட அதன் கருத்தை அறிந்து அவர்கள் நடந்து கொண்டாலே போதும் என்று நாங்கள் எண்ணினோம். ஆகையால் காங்கிரசின் சார்பாக பகிரங்கமாகவோ இரகசியமாகவோ அங்கே வேலை செய்து எங்கள் வருகைக்காக முன்னேற்பாடுகளை செய்து வைக்க அங்கே தூதர்கள் யாரும் அனுப்பப்படவில்லை. ஆயிரக்கணக்கான விவசாயிகளிடம் போய் பிரச்சாரம் செய்ய வேண்டிய சக்தியும் ராஜ்குமார் சுக்லாவுக்கு இல்லை. அதுவரையில் அம்மக்கள் இடையே எந்தவிதமான ராஜ்ய வேலையும் நடந்தது கிடையாது. சம்பாரனுக்கு வெளியில் உலகம் இருக்கிறது என்பதே அவர்களுக்கு தெரியாதென்றாலும் ஆயுளெல்லாம் தங்களுக்கு நண்பனாக இருந்தவனைப் போல் அவர்கள் என்னை வரவேற்றார்கள். இவ்விதம் விவசாயிகளை நான் சந்தித்ததில் கடவுளையும் அகிம்சையையும்
சத்தியத்தையும் நேருக்கு நேராக நான் தரிசித்தேன்.

பார்த்தேன் என்று கூறுவது அப்படியே உண்மையேயன்றி எவ்விதத்திலும் மிகைப்படுத்தி கூறுவதாகாது. இந்த தரிசனத்தை நான் பெறுவதற்கு என்னை உரியவனாக்கியது எது என்பதை நான் ஆராயும்போது மக்களிடம் கொண்ட அன்பை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை காண்கிறேன். இந்த அன்பு அகிம்சையில் நான் கொண்டிருக்கும் அசைக்க முடியாத உறுதியின் வெளித்தோற்றமே அன்றி வேறு அன்று. சம்பாரணில் அந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத நாள். விவசாயிகளுக்கும் எனக்கும் அது மிகவும் முக்கியமான நாளாகும். சட்டப்படி விசாரணைக்கு உட்பட வேண்டியவன் நான். ஆனால் உண்மையில் குற்றவாளியின் கூண்டில் ஏறி நின்றது அரசாங்கமே என்று சொல்ல வேண்டும். என்னை பிடிக்க விரித்திருந்த வலையில் அரசாங்கம் சிக்கிக்கொள்ளும்படி செய்வதிலேயே கமிஷனர் வெற்றி பெற்றார்.

0: சொல்லுங்க.
1: ராஜபாளையம்ல இருந்து பிரபு வீரன், அதுக்கடுத்த கே எம் சண்முகம் கஞ்சப்பள்ளியில இருந்து, அடுத்ததா அலிநகரம்ல இருந்து எஸ் மகாதேவன், சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு, அடுத்ததா ராமகிருஷ்ணன் கொள்முகுண்டான் பகுதியில இருந்து சங்கர சீனிவாசன், பாபு முள்ளகாடு பகுதியில இருந்து பூபாலன் பள்ளப்பாளையத்துல இருந்து ஆனந்தன் அஜய் சரியான பதில் சொல்லியிருக்காங்க, ஜெய மனோகரன் சொல்லியிருக்காங்க, அடுத்ததா கலை ஹேமா, சோமு கலைவாணி சிறுமுகையிலிருந்து கோவிந்தராஜ் சரியான பதில் சொல்லியிருக்காங்க, சாமி செட்டிப்பாளையத்தில் இருந்து கிருஷ்ணராஜ், அடுத்ததா மனோகரன், சோமசுந்தர் பிரபு, சாய் பல்லவி, நமுனா நாகராஜ், தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம், கே பி பாஸ்கரன், சாய் பவி, அடுத்ததா மதுரையிலிருந்து சோமசுந்தரம், பண்ணைபுரத்திலிருந்து மணிகண்டன், பாபு முள்ளங்காடு பகுதியிலிருந்து மறுபடியும் சொல்லியிருக்காங்க, யதுநந்தன நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நேயர்கள் வந்து சரியான பதிலும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சது அப்படின்னா 9585800103 இந்த நம்பருக்கு சரியான பதிலோட உங்களோட பெயரையும் சேர்த்து அனுப்புங்க.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: காலநிலை என்பது ஒரு பகுதியில் நீண்ட காலமாக நிலவும் வெப்பநிலை, மழைப்பொழிவு, காற்றின் தன்மை, ஈரப்பதம் போன்ற வானிலை கூறுகளின் சராசரி நிலையாகும். இந்த காலநிலையில் ஏற்படும் மாற்றங்களையும் அதன் காரணங்களையும் மனித வாழ்வு மற்றும் இயற்கை வளங்களின் மீது ஏற்படுத்தும் விளைவுகளையும் ஆராய்வதே காலநிலை மதிப்பீடு ஆகும். தொழிற்சாலைகளின் அதிகரிப்பு, வாகன புகை, காடுகள் அழிப்பு மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களின் அதிகப்படியான பயன்பாடு ஆகியவை உலக வெப்பமயமாதலுக்கு முக்கிய காரணங்களாக உள்ளன. இதன் விளைவாக பூமியின் சராசரி வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். பனிப்பாறை உருகுதல், கடல் மட்டம் உயருதல், பருவமழை மாறுபாடு, வறட்சி, வெள்ளம், புயல் மற்றும் வெப்ப அலை போன்ற பேரிடர்கள் அதிகரித்தும் வருகின்றன. காலநிலை மாற்றம் வேளாண்மை, குடிநீர் வளம், உயிரின பன்மை மற்றும் மனித ஆரோக்கியம் ஆகியவற்றையும் பெரிதும் பாதிக்கிறது. எனவே காலநிலை மதிப்பீடு மூலம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முன்கூட்டியே அறிந்து அவற்றை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்கிறார்கள் காலநிலை ஆராய்ச்சியாளர்கள். மரக்கன்றுகளை வளர்த்தல், காடுகளை பாதுகாத்தல், சூரிய மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை பயன்படுத்துதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், மழைநீர் சேகரித்தல் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் போன்ற செயல்பாடுகள் கிளைமேட் மாற்றத்தின் தாக்கத்தை குறைக்க உதவும். காலநிலை மதிப்பீடு என்பது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் இயற்கை வளங்களை

0: நிலைநிறுத்துவதற்கும் வருங்கால தலைமுறைக்கு பாதுகாப்பான மற்றும் வளமான பூமியை உருவாக்குவதற்கும் அவசியமான ஒன்று.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, நேரம் 7:52. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஜிகே க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் இல்லையா, இந்திய மகளிர் நீளம் தாண்டுதலில் அஞ்சு பாபி ஜார்ஜின் 22 கால சாதனையை சமீபத்தில் முறியடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. மூக்கனூர் சண்முகா நகர்ல இருந்து சிவகுமார் மலர்கொடி சொல்லியிருக்காங்க, சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிபு சோமஸ்கந்தமூர்த்தி அவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஹோப் காலேஜ்லேருந்து பிரணயா குகின், அடுத்ததாக கோகிலா, வன்ஷிகா, லோகேஷ் இவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. பரிமளம் வெங்கடாபுரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. தீபிகா பூளவாடையிலேருந்து, கோவை ரத்னபுரியிலேருந்து ராஜா முகமது, அடுத்ததாக சாமி செட்டிப்பாளையத்துலேருந்து கிருஷ்ணன், ஜெயந்தி, ஜவஹர் இவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. கே கோவிந்தராஜ் மாரிசெட்டி பதவியிலிருந்து சொல்லியிருக்காங்க. மல்லிகா மந்த்ராசலம், பிரியங்கா பெரியவதம்பச்சேரியிலேருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய் ரித்விக், கணிஷ்க், அபினவ் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கணேஷ்மூர்த்தி சூலூர்லேருந்து, திருப்பூர் இளங்கோ நகர்லேருந்து அம்பிகா தேவி, சண்முக சுந்தரம், மலைக்கொண்டன் பாளையத்திலிருந்து விமலா வேலுகோபால், பூபனா இவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தேவராயபுரம்லேருந்து சுகம் ராஜா, பாரதி மகாலிங்கம் கள்ளி வலசு பகுதியிலிருந்து மஞ்சுளா, தர்ஷன், சங்கேஸ்வரன், கீதா வெள்ளிக்குப்பம்பாளையம் பகுதியிலிருந்து, வி என் இளங்கோ சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து, கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து ஜோதி ரமேஷ், ராயப்பன் ரெஜி, ஜெஃப்ரி, ரீனா, பாப்பா கேஜி சாவடி பகுதியிலிருந்து மனு, கிறிஷ் இவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. கஞ்சம்பட்டையிலிருந்து சண்முகானந்தம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. திருப்பூர்லேருந்து பாலா, அடுத்ததா நெல்லிமேடிலிருந்து பூங்குழலி நாகராஜ சோழன், வீரதுரை அரியரூர்லேருந்து செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகா நகர் மூக்கனூர் பகுதியிலிருந்து என் பார்வதி, கணபதியிலிருந்து நங்கவழியிலிருந்து ராஜாராம், காளிப்பாளையத்திலிருந்து வைத்தீஸ்வரன், சாந்தி, நந்தினி, அடுத்ததா பிரேமா வெள்ளியங்கரி கருமத்துமட்டியிலிருந்து இன்னும் நிறைய நேர்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, சரியான பதில், சரியான பதில், என்னதான் சரியான பதில் அப்படின்னா, இந்திய மகளிர் நீளம் தாண்டுதலில் அஞ்சு பாபி ஜார்ஜின் 22 கால தேசிய சாதனையை சமீபத்தில் முறியடித்தவர்

ஆன்சி சோஜின் எடப்பள்ளி, இவங்க தான் வந்து இந்த சாதனையை செஞ்சுருக்காங்க. பதில் சொன்ன அத்தனை நேயர்களுக்கும் நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.

0: நீங்கள் இதுவரை இணைந்திருந்ததை வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னும் சில நொடிகளில் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதை தொடர்ந்தும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்கலாம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது.

0: ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங். நேரம் 8:02 நாட்பதனுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்க போறோம் நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேஸ்னி. இன்னைக்கு என்னென்னமா தகவல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய தகவல்கள் உங்களுக்காக எடுத்துட்டு வந்தாச்சு. கேட்க நீங்களும் ரெடியா வெயிட் பண்ணிருப்பீங்க சொல்ல நானும் ரெடி. கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே

0: ஜென்டில்மேன் படத்துல இருந்தே ரொம்ப இசைமைப்புல மின்மினி பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து. எட்டு மணி ஏழு நிமிஷம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். இந்தியாவில் பல விசித்திரமான இடங்களும் நிகழ்வுகளும் அப்பப்போ மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறது வழக்கம் தான். அந்த வகையில் இப்போ மகாராஷ்டிரா, தெலுங்கானா இந்த ரெண்டு மாநிலங்களுடைய எல்லையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான வீடு பல மக்களுடைய எண்ணங்களையும் ஆச்சரியங்களையும் ஈர்த்து வருது. என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த விசித்திரமான வீடு மகாராஷ்டிரா மாநிலத்துடைய சந்திராபூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜீவதி தாலுக்காக்குட்பட்ட மகாராஜ்குடா அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு. மொத்தமா 10 அறைகளை கொண்டுள்ள இந்த பெரிய வீடு துல்லியமா இரு மாநிலங்களுடைய எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில கட்டப்பட்டிருக்கு. அதாவது இந்த வீட்டுடைய ஒரு பகுதி இல்லைன்னா ஒரு சில அறைகள் மகாராஷ்டிரா மாநில எல்லைக்குள்ளையும் மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகள் தெலுங்கானா மாநிலத்துடைய எல்லைக்குள்ளையும் வருது. ஒரு கூரை கீழே ஒரே வீட்டு முகவரியில வசிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினர் அவங்க வீட்டுக்குள்ளேயே ரெண்டு வெவ்வேறு மாநிலங்களுடைய எல்லையை கடந்து வாழக்கூடிய ஒரு விசித்திரமான சூழல் இங்க நிலவுது. இந்த இரு மாநில எல்லை பிரிப்பால அந்த வீட்டு குடும்பத்தினர் சந்திக்கக்கூடிய அன்றாட சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேடிக்கையாவும் விசித்திரமாவும் இருக்கும் இல்லையா. காலையில தூங்கி எழுந்து ஒரு கப் டீ குடிக்கணும் அப்படின்னா, இல்ல பெட்ரூம்ல இருந்து சமையல் அறைக்கு போகணும் அப்படின்னாலும் அவங்க வீட்டுக்குள்ளேயே மாநில எல்லையை கடக்க வேண்டியிருக்கும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, பெட்ரூம்ல இருந்து ஒரு மாநிலத்துடைய எல்லையில இருந்துச்சு அப்படின்னா சமையல் அறை இன்னொரு மாநிலத்துடைய எல்லையில அமைஞ்சிருக்கும் இல்லையா. இதனால சமைக்கிறதுக்கோ தூங்குறதுக்கோ ஓய்வெடுக்கிறதுக்கு கூட அவங்க ஒவ்வொரு முறையும் மகாராஷ்டிராவில இருந்து தெலுங்கானாவுக்கும் தெலுங்கானாவில இருந்து மகாராஷ்டிராவுக்கும் மாறி மாறி போக வேண்டியிருக்கு. இந்த அரிய வித்தியாசமான புவியியல் இருப்பிடம் அந்த வீட்டை கடந்து போகக்கூடிய மக்களையும் எல்லா மக்களையும் வியப்புல ஆழ்த்தி இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள்.

12B படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜசிமிப்பில் கே கே மகாலட்சுமி ஏற்பாடின பாடல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் இணையலாம் நேர்களே.

8:31 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். ஒரே ஊர், ஒரே மொழி, ஆனா அங்க ஆண்கள் ஒரு விதமாகவும் பெண்கள் ஒரு விதமாகவும் பேசினா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு இடம் இருக்குங்க. நைஜீரியாவில் உபங் அப்படிங்கிற இடத்துல ஒரே வார்த்தையை ஆண்கள் ஒரு விதமாகவும் பெண்கள் ஒரு விதமாகவும் பேசக்கூடிய கலாச்சாரம் வியப்பா இருக்கு. இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அவங்க பேசுறது புரிஞ்சுக்கிறது தான். உதாரணமா, ட்ரெஸ்ஸை வந்து பெண்கள் அரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க, ஆண்கள் வந்து நிகி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி பலவிதமான வார்த்தைகளை ஆண்களும் பெண்களும் வெவ்வேறு வகையாக குறிப்பிடுறாங்க. அது சரி, இவங்களுடைய குழந்தைங்களுக்கு குழப்பமாக இருக்காதா அப்படின்னு நமக்கு யோசனை வரும் இல்லையா? ஆனால் குழந்தைகள் சின்ன வயசுலேருந்தே அவங்களுடைய அம்மா கிட்டேருந்தும் அப்பா கிட்டேருந்தும் கற்றுக்கிறாங்க. ஆண் பிள்ளைகள் அவங்களுடைய 10 வயசுலேருந்தே அப்பா, ஆண், அதாவது அப்பா, மற்ற ஆண்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கற்றுக்கிறாங்க. இப்படி ஒரே வார்த்தையாக ஆண்கள் ஒரு விதமாகவும் பெண்கள் ஒரு விதமாகவும் குறிப்பிடுறதால எந்த குழப்பமும் இல்லாமல் இவர் ரெண்டு பேரும் அப்படியே போறதை நாம புரிஞ்சுக்க முடியுது. இந்த கலாச்சாரம் எப்ப தோணுச்சு தோன்றுச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து புதிராதான் இருக்கு. இருந்தாலும் இது வந்து இறைவன் கிட்ட இருந்து கிடைக்கப்பட்ட பரிசா அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கலாச்சாரம் இவங்களுக்கு தனி அடையாளத்தை தரதாகவும் நினைக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் அவங்களுக்குள்ள அவங்களுடைய இனத்துடைய பாரம்பரிய சமூக ஒழுங்கு இக்கலாச்சாரம் ஏற்படுத்துது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா வார்த்தைகளுமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்படின்னு சொல்லி தனித்தனியா இல்லை, ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே அப்படி இருக்கிறதால இவங்களுக்கு

0: பண்ணுவா.
1: டும் டும் டும் படத்திலிருந்து கார்த்திக் ராஜா மியூசிக்ல ஹரிணி திப்பு டி கே கார்த்திக் சித்ரா சிவராமன் மால்குடி சுபா பாடின பாடல் கேட்டும் பா விஜய் லிரிக்ல. நீங்க கேட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. ஃப்ளையிங் ஸ்காட்மேன் அப்படிங்கிறது உலக புகழ்பெற்ற ஒரு பிரிட்டிஷ் நீராவி இன்ஜின். இதோடைய தயாரிப்பு பெயர் LNER கோச் A3-60103 அப்படிங்கிறது. இது லண்டனுக்கும் எடின்பர்க்கு இடையே இயக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க விரைவு பயணிகள் சேவையுடைய பெயரும் கூட. அதிகாரப்பூர்வமா மணிக்கு 1934 மணிக்கு 100 மைல் வேகத்தை எட்டின முதல் நீராவி இன்ஜின் இது. அது மட்டும் இல்லாமல் லண்டன் எடின்பர்க் இடையே சிறந்த நீராவி இன்ஜின். அதாவது இந்த நீராவி இன்ஜின் வந்து 1989 வருஷத்துல 422 மைல் தூரம் இடைநில்லாம பயணிச்சு உலக சாதனையும் படைச்சது. அது மட்டும் இல்லாம அங்க அதில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்காக ரயிலே ஒரு முடி திருத்தும் கடையுமே இருந்துச்சாம். எப்பவுமே ஆப்பிள் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ரயில் 2nd உலக போறப்ப எதிரி விமானங்களுடைய பார்வையில படாமல் இருக்கிறதுக்காக முழுசா கருப்பு பெயிண்ட் அடிக்கப்பட்டுச்சு. போர் முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் பழைய பச்சை நிறத்துக்கே மாத்திட்டாங்க. இடையில கொஞ்ச காலம் நீல நிறத்திலையும் இயங்குச்சு. இந்த நீராவி என்ஜின் அமெரிக்கா ஆஸ்திரேலியா முழுக்க பயணிச்சு உலக சுற்றி வந்த மிக சில என்ஜின்கள்ல ஒன்னா திகழுது. 1929 வருஷம் வெளியான பிரிட்டனுடைய முதல் பேசும் படங்கள்ல த ஃப்ளையிங் ஸ்காட்மேன் அப்படிங்கிற இந்த திரைப்படத்துல இந்த புகழ்பெற்ற என்ஜின் முக்கிய கதாபாத்திரமா இருந்துச்சு.

ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க படத்துல இருந்து ரமேஷ் விநாயகம் மியூசிக்ல ரமேஷ் விநாயகம் ஸ்ரீவர்தனி பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் பழனி பாரதி. நவீன விவசாயம்.

ஏழு நிமிஷம் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. பீகாருடைய பாரம்பரிய சுஜினி எம்ப்ராய்டரி பழைய துணிகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு கலை. பீகார்ல பழைய வேஷ்டிகள் பழைய புடவைகளை ஒன்னா சேர்த்து அதுல கையால செய்யப்படக்கூடிய எம்ப்ராய்டரி தான் இந்த சுஜினி எம்ப்ராய்டரி அப்படின்னு சொல்றோம். இந்த கை எம்ப்ராய்டரி மூலமா

மக்களுடைய வாழ்க்கை முறைய நாம தெரிஞ்சுக்க முடியுது. நவ நாகரிக உலகத்துல இந்த பாரம்பரியமான சுஜனி எம்ப்ராய்டரி வேலைப்பாடு அப்படிங்கறது ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கு. இதோடைய தனித்தன்மை, அழகான டிசைன்கள், கிராமத்துக்கு மட்டுமே சொந்தமா இருந்த ஒண்ணு இன்னைக்கு உலக அளவுல பிரபலப்படுத்தப்பட்டிருக்கு. சுத்தி எம்ப்ராய்டரியில ரன்னிங் ஸ்டிச் அப்படிங்கிற ஓட்டு தையல் ரொம்ப அழகா கலை நுணுக்கங்களோட சேர்க்கப்படுது. இதுல பறவைகள், மிருகங்கள், மரங்கள், கடவுள் உருவங்கள், கிராம மக்களுடைய உருவங்கள் அழகிய கை வேலைப்பாட்டால உருவாக்கப்படுது. முன்னாடி எல்லாம் கிராம மக்கள் அவங்களுடைய நிலைப்பாட்டை தெரியப்படுத்துறதுக்காக இதை செஞ்சு வந்தாங்க. அவங்களுடைய கவலை, துயரம், மகிழ்ச்சி, எதிர்ப்பு, இந்த உணர்ச்சிகள் எல்லாம் சுஜினி எம்ப்ராய்டரியுடைய கைவேலை மூலமா தெரியப்படுத்துறாங்க. இப்போ உலக அரங்குல இந்த சுஜினி வேலைப்பாட்டுக்கு அதிக மதிப்பு ஏற்பட்டிருக்கனால இன்னும் ஆர்வத்தோடு புதுமையை புகுத்துறாங்க. பழைய புடவைகள், பழைய காட்டன் துணிகள் இதெல்லாத்தையும் சேர்த்து அதை மெத்தையா தயாரிச்சு அதுல சுஜினி வேலைப்பாட்டையும் சேர்க்கிறாங்க. இதனால பழைய துணிகள் புதிய உருவ பெற்று கண்கவரக்கூடிய வகையில மாறுது. இது பீகார் மக்களுடைய வாழ்க்கை தரத்தையே மேம்படுத்தி இருக்கு. சுஜினி பழமையான கைவேலை அப்படின்னாலும் பழையவற்றை புதிதாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது. பீகார் மக்களுடைய விடா

பழைய புடவைகள், பழைய காட்டன் துணிகள் இது எல்லாத்தையும் சேர்த்து அதை மெத்தையா தயாரிச்சு அதுல சுஜனி வேலைப்பாட்டையும் சேர்க்கிறாங்க. இதனால பழைய துணிகள் புதிய உருவ பெற்று கண்கவரக்கூடிய வகையில மாறுது. இது பீகார் மக்களுடைய வாழ்க்கை தரத்தையே மேம்படுத்தி இருக்கு. சுஜனி பழமையான கைவேலை அப்படின்னாலும் பழையவற்ற புதிதாக்குறதுல முக்கிய பங்கை வகிக்குது. பீகார் மக்களுடைய விடாமுயற்சி தான் இந்த சுஜனி பிரபலமானதுக்கு முக்கியமான ஒரு காரணம்.

0: ஸ்டைல் படத்துல இருந்து பரணி இசையமைப்புல உன்னிகிருஷ்ணன் பாடின பாடல் கேட்டோம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேரம் 8:50 ஆகாஷ்வாணி

0: ஷோ கேட்டிங்க நிகழ்ச்சி தொகுப்பில் இது வரைக்கும் உங்கள் கூட நான் அர்ஜே சாரு கேஸ்னி. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்திச் சுருக்கம் சென்னையிலேருந்து அஞ்சலாகும். அதை தொடர்ந்து சிறுவாணி சேனல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆர்ஜே ரேவதி பிரியா காத்திருக்காங்க.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: குட் மார்னிங். ஆகாஷ்வாணி காமத்தோர் 103 FM. இனி கேட்கலாம் சிறுவாணி சேனல் நிகழ்ச்சியில உங்க கூட ஆர்ஜே ரேவதி பிரியா.

0: கேட்ட பாட்டு மாமன்னன் படத்தில் இருந்து விஜய் யேசுதாஸ் பாடியது. விஜய் யேசுதாஸ் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியது. பாடலுக்கு வரிகள் யுகபாரதி, பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.
1: நவீன விவசாயம்.

அதோர்வான் 03 FM நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. சிறுவாணி சாரல் நம்ம கோவை மாநகராட்சி சார்பில் ஆண்டுதோறும் தூய்மை பணியாளர்களுக்கு மற்றும் அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டுட்டு வருது. அதன்படி மருத்துவ முகாம் இப்போ தொடங்கியிருக்கு, வர 21ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. காலையில் 11 மணி முதல் 4 மணி வரை நடைபெற இருக்கு. மத்திய மண்டலம் சீதா லக்ஷ்மி நகர்ப்புற முதன்மை சுகாதார நிலையத்தில் இந்த மருத்துவ முகாம் நடைபெற இருக்குது.

0: கடாரன் குண்டான் படத்துல இருந்த சித் ஸ்ரீராம் பாடின பாட்டு ஜிப்ரான் இசையில கேட்டும் பாடலாசிரியர் விவேகா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில்
2: மில்லட்ல வந்து கவுனி பாஸ்தா இருக்கு, கவுனி அரிசில இருந்து பாஸ்தா தயாரிக்கிறது, அது மாதிரி மில்லட்ல இருந்து முஸ்லி தயாரிக்கிறது, இல்லனா மில்லட்ல இருந்து இட்லி தோசை மிக்ஸ் தயாரிக்கிறது.
1: விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நீங்க கேட்டுட்டு சிறுவாணி சேரல். அகில இந்திய சப் ஜூனியருக்கான பேட்மிண்டன் போட்டி கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல நடந்துச்சு. இதுல நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த மாணவன் நிகில் கலந்துகிட்டு சிறப்பாக விளையாடி இருக்காரு. 17 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் பங்கேற்ற நிகில் கலப்பு இரட்டையர் பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் வெண்கல பதக்கத்தையும் வாங்கியிருக்காரு. இந்த சிறப்பான ஆட்டத்தின் மூலம் ஜூனியர் இந்திய அணியில இடம் பிடிச்சு சாதிச்சிருக்காரு. கூடவே சைனால நடைபெற இருக்கிற ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில இந்திய அணிக்காக பங்கேற்று விளையாட இருக்காராம்.

கோட் படத்துல இருந்து பாடல் கேட்டும் விஜய் மற்றும் பவதாரணி பாடின பாட்டு பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில இவரை சந்திப்போம். கவிஞர் எழுத்தாளர் வானதி சந்திரசேகரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். ஈவினிங் 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில வெள்ளி மின்னல் மேடை பாடகர் கோவை கார்த்தி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.

டிராகன் படத்தில் இருந்த பாட்டு கேட்டோம். ஸ்ரீ ஸ்ரீராம் மற்றும் சஞ்சனா கலாமஞ்சி பாடின பாட்டு லியோன் ஜேம்ஸ் இசையில் கேட்டோம். நவீன

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஒரு வேறு, நட்மெக்கோட வேறு, அவக்கோட வேறு, ஜாக் ஃப்ரூட்டோட வேறு, இதுகெல்லாம் அந்த மாதிரி வேற வேற விதமாக இருக்கின்றன. இவைகள் அனைத்தும் ஒரு ஒரு லேயரை யூஸ் பண்ணும்.
0: தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் 9:30. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சிறுவாணி சாரல். பொது விநியோக திட்டத்தின் சேவைகளை அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் பொருட்டு ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை கோவை மாவட்டத்தில் இருக்க அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களில் செயல்படும் குடிமை பொருள் தனி வட்டாட்சியர் மற்றும் வட்ட வழங்கல் அலுவலகங்களில் சிறப்பு குறைதீர் முகாம்கள் நடந்துட்டு வருது. இந்த மாதத்திற்கான சிறப்பு குறைதீர் முகாம் நாளைக்கு, அதாவது 11ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நடக்க இருக்கு. இதில் பொதுமக்கள் ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கறது, பெயர் நீக்கிறது, முகவரி மாற்றம், குடும்ப அட்டையோட நகல், அதே மாதிரி மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, குடும்ப தலைவர் புகைப்பட மாற்றம், இந்த குறைகளை மனுக்களாக வழங்கி பயன்பெறலாம் அப்படின்னு அலுவலகம் தெரிவிச்சிருக்கு.

தக் லைஃப் படத்தில் இருந்த ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் தீப் ஆடின பாட்டு கேட்டோம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க சிறுவாணி சாரல். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண்மை பிரிவு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கும் ஒரே விண்ணப்பம் வழியாக இளம் அறிவியல் மாணவர் சேர்க்கை ஆன்லைன் மூலம் வந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இந்த படிப்புகளுக்காக இதன்படி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 14 இளம் அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் 3 பட்டய படிப்புகளுக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 3 இளம் அறிவியல் வேளாண்மை பாடப்பிரிவுகளுக்கும் மாணவர் சேர்க்கை நடந்துட்டுருக்கு. அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு மற்றும் பொது பிரிவு மாணவர்களுக்கான முதற்கட்ட கவுன்சிலிங் ஆன்லைன் மூலமாக நேற்று தொடங்கியிருக்கு. இந்த கவுன்சிலிங் தொடர்ந்து 15 வரை நடக்க இருக்கு. 15 முடிவில் எத்தனை இடங்கள் வந்து ஃபில்லாயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறமா 17 விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவ வீரர்களோட வாரிசுகளுக்கான இடஒதுக்கீடு கலந்தாய்வும் நடக்க இருக்கு. அதுக்கப்புறமா 7.5% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கான முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு 20 பொது பிரிவினருக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு 22 28 வரையும் நடக்க இருக்கு. இது தவிர வேளாண் பட்டய படிப்புகளுக்கான நேரடி கலந்தாய்வு வர 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் நடைபெறும் அப்படின்னு பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க.

இட்லிக்கடை படத்துல இருந்து புஷ்பவனம் குப்புசாமி பாடின பாட்டு ஜி வி பிரகாஷ்குமார் இசையில கேட்டோம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சிறுவாணி சாரல். நேரம் 9:41. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் புதிய அதிநவீன ஆதார் சேவை மையம் கோயம்புத்தூர்ல நேற்று தொடங்கப்பட்ட செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இந்த மையத்துல புதிய ஆதார் பதிவு, ஆதார் விவரங்கள் திருத்தம், பயோமெட்ரிக் புதுப்பித்தல், குறை தீர்ப்பு ஆகிய சேவைகளை தடையின்றி வழங்குறதுக்காக 8 செயல்பாட்டு அமைப்புகள் நிறுவப்பட்டிருக்கு. பொது விடுமுறை நாட்கள் தவிர மற்ற எல்லா நாள்களையுமே இந்த மையம் செயல்படும். இந்த மாதிரி மையங்கள் வந்து மேலும் 23 மையங்கள் தமிழ்நாட்டில் தொடங்க இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த மையத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த மையத்தில் வந்து கொடுத்துருக்கிற சேவைகளை பெறுறதுக்கு bookappointment.uidai.gov.in bookappointment.uidai.gov.in அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்பதிவு செஞ்சுக்கணும்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் 9:47. நீங்க கேட்டு இருக்கீங்க சிறுவாணி சாரல். போதை பொருள் கடத்தல தடுக்கிறதுக்காக பார்சல் அனுப்ப வர்ற நபர்கள் கிட்ட அதுல என்ன பொருள் இருக்கு அப்படிங்கறத கடிதம் மூலம் எழுதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி குரியர் மற்றும் தனியார் பார்சல் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா மாநகர காவல் ஆணையர் தெரிவிச்சிருக்காரு. எல்லா குரியர் நிறுவனங்களையும் கண்காணிப்பு கேமரா பொருத்தணும், சந்தேகப்படும்படியான பார்சல் வந்தா உடனடியா தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னும், தனியார் பேருந்துகள்ல வர்ற பார்சல்கள்லயும் இதே நடைமுறைய கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் நடத்துற சோதனையினப்போ குரியர் மற்றும் தனியார் பேருந்துகள் மூலம் வர்ற பார்சல்கள்ல போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டா சம்பந்தப்பட்ட குரியர் மற்றும் பேருந்து நிறுவன நிர்வாகிகள் பயனாளிகள் மேலையும் வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதனால கண்டிப்பா யார் பார்சல் அனுப்பினாலும் அதுல என்ன பொருள் இருக்கு அப்படிங்கறத கடிதம் மூலமா எழுதி வாங்கணும் அப்படின்னு கோவை மாநகர காவல் ஆணையர் தெரிவிச்சிருக்காரு.

0: மில்லட்டில் வந்து கவுனி பாஸ்தான் இருக்குது. கவுனி அரிசிலேருந்து பாஸ்தா தாய்க்கிறது, அதுமாதிரி மில்லட்லேருந்து முஸ்லி தாய்க்கிறது, இல்லைன்னா மில்லட்லேருந்து இட்லி தோசை மிக்ஸ் தாய்க்கிறது.
1: விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே. சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
2: நேர்களே, இன்று ஈவினிங் 5:02 சித்திரச்சிவானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் மேடை பாடகர் கோவை கார்த்தி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நைட் 9:15 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்கவிருப்பவர் பழம்பெரும் இசையமைப்பாளர் வி. குமார் அவர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. நேரம் 9:54. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சிறுவாணி சாரல். பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் குறைகளை அதிகாரிகள் கிட்ட சொல்லி தீர்வு பெறும் வகையில் பள்ளிக்கல்வித்துறை இன்னைக்கு உயர்கல்வி சிறப்பு குறைதீர் நாள் தினம் நடத்துறாங்க. கலெக்டர் அலுவலகத்தில் காலையில் 10 மணிலிருந்து நடக்கிற இந்த கூட்டத்தில் பிளஸ் டூவில் பாஸ் பண்ண மாணவ மாணவிகள் பங்கு பெறலாம். உயர்கல்வி சேர்க்கை, படிப்பு தேர்வு, அரசு திட்டங்கள், உதவித்தொகை, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்பான சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகியிருக்கு.

அனிருத் ரவிச்சந்தர் இசையமைச்சு பாடின பாட்டு டேவிட் படத்துல இருந்து கேட்டோம். நேரம் 9:52. நவீன

0: தோழி.
1: நேயர்கள், இதுவரை இணைந்திருந்தது சிறுவாணிச்சாரல். சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட பயணிச்சது ஆர்ஜே ரேவதி பிரியா. இன்னும் சில நொடிகளில் காலை 10 மணிக்கான செய்திச்சிருக்கும். அதை தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை வழங்க காத்துட்டு இருக்காங்க ஆர்ஜே சார் கேசரி. நன்றி நேயர்களே.
2: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவைத் பயணத்தை முடித்துக்கொண்டு ஓமன் சென்றடைந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷேக் அகமது அல் மஸ்கரி வரவேற்பளித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் அறிஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் வீரர்களின் தகுதி தேர்வு நடைமுறைகள் குறித்த விவரங்களை வெளியிடுமாறு தேசிய விளையாட்டு கூட்டமைப்புக்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் மார்னிங். நேரம் 10:33. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி. கேட்க போகிறோம் நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு 2K Hits 2000 மேலே வந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை விரும்பி கேட்கலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்கள் கூட நான் ஆர்ஜே சாருகேசுனி.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.

0: கடைக்குட்டி சிங்கம் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க பிரசனா, கிருத்திகா, குறிச்சியில இருந்து. நேரம் 10:12 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இது உங்கள் சாய்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க பாடல்களை அனுப்பலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாட்டு ஆதவன் படத்துல இருந்து. இதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கிச்சகத்தூர் ராம்ராஜ், மாலதி, அபிலாஷ், கனிஷ்கர்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: என்றும் நீங்கள்
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
4: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
3: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
5: நேர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் இவரை சந்திப்போம். கவிஞர், எழுத்தாளர் வானதி சந்திரசேகரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 10:24 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ். உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் உங்களுக்கு பிடிச்ச 2K ஹிட்ஸை 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா கன்னத்தில் முத்தமிட்டால் படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். இந்த பாடலுக்கு யார் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா சுபிக்ஷா, கீதா, ஆனந்தகுமார் காட்டூர் பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ பாட்டு.

10:30 கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாட்டு தூத்துக்குடி படத்துல இருந்து. இந்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா சரண்யா ரஞ்சித் குமார் திருப்பூர்ல இருந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: மில்லட்ல வந்து கவுனி பாஸ்தா இருக்கு. கவுனி அரிசில இருந்து பாஸ்தா தயாரிக்கிறது, அதே மாதிரி மில்லட்ல இருந்து முஸ்லி தயாரிக்கிறது, இல்லனா மில்லட்ல இருந்து இட்லி தோசை மிக்ஸ் தயாரிக்கிறது.
0: விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே. சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.
2: பத்து மணி 35 முப்பது நொடி கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ், லிசனர்ஸ் சாய்ஸ். ஓகே, அடுத்த பாட்டு. லிங்கா படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சிவகுமார், அனிகா ஸ்ரீ ஹோப்ஸ்ல இருந்து.

0: டான்ஸ் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க கோகுல் கமலேஷ் ஸ்ரீரித்வை சிறுமுகையிலிருந்து.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
0: பத்து மணி 46:33 நொடி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இது உங்கள் சாய்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாட்டு 6 படத்துல இருந்து கேட்க போறோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நாகராஜ், சிவரஞ்சினி, மஹத் தீபக்.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரீன்டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.

ஜெய் பீம் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க கீர்த்தனா பெங்களூர்ல இருந்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல இதுவரைக்கும் கேட்டீங்க. இது உங்கள் சாய்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் இங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேசினி. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னையில இருந்து அஞ்சலாகும். அதை தொடர்ந்து இன்றைய நேயர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பரஸ்பரம் ஒத்துழைக்க வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் அறிஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மனித விலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இது தொடர்பான கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து அமைச்சர் பேசினார். மனித விலங்கு மோதல் சர்வதேச பிரச்சினையாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளிக்கூட வகுப்பறைகள் மற்றும் நியாயவிலைக் கடைகளை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று திறந்து வைத்தார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வேலூர் சிப்பாய் புரட்சி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11:02. இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் லலிதா சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: இதுவரை லலிதா சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்டோம். தொடர்வது ரெயின்போ கிளாசிக்ஸ்.
1: KMCH மருத்துவமனை.

கடலின் அலை போல உற்சாகத்தை அள்ளித்தரும் ஒரு கலகலப்பான பாட்டு கேட்டோம். அனுபவி ராஜா அனுபவி படத்துல இருந்து பாடலை பாடியிருந்தாங்க. எல்லார் ஈஸ்வரி, டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் ஆசிரியர் கண்ணதாசன், பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். விவசாயி படத்துல இருந்த உழைப்பின் மதிப்பையும் நம்பிக்கையின் வலிமையும் அழகா எடுத்து வைக்கிற பாடல். வாழ்க்கையில உழைப்பே உயர்வு அப்படிங்கிறத நினைவூட்ட வரிகளோட கேட்டு ரசிங்க. இது ரெயின்போ கிளாசிக்ஸ்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் 11:39. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ கிளாசிக்ஸ். காதல் மனசை எப்படி மலர செய்யுது அப்படிங்கிறத இனிமையாக பாடுற ஒரு மென்மையான மெலடி மனதை வருடும் இந்த பாடலை கேட்டு ரசிங்க.

கேட்ட பாட்டு பாக்தாக் திருடன் படத்தில் இருந்து. பாடலை பாடினவங்க பி சுசீலா, பாடலுக்கு இசை கோவிந்தராஜலு நாயுடு, பாடலாசிரியர் மருதகாசி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM 11:43 நாம் இணைஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். வாழ்க்கையில் நல்ல அறிவுரையை கேட்டு நடந்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு பாட்டு உங்களுக்காக காத்துட்ருக்கு. இணைஞ்சிருங்க, இது ரெயின்போ கிளாசிக்ஸ்.

மாடி வீட்டு மாப்பிள்ளை படத்துல இருந்த டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடின பாட்டு கேட்டோம். பாடலுக்கு இசை டி சலபதிராவ், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

மாடி வீட்டு மாப்பிள்ளை படத்துல இருந்த டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடின பாட்டு கேட்டோம். பாடலுக்கு இசை டி சலபதி ராவ், பாடலாசிரியர் கண்ணதாசன். இந்த உலகத்துல உண்மையா சிறந்தது எது அப்படிங்கறத சிந்திக்க வைக்கிற ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க, இது ரெயின்போ கிளாசிக்ஸ்.

நாட்டுக்கு நாடு பெறுவதுண்டு, நல்ல நல்ல திட்டங்களும் வருவதுண்டு. அது இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழில் இல்லை முதல் இல்லை கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை செலவில்லை வழக்கும் இல்லை.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் 11:56. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ கிளாசிக்ஸ். எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை தத்துவத்தை அழகாக சொல்லும் ஊக்கமளிக்கும் பாடல் இதோ.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில். இதுவரை உங்களுடன் பயணித்தது ஆர்ஜே ரேவதி பிரியா.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: நேரம் 12:16 நொடி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
3: வசந்த இல்லம்.
4: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில இவரை சந்திப்போம்.
5: வணக்கம் நேயர்களே, வசந்த இல்லம்ல இன்னைக்கு என்ன செக்மெண்ட், இவரை சந்திப்போம். நம்ம யார சந்திக்க போறோம்? நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, கவிஞர் எழுத்தாளர் வானதி சந்திரசேகரன் அவர்கள். சந்திப்போமா அவங்களை? வணக்கம் மேடம்.
6: வணக்கம் மேடம்,
5: வெல்கம்.
6: நன்றிங்க மகிழ்ச்சி.
5: நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்களா?
6: வந்திருக்கேன், 2 முறை வந்திருக்கேன். கவியரங்கத்துக்காக வந்திருக்கேன், இங்க தூர்தர்ஷனுக்கு 1 முறை கவியரங்கத்துக்காக அங்கேயும் வந்திருக்கேன்.
5: சரி, ஓகே. முதல் கவிதை நீங்க எப்ப எழுதினீங்க?
6: முதல் கவிதை வந்து கல்லூரி பருவத்துலதான், இளங்கலை 2வது ஆண்டு படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன். அப்ப எழுதினதுதான் முதல் கவிதை.
5: முதல்ல ஒரு எழுத்தாளரா எப்ப எழுதினீங்க? அப்பல இருந்து எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா?
6: இல்ல, அப்ப வந்து சும்மா நோட் புக்ல எழுதி வச்சுக்கிறதோட சரி.
5: அப்ப எழுத்தாளர் தான் நீங்க, அப்பவே எழுத ஆரம்பிச்சிட்டீங்க.
6: ஒரு முறை வந்து எங்க ப்ரொஃபசர் டாக்டர் மணி அவங்க வந்து ஒரு ஃப்ரீ அவர்ஸ்ல, நாங்க எல்லாரும் கொஞ்சம் கிளாஸ்ல ரொம்ப சத்தம் போட்டுட்டு பேசிட்டு இருந்தோம். அந்த டைம்ல வந்து சார் வந்து ஒரு 2-3 தலைப்பு கொடுத்து இந்த 45 மினிட்ஸ்ல கவிதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அப்ப வந்து நான் அந்த 3 தலைப்புக்குமே கவிதை எழுதி சார் கிட்ட கொடுத்தேன். அவர் வந்து கலைக்கதிரில் இப்ப சப் எடிட்டரா இருந்தாரு, அது சயின்டிபிக் மேகசின் அப்படிங்கறதுனால என்ன காட்டு வளத்தை பத்தி எழுத சொல்லியிருந்தாரு. அந்த கவிதை ஒன்னு செலக்ட் பண்ணி அவர் போட்டிருந்தாரு, வனஅரசி அப்படிங்கிற பேர்ல நான் எழுதியிருந்தேன். இன்னொன்னு வந்து இன்றைய விஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாரு, அதுக்கும் நான் எழுதியிருந்தேன். அந்த 2 கவிதையும் வந்து ஒரு அடுத்தடுத்து மாதங்கள்ல பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. அப்புறம் இன்னொன்னு வந்து பாப்பா பாட்டு, குழந்தை பாட்டு, அது வந்து அவருக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அது சயின்டிபிக் மேக்சின்னால
5: போட முடியல,
6: போடல.
5: அதுதான் பப்ளிஷ் ஆயிடுச்சு
6: 1991ல. இளங்கலை வந்து பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ்ல, பிஎட் அது பாரதி யூனிவர்சிட்டில தொலைதூர கல்வியில
5: படிச்சேன்.
6: இலங்கையில வந்து தாவரவியல்,
5: உடனே
6: பண்ணிட்டேன். அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் தொழில கவனிச்சுக்க வேண்டி இருந்ததுனால அப்புறம் மேற்கொண்டு
5: வேலைக்கு நீங்க போல. அப்ப
6: 1 வருஷம் மட்டும் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணேன்.
5: பிஎட் படிச்சு டீச்சரா இல்லன்னா எப்படி?
6: அதோட நான் வாதியார் பிள்ளை, அதுக்காகவே எங்க அப்பாவுக்காக,
5: திருப்திக்காக.
6: ஆமா, 1 வருஷம் வேலை பார்த்தாச்சு.
5: சரி, உங்களுடைய பெற்றோர் பத்தி சொல்லுங்க, ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க வாத்தியார் பிள்ளை, அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா?
6: அப்பா மிடில் ஸ்கூல்ல

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.

0: हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி FM 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்றைய நம் விருந்தினர் எழுத்தாளர் கவிஞர் வானதி சந்திரசேகரன் அவர்கள்.
4: நீங்க வளர்ந்து வந்த காலத்துல அவ்வளவு படிச்சிருந்தீங்க, அப்புறம் தொழில் கவனிக்க வேண்டியிருந்ததுங்கிறீங்களா, உங்க கணவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அதை சொல்லுங்க.
5: கணவர் வந்து என்னோட திருமணத்தின் போது ஒரு பிரைட் பார் யூனிட் வச்சிருந்தாரு. இந்த மோட்டார் தறி செய்யற கம்பெனிகளுக்கு எல்லாமே, தொழிற்சாலைகளுக்கு எல்லாமே இந்த ரா மெட்டீரியல் ராடுன்னு சொல்லுவாங்க, ராடு பாலிஷ் ராடு, அதை வந்து மேனுபேக்சர் பண்ற யூனிட் தான் வச்சிருந்தாரு. அப்ப வந்து நான் வந்த புதுசுல அதை அவர் கூட சேர்ந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, அவரு கிட்டத்தட்ட 10 வருஷம் அவர் கூடவே நான் முழுசு பாத்துட்டேன். அவர் இருக்கும்போது அவருக்கு சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் போயிட்டு,
4: அதாவது ஒரு புது தொழில் தான் அது உங்களை பொறுத்த வரைக்கும். அப்பா வந்து வாத்தியார், நீங்க ஸ்கூல் படிப்பு, நீங்களும் வந்து வாத்தியாருக்கு உண்டான படிப்பு பிஎட்னு அப்படி இருந்துட்டீங்க. புதுசா இந்த கல்யாணமாயி வரீங்க, அந்த புது தொழிலையும் கத்துக்கிட்டீங்க.
5: ஆமா,
4: எவ்வளவு வருஷம் பாத்தீங்க?
5: அது ஒரு 8 இயர்ஸ் மேல அது அவர் கணவர் கூட பாத்துட்டு இருந்தேன். அப்புறம் அதே டைம்ல வந்து நாங்க பில்டிங் கட்டி லேடிஸ் ஹாஸ்டல் ஆரம்பிச்சோம், மகளிர் தங்கம்.
4: அப்படியா?
5: அப்புறம் அத
4: நான் கேள்விப்பட்டேன், நீங்க தான் பயனியர்ஸ் போல இருக்கு இல்லையா, முன்னோடிகள்.
5: கண்டிப்பா,
4: கோயம்புத்தூர்ல
5: முன்னாடின்னு சொல்ல முடியாது, எங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சு
4: முன்னோடிகள் எல்லாம் ஒருத்தர்.
5: கண்டிப்பா அப்படி சொல்லலாம். அப்ப வந்து நிறைய இல்ல, இப்ப வந்து நிறைய திருமணம் பக்கம் எல்லாம் எங்க திரும்பினாலும் லேடிஸ் ஹாஸ்டல்ல மகளிர் தங்கும் விடுதி அந்த மாதிரி நிறைய வந்துடுச்சு. ஆனா அப்ப நாங்க ஆரம்பிக்கும் போது வந்து தங்கும் விடுதிகள் வந்து ரொம்ப கம்மி.
4: எந்த வருஷம் அது?
5: நாங்க 2008 ஆரம்பிச்சோம்.
4: காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க,
5: அப்ப வந்து ஆரம்பிச்ச அந்த டைம்ல வந்து காலேஜ் பொண்ணுங்கதான், கல்லூரிக்கு போற பொண்ணுங்கதான் எல்லாருமே இருந்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் என்னாச்சுன்னா, எல்லா கல்லூரிகள்லயுமே அங்க மாணவிகளுக்கான தங்கும் விடுதிகள் வந்துடுச்சு. அது வந்து அவங்க விரிவாக்கம் செய்ய செய்ய இங்க வந்து எங்களுக்கு மாணவிகளோட எண்ணிக்கை குறைஞ்சு, டைட்டில் பார்க் பக்கத்திலேயே இருக்கு எங்களுக்கு வீட்டுல, நியர்பை 1 கிலோமீட்டர் தான். ஆமா, இப்ப வந்து 80% வந்து ஒர்க்கிங் தான்.
4: இருக்கிறது உங்க குழந்தைங்க மாதிரிதான் அவங்களும்.
5: அவங்க வந்து எங்களுக்குள்ள வந்துட்டாங்கன்னு, எங்க ஹாஸ்டலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க வெளியில காலி பண்ணி போக வரைக்கும் அவங்க எங்க பொறுப்பு. அதனால அது கொஞ்சம் ரிஸ்கான இதுதான், ஆனாலும்
4: இதுவரைக்கும் சிறப்பா
5: பண்ணிட்டு இருக்கோம்.
4: ஹாஸ்டல்ங்கிறது ஒரு பில்டிங் இல்ல, அதுக்கு மேல எத்தனையோ சோ அத்தனை விஷயம் நீங்க சரியா பண்ணாதான் வர முடியும்.
5: ஏன்னா அக்கம் பக்கத்துல யாராவது அந்த பொண்ணுங்களை தவறா சொன்னா கூட எனக்கு எம் பொண்ண சொன்ன மாதிரி ஒரு கோபம் வரும் அவங்க மேல. அது வந்து எங்க இதுல இருக்க வரைக்கும் அவங்க எங்க பொண்ணுங்க மாதிரி, அந்த இதை எனக்கு எப்பவுமே உண்டு.
4: ஆனா நீங்க ஒண்ணு பாக்கணும், இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து அப்புறம் வந்து ஒரு மாதிரி டைமிங் பிளெக்சிபிலிட்டி வந்து நம்ம அக்செப்ட் பண்றோம் முன்னாடி.
5: கண்டிப்பா,
4: நாங்க என்ன வச்சே நான் கூட சொல்லுவேன், ஆல் இண்டியா ரேடியோ போகும்போது ஷிப்ட்ல நாங்க ஒர்க் பண்ணோம், எந்த ஹாஸ்டலுமே கிடையாதுங்க, சென்னையிலேயே கிடையாது. ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல்ஸ் இருந்தது, ஆனா எப்படின்னா அவங்க வந்து 6 மணிக்குள்ள வந்துடணும், நம்ம வேலையே 4 மணிக்கு தான் இங்க ஸ்டார்ட் ஆகும், இல்லன்னா விடிகாத்தால 4 மணி.
5: இப்ப வந்து அப்படி பார்த்தோம்னா எந்த ஹாஸ்டலுமே நடத்த
4: முடியாது.
5: ஆரம்பத்துல எங்களது கூட நாங்களும் அப்படிதான், அப்போ ஆரம்பத்துல தொடக்கத்துல எல்லாருமே கல்லூரி மாணவிகள் தான் இருந்தவங்களும், ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணவங்க லோக்கல் கம்பெனி தான், அவங்களுக்கு வந்து டைமிங் வந்து 9 to 5 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால நாங்க வந்து டைமிங் கேட்டுட்டு சொல்லிடுவோம், நீ 7 குள்ள வந்துடணும், 8 குள்ள வந்துடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்ப எந்த கண்டிஷன் போட முடியல,
4: ஏன்னா
5: எல்லா சிப்டும் இருக்காங்க.
4: எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு பண்றோம் நம்ம, நம்மளும் குழந்தைங்க வந்து அங்க இருக்காங்க கஷ்டப்பட்டு வராங்கிறத எல்லாரும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. முன்னாடி ஒரு மாதிரி பேசினவங்களும் இருக்காங்க, ஒரு பெண் போயிட்டு லேட்டா வந்தா 11 மணிக்கு டியூட்டி முடிச்சு வந்தானா அக்செப்ட் பண்ணவே இல்லை இந்த சமூகம்.
5: கண்டிப்பா
4: முன்னாடி எனக்கும் முன்னாடி இருந்தது ஷிஃப்ட்ல யாரெல்லாம்

0: போயிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன்ஸில் என்னோட அம்மா போயிருக்காங்க ஷிஃப்ட்ல, விடிகாத்தால 5 மணிக்கு போவாங்க, நைட் 12:20 டியூட்டி முடிச்சு வருவாங்க. ஸோ அதை பார்த்து நான் வளர்ந்துருக்கேங்கிறதுனால எனக்கு புதுசு இல்லையா, மற்றவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது, என்ன இவங்க இந்த மாதிரி வராங்களே அப்படின்னு. போக காலம் மர மரம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, வேலைக்கு போயிட்டு வராங்க, அவங்க டியூட்டி டைம் அந்த மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, ரிஸ்கான விஷயத்த தான் எடுத்து நடத்துறீங்க. எத்தனை ஹாஸ்டல் இருக்கு? ஒன்று தான்
1: ஆரம்பத்துல இருந்து அப்படியே தொழிலாம் போயிட்டு இருக்கு. கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 120 பொண்ணுங்க இருந்தாங்க. அப்புறம் கொரோனா டைம் போது ஒரு 1.5 வருஷம் நாங்க அதை பூட்டி வச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஓபன்ல வச்சிருக்க முடியாத இது வந்தது. கொரோனாக்கு அப்புறம் திருப்பி ஓபன் பண்ணும் போது நாங்க கம்மி பண்ணிட்டோம், மெம்பர்ஸ் வந்து கம்மி பண்ணி
0: இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க?
1: இப்ப வந்து ஒரு 70, அப்புறம் ஒரு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம், அதுல ஒரு 80 மெம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் வச்சிருக்கோம்.
0: கணவரும் நீங்களும் சேர்ந்துதான் இந்த ஹாஸ்டல்
1: அவனுக்கு இங்கிருந்து நம்ம எதையும் அனுப்ப முடியாது பிறந்த நாளுக்கு. சரி, கவிதையாவது எழுதி அனுப்புவேன்னு எழுதி அனுப்புனதுதான். எங்க வீட்டுக்காரர் பார்த்துட்டு நல்லா இருக்கே, எழுதுனா புக்கா போடலாமல்ல, எழுத வேண்டியது தானே
0: அப்படின்னாரு.
1: அப்புறம் எழுதுனதுதான் ஒரு 3 மாசத்துல ஒரு புக்கா என்ன சிறைகள் முதல்ல.
0: அது இருக்கட்டும், முன்னாடி நான் அதுக்குள்ள இன்னொரு கேள்வி கேட்கணும். பையன் ரசிச்சாரா?
1: அவங்க நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல, அவங்க எல்லாம் வாழ்த்து ஏத்துக்கிட்டாரு, நன்றி சொன்னாரு. ஆனா அந்த கவிதை எந்த அளவுக்கு ரசிச்சாரு தெரியாது.
0: பரவாயில்ல, உங்க கணவர் ரசிச்சுட்டாரு.
1: ஆமா,
0: சரி, அப்படி வந்ததுதான் என்ன, அதுதான் முதல் புத்தகம்.
1: ஆமா,
2: இவரை சந்திப்போம்.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
3: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டிக் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
2: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
4: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி FM 103. இன்றைய வசந்த நிலத்தில் எழுத்தாளர் கவிஞர் வானதி சந்திரசேகரன் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் சௌமியா.
5: முதல் புத்தகம் வந்து எண்ணச்சிறைகள், அப்புறம் இரண்டாவது புத்தகம், அப்புறம்
6: புத்தகத்துக்காக எழுதினீங்களா இல்ல எழுதுனதா தொகுத்ததா?
5: கொஞ்சம் முதல்ல எழுதிருந்து இருந்துச்சு, இந்த காலேஜ் டைம்ல எழுதிருந்து கொஞ்சம் இருந்துச்சு, அது கூட அப்புறம் கொஞ்சம் எழுதி அந்த முதல் புத்தகம். ஏன்னா முதல் புத்தகம் போது உங்களுக்கு ஆத்திச்சூடி மாதிரி தான் இருக்கு.
6: ஸ்பெஷல் ஒண்ணு உங்களுடைய, அப்பதான் நீங்க ஆனா போடுறீங்க. சரி, முதல் கவிதையை சொல்லுங்களேன்.
5: முதல் கவிதை வந்து, மரமகள்கள் அணிந்துள்ள அணிகலன்கள் வானர மருமகன்களுக்கு வனதேவதை கொடுத்த வரதட்சணையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எழுதியிருந்தேன். அப்புறம் ஸ்வீகார மொழி அப்படின்ட்டு ஒரு கவிதை, ஸ்வீகார மொழி. அது வந்து நம்ம கூட ஒரு உறவு வந்து யாரோ நெருங்கின சொந்தமோ அல்லது நண்பர்களோ வந்து பேசுவாங்க. பேசும்போது அவங்க பேச்சுல வந்து ஒரு சின்ன குதர்க்கம் இருக்கும், அதாவது வஞ்சக புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு முள் அந்த வார்த்தையில இருக்கும். அதை வந்து ஒரு கவிதையா நான் எழுதியிருக்கேன். ஸ்வீகார மொழி. கணங்கள் கணங்கூடி போயின. எதிரில் அமர்ந்திருப்பவர்கள் எதிராக அமர்ந்திருப்பதை உணர்ந்த நொடியில் இயல்பான தொழில் குதர்க்கங்கள் நிரம்பிய கூர்முட்களை ஒப்பனை பூக்களுடன் அணிந்திருந்தன வாய்மொழிந்த சொற்கள். உடைத்துவிட்டு வெளியே வர எத்தனிக்கையில் காலம் கண்ணாடி சுவராக வலிந்திருந்தது பந்தத்தின் விதிவெளியே நின்று. ஏன்னா ஒரு பந்தத்தை வந்து நம்ம டக்குன்னு சொந்த பந்தத்தை உடைச்சிட்டு அவங்க எவ்வளவு நம்மள குத்தி பேசினாலும் டக்குன்னு வெளியில வந்துட முடியாது, அது ஒரு வலிமையான கண்ணாடி சுவர் மாதிரிதான் நம்மளுக்கு, பார்த்தா தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதை தாண்ட முடியாது நம்மளால. தூக்கி வாரி போட்ட குப்பைகளுடன் அவர்கள் விட்டு சென்ற சொற்களில் சிலவற்றையும் சேர்த்து போட்டதில் நீர்க்குமிழி போல பட்டண உடைந்து மறைந்தது கணங்களின் கடுமை. அந்த சொற்கள் அவங்களை போனதுமே நம்ம அந்த மனசுலேருந்து தூக்கி போட்டோம்.

0: வீட்டுக்கு போய் தூக்கி போடுற மாதிரி அந்த கடுமையான சொற்களை தூக்கி வெளியில போட்டுறோம்
1: அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, போட்டுற முடியுமா?
0: போட்டுற முடியாதுதான், ஆனா அது ஒரு சின்ன முயற்சி தான்.
1: கவிதையில முயற்சி பண்ணிருக்கீங்க.
0: ஆமா, மனச்சாளரம் திறந்திட உட்புகுந்தது வெளிச்ச காற்று, சுகித்தலையும் சுவாசித்தலையும் இதமாக்கி சுவீகரித்து செல்கிறது பெயரெறியா பறவை மொழி. ஒரு பறவை பறந்து போகுது, அந்த அந்த நேரத்துக்கு நம்ம அந்த பறவையோட மொழியை, அது புரியாத மொழியா இருந்தாலும் அது நம்மளுக்கு இனிமையா, புரிஞ்ச மொழி கஷ்டத்தை கொடுத்தது, புரியாத மொழி நம்மளுக்கு இதமா நம்மளை ஸ்வீகரிச்சுக்குது அந்த டைம்க்கு. நம்மள
1: ஸ்வீகார மொழி.
0: ஆமா, நம்மளை வந்து
1: அது அந்த அஞ்சாறு வரியில சிம்பிளா சொல்லிட்டீங்க, அது நம்மளை விட்டு போவே போகாதுங்கிறது இல்லையா?
0: கண்டிப்பா
1: அந்த வார்த்தைகள்.
0: ஆமா,
1: கஷ்டப்படுத்தின வார்த்தைகள் பல வருஷம் ஆனாலும் போகாது
0: போகாது. அது இதுல என்னன்னா, அவங்க ஒரு ஒரு வார்த்தையை அவங்க சொல்லி நம்ம தூக்கி போடுறோம் அப்படிங்கிறது டக்குன்னு அந்த நேரத்துல தூக்கி போடும்போது அந்த பறவை பறந்து போகுது பாருங்க, அந்த குரலை கேட்கிற செகண்ட்ல அந்த அந்த வழிய மறக்கிறோம்.
1: பேர் சொல்லுங்களேன், எந்த இருக்கீங்க நீங்க அதுல?
0: தவின் ஸ்டுடியோ வானதி சந்திரசேகரன் அப்படிங்கிற ் ஒரு யூடியூப் ஐடியில தான் இருக்கேன். இப்ப அந்த சந்தம் உள்ள கவிதைகளை எல்லாம் பாடலா இப்ப பாடல் வரிகளா மாத்தி நான் போட்டிருக்கேன்.
1: அதாவது இப்ப யாரோ பாடி இருக்க மாதிரி இருக்கு, அதுக்கு வந்து நிறைய பேர் ஆக்ட் பண்ண மாதிரி இருக்கு, ஆக்ட் பண்ணதெல்லாம் தெரியுது ஏன்னு சொல்லிட்டு. இப்ப பாடினது மியூசிக் பண்ணதெல்லாம் யாரு?
0: எல்லாமே.
1: அப்படியா? அது நம்பவே முடியலையா? ஒருத்தர் உட்காந்து பாடி பின்னாடி இசை கொடுத்த மாதிரி
0: ஏயிலையும் போட்டோன்னே நம்மளுக்கு நினைச்ச மாதிரி அந்த வரிகளுக்கான ஃபீலோட பாட்டு வந்துடாது. அது நம்ம அது ராகங்களை மாத்தி மாத்தி போட்டு அந்த நம்ம என்ன நினைச்சு எழுதியிருக்கணுமோ அந்த ஃபீல் வர வரைக்கும் கொஞ்சம் முயற்சி பண்றது பின்வாங்க மாட்டேன். அதுல
1: பெரிய விஷயம், உங்களுக்கு டெக்னிக்கலா அது தெரிஞ்சு கத்துக்கிட்டீங்க, நீங்களா கத்துக்கிட்டீங்க?
0: நானே கத்துக்கிட்டேன்.
1: ஏன் உங்களுக்கு திடீர்னு இந்த வரிகளுக்கு வந்து பாடலுக்கு
0: என்ன இப்ப வந்து அது அதுக்கான ஆப்ஷன் இருக்கு? முதல்ல என்ன நினைச்சாலும் பண்ண முடியாது.
1: பண்ண முடியாது, ஓகே. ஆனா கொடுக்கணும்னு ஏன் தோணுச்சு? இதனாலதானா இப்படி ஒண்ணு இருக்குங்கிறத தான் ட்ரை பண்ணி பாக்கலாம்.
0: கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே மியூசிக் ஆப்ல அவ்வளவு ஒண்ணு பெரிய ராகங்கள் எல்லாம் நிறைய இல்ல, எல்லா பாட்டுமே ஒரே மாதிரியே பாடும் அந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா இப்ப டெவலப் ஆக ஆக நம்ம நினைக்கிற மாதிரி பாடலை கொண்டு வர முடியுது அதுல. அதனால சரி இருக்கிறத பயன்படுத்தி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு இதுதான். ஏன்னா இல்லாம இருந்தா நம்ம பயன்படுத்த முடியாது. ஒரு பாடலை ஒரு உங்களுக்கு தெரியும், ஒரு பாடலை ரெக்கார்டிங் பண்ணி அதை ஒரு ஷூட்டிங் பண்ணி ஒரு வீடியோ வெளியிடணும்னா குறைஞ்சபட்சம் பட்ஜெட் எவ்வளவு ஆகும்ட்டு உங்களுக்கு தெரியும். அது எவ்வளவு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணணும், வேலை செய்யணும் அப்படிங்கறது தெரியும். ஒரு வீடியோ தயாரிக்கிறதுனா ஒரு 10 நாள் ஆயிரும். ஒரு 10 பேர் இல்லாம அது அந்த வீடியோ நிறைவாகாது. ஆனா இப்ப வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துல
1: கவிதையை மட்டும் வச்சுட்டு,
0: ஆமா கவிதை வரிகளை மட்டும் வச்சுட்டு
1: ஒரு ஐடியா தோணி இருக்கேன். இல்ல பரவாயில்ல, அதை வந்து பண்ணி பாக்கலாம் அப்படின்னு தோணி இருக்கேன். ஆனா உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு, நீங்க அதை பாக்கும்போது கேட்கும் போது நல்லா இருக்கு. உட்கார்ந்து யாரோ மியூசிக் போட்டு நல்ல பாடி அது ஒரு அழகா கவிதைக்கு உயிர் கொடுத்த மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த கலர்ஃபுல்லா வரும்போது நம்ம மனசு வந்து வீடியோவா பார்க்கும்போது அது டைவர்ட் ஆயிடுது. வரிகள் வந்து அப்படி இருக்க மாட்டேங்குது. யார் வரி நம்ம தேடி பார்க்க மாட்டோம், அது ஒண்ணுதான் அங்க ஒரு பெரியது. பட் அதுக்கு அங்கீகாரம் கிடைச்சதா உங்களுக்கு?
0: பெரிய அளவில் இல்லாட்டியும் ஓரளவுக்கு அங்கீகாரம் இருக்கு.
1: அந்த வீடியோ மூலமா வந்தது
0: கொஞ்சம் புதுமையா இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த வரிகளுக்கான காட்சிகளை கொண்டு வர பாக்குறேன். அந்த அளவுல கொஞ்சம் வரவேற்பு இருக்கு.
1: சரி, உங்களுடைய கவிதை புத்தகங்கள் எவ்வளவு வெளியிட்டு இருக்கீங்க இது வரைக்கும்?
0: கவிதை புத்தகங்கள்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 2 கவிதை தொகுப்பு வந்து வசன கவிதையாகத்தான் இருக்கும் ஆரம்பத்தில் எழுதுனது. அப்புறம் கொஞ்சம் புது கவிதை வர வர எழுதுனதுல வந்து புது கவிதை நவீன கவிதைன்னு கவிதைன்ட்டு ஒரு 9 நூல்கள் வந்து அந்த மாதிரி வந்திருக்கும். அப்புறம் ஒரு நூல் கட்டுரை நூலாக வெளியிட்டிருக்கேன். நமது நம்பிக்கையில் தொடர்ந்து எழுதிட்டுருக்கேன். அதில் வந்து வந்ததை ஒரு நூலாக கட்டுரை நூலாக வெளியிட்டிருக்கேன். அப்புறம் மிச்சம் வந்து 2 வந்து அதுவும் கவிதை தான், வெண்பா வடிவம். ஒன்று முழுக்க முழுக்க நேரிசை வெண்பாவிலான ஒரு நூல், இன்னொரு வந்து குரல் வெண்பா அந்தாதி. அந்தாதி டைப்ல குரல் வெண்பா 108 குரல் வெண்பா அது ஒரு நூலா வந்திருக்கு.
1: இது எல்லாமே வந்து 2016க்கு அப்புறம் இந்த ஒரு 10 வருஷமா பண்றீங்க?
0: ஆமா கண்டிப்பா.
2: நேர்களே, இதுவரை எழுத்தாளர் கவிஞர் வானதி சந்திரசேகரன்

நான் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் வெள்ளிக்கிழமையன்று வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் இவரை சந்திப்போம் பகுதியில் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: நேர்களை இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டுதல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, வர்த்தகம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது ஆஸ்திரேலிய பயணத்தின் கடைசி நாளான இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆங்குஸ் டெய்லரை சந்தித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு, முதலீடு, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவை குறித்தும் அவரிடம் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இரு நாடுகளும் வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு நட்புறவு மிகுந்த மதிப்பு மிக்கது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பேனிஸுடன் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தையும் பிரதமர் பார்வையிட்டார். விளையாட்டுத்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது. கிரிக்கெட் விளையாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமருடன் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். விளையாட்டு கட்டமைப்பு, தடகள மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தியா முன்னின்று நடத்தும் ஒலிம்பிக் போட்டி குறித்தும் ஐபிஎல் பிபிஎல் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு 2 பயணமாக நியூசிலாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டின் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். நியூசிலாந்து நாட்டின் தலைவர்களை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்க உள்ளார். குழந்தைகள் மேம்பாடு, பள்ளிக் கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவை ஊக்குவிப்பது, எண்ணியல் கல்வியை வளர்ப்பது, ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி, இணையதள தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னோடி மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்களில் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குழந்தைகள் மேம்பாட்டுக்கான கொள்கைகளை வகுத்தல், மக்கள் பங்களிப்பு மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் குழந்தைகளின் நலன் மற்றும் கல்வியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக நித்தி ஆயோக்கின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த 6 நிலவரப்படி 50.2% மின் விநியோகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் தூய்மை எரிசக்திக்கான கட்டமைப்பு வலுப்பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல்களால் மின் உற்பத்தியில் நிலையான நீடித்த வளர்ச்சியை நாடு பெற்றுள்ளதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று மனித வனவிலங்கு மோதல்களை தடுப்பது குறித்த தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், புலிகள் காப்பகம் அமைந்துள்ள பகுதிகளில் மோதலை தவிர்ப்பதற்கான

0: கொள்கைகளை வகுக்குமாறு வலியுறுத்தினார். சிறுத்தை மற்றும் யானைகளால் கால்நடைகள் மற்றும் பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை களைவதற்கான திட்டங்களை வரையறை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை ஒட்டியுள்ள நகர்ப்புறம் மற்றும் கிராமப் பகுதிகளில் மக்களிடையே வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பான வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க நீண்டகால செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மனித வனவிலங்கு மோதல் குறித்த இணையதளம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கையேட்டை அமைச்சர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங், இந்தியாவில் மட்டுமின்றி ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் மனித விலங்கு மோதல் பிரச்சினையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் இதற்கான தீர்வுகளை கண்டறிந்து அவற்றை மற்ற நாடுகளுக்கு தெரிவிக்கும் வகையில் சர்வதேச கருத்தரங்குகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மகாராஷ்டிர மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான வரைவு சட்டத்தை தயாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் 7 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அரசியல் சட்டம் மற்றும் மாநிலத்தின் அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை இந்த குழு தயாரிக்கும் என்று கூறினார். 6 மாதங்களில் இதுகுறித்த அறிக்கையை மாநில அரசிடம் குழுவினர் சமர்ப்பிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்கள் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்ட மசோதா தயாரிக்கப்பட்டு குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு உதவும் வகையில் கொண்டுவரப்பட்ட பிரதமரின் வித்யாலட்சுமி கல்விக் கடன் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதா என்று கடனுதவி பெற்ற மாணவி மற்றும் பெற்றோர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் ஜான்சி, நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எனக்கு லோன் கிடைச்சிடுச்சு, 150,000 கிடைச்சிருக்கு எஜுகேஷன் லோன். இது வந்து என்னோட படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, முக்கியமா என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
3: டாக்டர் பேரு பிரீத்தி, அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் ஐடி கோர்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க 1 இயர் முடிச்சாங்க, இப்ப செகண்ட் இயர். 1 இயர் பீஸ் கட்டிட்டேன். 1 இயர் பீஸ் வந்து 270,000. சரி, 1 இயர் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிஎம் வித்யாலட்சுமி மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தோம் எஜுகேஷன் லோனுக்காக. அது இப்ப 615,000 சாங்ஷன் ஆயிருக்கு. எங்க டாக்டர் படிப்புக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும்.
0: ஈரான் நாட்டின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் உடல் இமாம் ரிசா வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். அவரது மூத்த மகனான சையத் முஸ்தபா கமேனி இறுதிச் சடங்குகளை செய்தார். கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். தமிழகம், கர்நாடகா, கேரளம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹிமாச்சல் பிரதேசத்தில் தீவிரமடைந்து வருவதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மண்டி, ஷிம்லா, சோலன், காங்க்ரா, சிர்மாவூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 5-7, 10-3 என்ற செட் கணக்கில் கனடாவின் கேடன்ஸ் பிரேஸ், அமெரிக்காவின் கேட்ரினா ஸ்காட் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாக்கெட் மைனேனி, இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை மற்றும் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. லார்ட்ஸில் இப்போட்டி பிற்பகல் 3:30 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி

இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரார்த்தனா தோம்

நேரம் 12:50. இப்பொழுது மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் காற்றே என தொடங்கும் பாடலை பாடியிருவோர் சசிகுமார் மற்றும் தேவி.

என்று. என்ன கதை? ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு காதல் கதை. அதுல இருந்த ஜோடிகள் வந்து பிரிஞ்சிட்டாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த படத்துடைய ஹீரோயினுக்கு அந்த லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டரை மட்டுமே லீடா வச்சுட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிச்சாங்களா, அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சாங்களா, அந்த லெட்டரை கண்டுபிடிச்ச ஹீரோயினுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்ன படம் தான் லெட்டர்ஸ் டு ஜூலியட். இந்த படத்துடைய கதையை தான் இன்னைக்கு நாம கேட்க போறோம். நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட தான் ஆர்ஜே சாருகேசினி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
1: மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு லெட்டஸ்ட் டு ஜூலியட் படத்துடைய கதையை கேட்கலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த படத்துடைய ஹீரோயின் வந்து சோஃபி அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. என்ன அப்படின்னா ஃபேக்ட் செக்கராக வேலை செய்வாங்க நியூயார்க் அந்த நகரத்தில். என்னன்னா இப்போ நியூஸ் எல்லாம் வருது, அது வந்து உண்மையா இல்லை பொய்யா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து அந்த ஃபேக்ட் செக் பண்ணுறதே இவங்களுடைய வேலை. ஓகே, அவங்க

அவங்களுடைய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு பாஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அடுத்து என்ன பண்ணலாம்னா, நான் வந்து ஒரு புக் எழுதலான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படியா, நீ வந்து ஃபேக்ட் செக்கெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணுவல, ஸோ இந்த புக் எழுதுறது உனக்கு செட் ஆகும், அதனால் கண்டிப்பாக பண்ணுன்னு சொல்லி பாஸ் சொல்லுவார். அதுக்கப்புறமா நீ ப்ரீ ஹனிமூன் போகிறதானே அப்படின்னு கேட்ட உடனே அவள் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிப்பா. ஏன் அப்படின்னா, சோஃபிக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து இருப்பாங்க. அவங்க எப்படி அப்படின்னா, சமையல்னா அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். அதாவது இப்போ அவங்க வீட்டில் சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு கிலோமீட்டர் தள்ளி அங்கே வந்து யாரோ சமைச்சிட்டு இருந்தா அந்த ஸ்மெல்லு வந்தால் கூட இது வந்து இந்த டிஷ்ஷாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க இல்லையா. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு சமையல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சமையல் மேலே காட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை சோஃபி மேலே இவங்க காட்டவே மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குமே கல்யாணம் ஆக போகுது. சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து அந்த ப்ரீ ஹனிமூனுக்கு கிளம்புவாங்க. இதெல்லாம் முட்டை கட்டி வச்சுட்டு நீ நீட்டாக போயிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து இவங்க இட்டாலிக்கு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
4: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
3: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874111.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
6: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: அக்ரீன்டெக்ஸ் 2026, கொடிசியா, கோவை.
7: நேரம் 1:12, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM மணி 1 மலர் 1 நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில லெட்டர்ஸ் டு ஜூலியட் அப்படிங்கிற படத்துடைய கதையை கேட்டுட்டு இருக்கோம். சரி, ஒரு வழியா சோஃபியும் அவங்களுடைய ஃபியான்சியும் ப்ரீ ஹனிமூனுக்காக இட்டாலி போயிட்டாங்க. அங்கே போயும் இவங்களுடைய ஃபியான்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சமையல் மேலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இது இங்கே கிடைக்கும், இது அங்கே கிடைக்கும், அங்கே போகலாம் இங்கே போகலான்னு கூட்டு போறாங்களே தவிர, சோஃபிக்கு பயங்கரமா காண்டாகுது. என்னது இது, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னதுக்கு, இல்ல இல்ல இங்க வந்து சில பொருட்கள் ஃபேமஸ், அதை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்க. இந்த ஒரு இடத்தோட முடிஞ்சிடும் நினைச்ச சோஃபிக்கு தான் அதிர்ச்சி. அவரு அப்படியே தொடர்ந்து பல இடங்களுக்கு போயிட்டே இருப்பாரு, அவர் பிடிச்ச பொருள் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து, சரி ஓகே நம்ம ஒண்ணு பண்ணலாம், நீ போய் உன்னுடைய வேலையை பாரு, நான் இந்த இட்டாலியை சுத்தி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சரி ஓகே, உன்னோட வேலையும் உனக்காச்சு, என்னுடைய வேலையும் எனக்காச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே தனித்தனியா போயிருவாங்க. அப்போ இட்டாலியை வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு பால்கனி இருக்கும். அது என்னன்னா, ரோமியோ ஜூலியட் கதையில வரக்கூடிய ஒரு ஃபேமஸான பால்கனி. அங்கே வந்து என்ன என்ன ஆகும்னா, எல்லாருமே லெட்டரை வந்து எழுதிட்டு இருப்பாங்க. எழுதிட்டு அந்த செவுத்துல வந்து ஒட்ட வைப்பாங்க. ஒரு பொண்ணு ரொம்ப தேம்பி தேம்பி எழுதி லெட்டர் எழுதிட்டு இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த சேர முடியாத காதல் கதை, மனசில் இருக்கக்கூடிய அந்த காதல் சோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து லெட்டர் எழுதி ஸ்டிக் பண்ணிடுவாங்க அந்த வாலில். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் அவங்க எல்லாம் எழுதி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு லேடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கெட் எடுத்துட்டு வந்து அந்த லெட்டர் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. சோஃபி என்ன பண்ணுவா, பின்னாடியே போவா. அங்க போய் பார்த்தா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லெட்டர் எல்லாம் ஆளுக்கு பிரிச்சு பிரிச்சு வச்சு அதுக்கு பதில் எழுதுவாங்க அங்கே இருக்கக்கூடிய 4 பேர். அப்போ போய் சோஃபி கேட்பா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு ரைட்டர், நான் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு ஆசைப்படணும்னு சொன்னாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஜூலியட்டுடைய செக்ரட்டரி, இங்கே நிறைய பேர் லெட்டர் எழுதுவாங்க, அதுக்கு நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம், நாங்கள் வந்து எழுதி அந்த லெட்டர் கொண்டு வந்து போஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓ அப்படியா, இதை பற்றி நான் எழுதலாமா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, நிச்சயமாக நீங்கள் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு குக் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு டிஷ்ஷை சமைச்சு கொண்டு வந்து, இந்தாங்க இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லை எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்சல் பண்ணி கொடுத்து. அடுத்ததா சோஃபி என்ன பண்ணுவா, இதை போய் தன்னுடைய ஃபியான்ஸ் கிட்ட சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா அவங்க சொல்ல. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, இன்னமும் ஸ்மெல் வருதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சே இங்க போய் சொன்னோம் பாரு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து நாளைக்கு கிளம்பி அதே இடத்துக்கு வருவாங்க. அடுத்த நாள் கிளம்பி அதே இடத்துக்கு போவாங்க. அப்படி போகும்போது அவங்களுடைய ஃபியான்ஸையுமே கூட வருவாங்க. வந்துட்டு அந்த சமையல் எப்படி செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குக்கிட்ட கேட்டிருப்பாங்க. இவங்க வழக்கம் போல் என்ன பண்ணுவாங்க, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி கலெக்ட் பண்ணும்போது ஒரு செங்கல் அங்கே இருக்கும், அது கீழே விழுந்த உடனே ஒரு பழைய லெட்டர் வந்து ஒன்று கிடைக்கும். அது வந்து கிட்டத்தட்ட 50 முன்னாடி எழுதின ஒரு லெட்டராக இருக்கும். கிளார் அப்படிங்கிறவங்க எழுதின ஒரு லெட்டர். அவங்க வந்து லொரான்சா அப்படிங்கிறவங்களை வந்து லவ் பண்ணுவாங்க. ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணும்போது இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இவங்க வந்து கிளாரை லண்டனுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. இது எங்களுடைய சேராத காதல் கதைன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து ரொம்ப எமோஷனலா படிச்சதுக்கு அப்புறம், இந்த லெட்டருக்கு வந்து நானே வந்து எழுதி அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களும் வந்து சரின்னு சொல்லிடுவாங்க. இவங்களும் லெட்டரை எழுதி அனுப்பிடுவாங்க. இந்த விஷயத்த வந்து திரும்பவுமே தன்னுடைய ஃபியான்ஸ்கிட்ட சொல்லும்போது, எப்பயும் போல கண்டுக்காம நம்ம வாங்க வந்த பொருளை போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து

செட் ஆகுது, நீ உன்னுடைய வேலையை பாரு, நான் என்னுடைய வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பிரிஞ்சு வந்து அடுத்தடுத்து அவங்க அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களும் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அதுக்கப்புறம் கதை எப்படி நகருது அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று.

ஜீவா படத்திலிருந்து டிமான் இசையமைப்புல கார்த்திக் பவ்யா பண்டிட் பாடின பாடல் கேட்டோம். 1:20 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி நாம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து லெட்டர்ஸ் டு ஜூலியட் அப்படிங்கிற படத்துடைய கதையை நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. சரி ஓகே, ஆளாளுக்கு அவங்க வேலையை வந்து பார்க்க போயிட்டாங்க இல்லையா. இந்த மாதிரி சோஃபி என்ன பண்றா, அவங்க போய் லெட்டருக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. அப்ப சார்லின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து வரான். அவன் வந்து பயங்கர கோவத்துல வரான். வந்து நீங்க தான் வந்து இந்த ஜூலியட்டோட செக்ரட்டரி அப்படின்னு வந்து கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லும்போது, இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி

எழுதின லெட்டருக்கு யாரு ரிப்ளை பண்ணது அப்படின்னு கேட்கும்போது நான் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சோஃபி எழுந்திரிச்சு நிக்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுவாங்க. என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி கிளாருங்கிறவங்க லெட்டர் எழுதினாங்க இல்லையா, அவங்களுடைய பேர் என்னா, இப்போ அவங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாமே நீங்க வந்து தூண்டி விட்டுட்டீங்க, இப்போ அவங்க வந்து லொரன்சோவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இதுமேல் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்லி வந்து போகும்போது பின்னாடியே வந்து சோஃபியும் போவாங்க. அங்கே போனால் கிளார் நின்றுட்டுருப்பாங்க. கிளார் கிட்டே சொல்லுவாங்க, நான் எப்படியோ வந்து என்னை தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொல்லும்போது, அப்படி கண்டுபிடிக்கல, அவங்க பேரன் தான் என்னை கண்டுபிடிச்சி வந்தான் அப்படின்னு சொல்லி, அவங்க பேரன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பாங்க. பேரன் ஐயோ ஆமாம் பாட்டி அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுத்துக்குவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிளார் சொல்லுவாங்க, அங்கே அந்த செக்ரட்டரியேட்டில் இருக்க பெண்கள்லாம் சேர்ந்து உட்காந்து பேசும்போது, இந்த மாதிரி என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு, நான் வந்து லொரன்சோவை பார்த்து ஒரு மன்னிப்பு கேட்டே ஆகணும், பக்கத்தில் தான் அவங்கள நான் பார்த்த இடம் இருக்குது, அங்கே கண்டிப்பாக இருப்பாங்க, நான் போய் மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்ன உடனே சோஃபி என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் வந்து இந்த ஜேர்னியில் உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டுமா, ஏன்னா நான் வந்து ஒரு ரைட்டர், இதை வந்து ஒரு கதையாக எழுதலான்னு நான் வந்து விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அல்ல இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சார்லி சொல்ல, இல்லை நீ வந்து எழுதிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கிட்ட மொக்க வாங்கிட்டே இருப்பாங்க சார்லி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொரன்சோவை தேடுற பயணம் அவங்களுக்கு தொடங்கும். அப்படி தொடங்கும் போது அந்த ஃபஸ்ட்டு பார்த்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கே ஆல்ரெடி ஒருத்தங்க இருப்பாங்க. அங்கே போய் கேட்பாங்க, நீங்கள் தான் லொரன்சோவான்னு கேட்கும்போது கிளையர் சொல்லுவாங்க, இல்லை இது இல்லை இவங்களுடைய கண்ணு மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி உங்களுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காதல் கதை இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இருந்துச்சு, அவள் தான் இன்றைக்கி என்னுடைய மனைவி, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்துடுவாங்க. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க கிளையர், பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சோஃபி என்ன பண்ணுவாங்க, நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு ஒரு 72 பேரோட லிஸ்ட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது எப்படி 72 பேரை நம்ம வந்து தேட முடியும் அப்படிங்கிற மாதிரி சார்லி கதை, அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சோஃபி சொல்றாங்க. சரி அதுக்கப்புறம் படம் எப்படி நகருது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க மணி 1 மலர் 1.

0: அமரகாவியம் படத்திலிருந்து ஜிப்ரானை சமீப்ல ஹரிச்சரன் பத்மலதா பாடின பாடல் கேட்டோம்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
0: 1:27 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியிலே நீங்கள் லெட்டஸ்ட் ஜூலியட் அப்படிங்கிற படத்துடைய கதையை கேட்டுட்டு இருக்கோம். சரி, ஓகே, கிட்டத்தட்ட 72 லொரன்சோவை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு காப்பி எடுத்து வச்சிருக்காங்க. இனி அவங்கள தேடி போகலான்னு சொல்லி இவங்களுடைய பயணம் வந்து தொடங்குது. சார்லிக்கு வந்து இதில் பிடிக்கவே இல்லை, ஆனால் கிளார்க்கு வந்து சோஃபியுடைய கதையெல்லாம் கேட்டு வச்சுட்டு அப்படியே அவங்க தொடங்குது. ஒருத்தர் ரெண்டு பேரில் ஒவ்வொருத்தராக போய் மீட் பண்ணும்போதும் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிரும். சரி ஓகேன்னு சொல்லி டயர்டாக நான் இன்றைக்கி எங்கேயும் வரல அப்படிங்கிற மாதிரி கிளார் வந்து அவங்களுடைய ரூம்லே படுத்துருவாங்க. அப்போ வந்து சார்லியும் சோஃபியும் வந்து வெளியே போவாங்க. போகும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தயக்கம் அதெல்லாம் தீர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வந்து அதிகரிக்கும். அப்போ வந்து கேட்பாங்க, உனக்கெல்லாம் இந்த மாதிரி எந்த விஷயமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சார்லி சொல்லுவாங்க, இருந்துச்சு, எங்கள் அம்மா வந்து எனக்கு 10 வயசு வரைக்கும் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க, அங்கேயும் வந்து எங்களுக்கு அந்த லவ் வந்து கிடைக்கல, அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அவள் பேர் பேட்ரிஷியா, அவளுமே வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான், இப்போ நானும் பாட்டியும் தான் இருந்தோம், கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தாத்தாவும் இறந்துட்டாங்க, எங்கள் ரெண்டு பேர்த்துடைய வாழ்க்கையிலுமே காதல் எங்களுக்கு வந்து வலியை தான் கொடுத்துருக்கு, அதனால தான் இந்த காதல் வேணாம்னு நான் ரொம்ப கராராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, நீ இதை பற்றிலாம் நினைக்காத, விதின்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டு பேர்த்துக்குமே அப்படியே லைட்டாக அவங்கவுங்களும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா சரி ஓகேன்னு சொல்லி அவங்களுடைய பயணத்தை தொடங்குவாங்க. இவனுக்கு வந்து இவன் எழுதுகிற புத்தகத்தை படித்து பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசையாக இருக்கும். கேட்கும்போது சொல்லுவான், சரி நீ வேணும் ஒரு பாதி புக்கை வந்து படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சோஃபி சொல்லிடுவாங்க. படித்தோன்னே, வாவ், நீ இவ்வளோ நல்லா கதை எழுதுவியா, எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியவே தெரியாது, இவ்வளோ சூப்பராக எழுதியிருக்க, சரி ஓகே நம்ம தேடி பார்க்கலாம் லொரன்சாவை அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் போகும்போது மறுபடியும் தேட போகக்கூடிய படலத்தில் லொரன்சோ கிடைக்க மாட்டார். ஒரு இடத்துல வந்து லொரன்சோ இருந்தார், ஆனால் இப்போ இல்லை, இறந்துட்டார், கல்லறை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கல்லறையை கூட்டிகிட்டு போய் ஒருத்தங்க காட்டுவாங்க. அதை பார்த்த உடனே கிளார்க் வந்து மனசே விட்டுரும், என்னடா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நம்ம தேடி வந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணும்போது அப்போது சார்லிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இதுதான், இதுக்கு தான் நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி இது நடக்கவே கூடாது அப்படிங்கிறனால தான் சொன்னேன், இப்போ பாரு அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே உன்னால தான் அப்படிங்கிற மாதிரி சோஃபி கிட்ட வந்து சொல்லி சண்டை போட்டோன்னு சோஃபி ரொம்ப ஹர்ட் ஆகி போயிடுவாங்க. அப்போ கிளார் வந்து சொல்லுவாங்க, என்னதான் மனசில் கஷ்டம் இருந்தாலும் இங்கே பாரு, நீ இந்த மாதிரி யார்கிட்டையுமே இப்படி வந்து பேசக்கூடாது, உனக்காவது 10 வயசு வரைக்கும் உங்கள் அம்மா இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க, அந்த லவ்னா என்னன்னு தெரியும், ஆனால் சோஃபிக்கு 10 வயசுக்கு மேலே அவங்க அம்மா வந்து இல்லை, எங்கே போனாங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல, அவளுக்கு அந்த ஒரு லவ் கூட கிடையாது, ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கிளார் வந்து தன்னுடைய பொண்ணை பார்த்துக்கிற மாதிரி சோஃபியை வந்து பார்த்துக்குவாங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே அங்கிருந்து ஒரு கனத்த இதயத்தோட கிளம்புவாங்க. அப்படியே படத்துடைய கதை நகரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்கலாம்.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சி.

0: அச்சுமுண்டே
1: அக்ரீன் டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
0: மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு லெட்டஸ்ட் ஜூலியட் படத்துடைய கதையை நாம கேட்டுட்டு இருக்கோம். மூணு பேருமே கனத்த இதயத்தோடைய அவங்க வந்து வராங்க. ஓகே, இதுக்கப்புறம் இந்த ஜேர்னி வந்து எண்ட் ஆக போகுது அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. அப்ப சார்லிக்கு வந்து சோஃபியை ரொம்ப பிடிச்சிருக்கும். தன்னுடைய காதலை சொல்ல முயற்சி பண்ணுவாங்க, ஆனா அவங்கனால வந்து முடியாது. நான் உன்னை மிஸ் பண்ண போறேன் அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் விடிஞ்சிரும். இவங்க மூணு பேரும் அவங்க அவங்களுடைய வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிடுவாங்க. அந்த டைம்ல கிளம்பி போகும்போது ஒரு திராட்சை தோட்டம் இருக்கும். அங்க ஒரு பையன் வந்து திராட்சையை கிளாரும் லொரன்சோவும் சேர்ந்த மாதிரி எழுதி தன்னுடைய பாஸ்கெட்டை கொடுக்கும்போது, அப்போ இன்னொரு கதை இருக்கே, அந்த கதையை ஏன் நீ முடிக்கலை அப்படின்னு கேட்கும்போது, அந்த கதையுடைய முடிவு வந்து எனக்கு தெரியலை, அது எப்படி நடக்கணும் எனக்கு தெரியலை, அதனால் நான் வந்து யோசிக்கிறேன் அப்படிங்கும்போது, நீ கொஞ்சம் டைம் எடுத்து இந்த கதையை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கதையை முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இவங்களுடைய கல்யாணத்துக்கு போவாங்க. கல்யாணத்துக்கு போகிறது என்னமோ கல்யாணத்துக்கு போகிற மாதிரி தான், ஆனால் பார்க்க போகிறது சார்லியா. அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்கலாம் பாடலுக்கு பிறகு.

0: எம்சிஹெச் மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
0: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874111.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriTech 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: AgriTech 2026, கொடிசியா, கோவை.
4: 1:42 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மணி 1 மலர் 1 நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வந்து லெட்டர்ஸ் டு ஜூலியட் படத்துடைய கதையை கேட்டுட்டு இருக்கோம். ஒரு வழியா கிளாருடைய அண்ட் லொரன்சோடைய கல்யாணத்துக்கு சோஃபி வந்து வராங்க. அங்க சார்லிய பாக்குறாங்க, கூட வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. யாருன்னு கேட்டதுக்கே இதுவா, இது பெட்ரிஷியா அப்படின்னு சொன்னோன்னு அவ்வளோதான் சோஃபியக்கு வந்து மனசே உடஞ்சிருது. ஏன்னா இவங்க வந்து அவங்களுடைய முன்னாள் காதலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் தன்னுடைய மனசில் என்னெல்லாம் சொல்ல வந்தாங்களோ அதையெல்லாம் அடக்கிக்கிட்டு சரின்னு சொல்லி வந்துடுவாங்க. இதுமோ சொல்லணுங்கிற மாதிரி வந்தியே என்ன அப்படின்னு கேட்கும்போது எதுவும் இல்லை அப்படின்ட்டுவாங்க. அவங்களுடைய திருமணம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது கிளார் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்த லெட்டர், அதாவது சோஃபி எழுதின லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் படிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் வந்து நமக்கு தாமதமாக கிடைக்கலாம், ஆனால் அந்த விஷயம் நமக்கானது அப்படின்னா நமக்கானதாக வந்து சேரும். அதனால் என்றைக்குமே உங்கள் மனசை விட்டுறாதீங்க அப்படிங்கிற வெளிப்படுத்திக்குவாங்க. பெருசு பெருசா கவிதையெல்லாம் சொல்ல தெரியாது, ஆனா வாழ்க்கைனா இனி உன் கூட தான் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப பிடிச்சிடும். ரெண்டு பேருமே சேருவாங்க, அங்க இருக்கிற எல்லாருமே கைத்தட்டி உற்சாகப்படுத்துவாங்க இந்த கதையை. அதாவது 50 வருஷமா தன்னுடைய உள்ளே இருந்த அன்பான லொரன்சோவை தேடி கிளார் கடைசியாக அவங்கள கண்டுபிடிச்சிடுறாங்க. பல ஆண்டுகளாக பிரிஞ்சிருந்த இதயங்கள் வந்து மறுபடியும் சந்திக்கக்கூடிய அந்த தருணத்தை, அந்த உணர்வுகள் நிறைந்த அந்த காட்சிகளை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். இந்த பயணத்தில் கிளாருக்கு துணையாக சோஃபியும் இருப்பாங்க. தன்னுடைய மனசில் உண்மையாக யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால் அவங்க ஃபியான்ஸிக்கிட்டேருந்து விலகி தன்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய சார்லியோட இணைவாங்க. கடைசியாக என்ன நடக்கும் அப்படின்னா, ரெண்டு பேருடைய காதல் கதைகளும் அழகாக நிறைவடையும் இந்த படத்தில். ஒரு பழைய காதல் வந்து மறுபடியும் உயிர் பெறுது, ஒரு புதிய காதல் மலர்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாரு இந்த டைரக்டர். ரைட், 1:44 நொடி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இதுவரைக்கும் மணி 1 மலர் 1 நிகழ்ச்சி கேட்டீங்க. இன்னைக்கு வந்து லெட்டர்ஸ் டு ஜூலியட் அப்படிங்கிற படத்துடைய கதையை நான் வந்து சொல்லியிருந்தேன். அது உங்ககிட்ட கொண்டு வந்து சொன்னது ரொம்பவே மகிழ்ச்சி. நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் RJ சாருகேசுனி. நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டுதல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே சீனிவாசன் அவர்கள். இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் மேடை பாடகர் கோவை கார்த்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில்

நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். மனித விலங்குகள் மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவேகா தலைமையிலான அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று நியூசிலாந்து புறப்பட்டார். ஆக்லாந்தின் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். வணிகம், வர்த்தகம், பாதுகாப்பு பிரிவுகளில் கடந்த 2 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு மேற்கொள்கின்றனர். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் அங்குள்ள தொழில் முனைவோர் மற்றும் விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். இந்திய வம்சாவளியினரிடையேயும் அவர் உரையாற்ற உள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பின்னர் நியூசிலாந்து செல்லும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பிரதமர் தமது ஆஸ்திரேலிய பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு அங்கிருந்து நியூசிலாந்து புறப்பட்டார். வந்தே மாதரம் தேசிய பாடல் தேசத்திற்கான கடமையை நிலைநாட்டி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உத்வேகம் அளித்ததாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஷிம்லாவில் வந்தே மாதரம் சர்வதேச கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், இப்பாடல் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு துணிச்சலையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியதாக பெருமிதம் வெளியிட்டார். ஒரே தேசம் ஒரே அரசியல் சாசனத்திற்கான வலுவான அடித்தளத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசபக்தி என்பது வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் அனைத்து செயல்களிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடல் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சீரிய கொள்கைகளுடன் ஒருங்கிணைந்த உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்க குடிமக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். மனித விலங்குகள் மோதல் சம்பவங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் உயர் முன்னுரிமையுடன் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவை மத்திய வன அலுவலர் பயிற்சி மையத்தில் இது தொடர்பான தேசிய கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் இது தொடர்பான விளக்கங்களை வழங்கினார். இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பேசுகையில் மனித விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்ப முறைகளின் அவசியத்தை எடுத்துரைத்தார். முன்னதாக மனித விலங்கு மோதல் குறித்த தகவல் கையேட்டினை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தியின் மூலம் பெறப்பட்டதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நம் நாட்டின் தூய்மை எரிசக்தி கட்டமைப்பின் திறனையும் மேம்பாட்டையும் இது பறைசாற்றுவதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் நம் தேசம் நிலையான வளர்ச்சியுடன் வேகமான முன்னேற்ற பாதையில் ஆற்றலுடனும் உறுதியுடனும் பயணிப்பதாக அவர் குறிப்பிட்டார். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 ஒப்பந்தங்கள் LNT நிறுவனத்துடன் கையெழுத்தானதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். கரூர் வெண்ணைமலையில் இன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். அரசு அலுவலகங்களில் மக்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படுவதாக கூறிய அவர், ஊழலற்ற ஆட்சியை தாம் வழங்குவதாக கூறினார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவேகா ஆட்சி திகழும் என்று கூறிய அவர், தொகுதி மறுவரையை தமது அரசு ஏற்காது என்றார். மேகதாது விவகாரத்தில் திமுக நீதிமன்றத்தில் முறையாக வாதிடவில்லை என்றும் அவர் குறை கூறினார். தேர்தல்களில் பணபலம் செல்லாது என்பது தமது வெற்றியின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர், மணவாசி ஊராட்சியில் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கும் வகையிலாக 1,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலனி உற்பத்தி தனியார் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். காவிரி நீரில் தமிழகத்திற்கு உரிய பங்கை பெற்றிட மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி வகுப்பறைகள் உள்ளிட்ட 74 அரசு கட்டடங்களை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அண்மையில் ஆர்சுத்திப்பட்டு கிராமத்தில் நெல் மூட்டைகள் சரிந்து உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் அமைச்சர் வழங்கினார். இந்த விபத்தில் காயமடைந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் நிவாரணத் தொகையையும் அவர் அளித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வள

வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சிப்பாய் புரட்சி நினைவு தூணிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டின் நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்பட்டது. வேலூர் கோட்டையில் 1806 ஆண்டு ஜூலை 10 நாள் நள்ளிரவில் ஆங்கிலேய வீரர்களை இந்திய வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட இந்த முதல் சிப்பாய் புரட்சியே நம் நாடு விடுதலைக்கு வித்திட்ட முதல் சம்பவம் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. சம்பவம் நினைவாக இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், தாராபுரம், மதுராந்தகம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்கட்ட சுய கணக்கெடுப்பு பயிற்சியை மாவட்ட ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 31 பொறுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். கணக்கீட்டாளருக்கான பயிற்சி வகுப்பு வருகிற 18/7/2026 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் பா இளஞ்செழியன்.
0: அரியலூர் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வரும் 14 தேதி பொதுமக்கள் தங்களது குறைகள் தொடர்பான கோரிக்கை மனுக்களை வட்டாட்சியர் அலுவலகத்தில் அளிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் வரும் 31 தேதிக்குள் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து பயனடையுமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது. குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வருகிற 31 தேதி கடைசி நாளாகும். இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர் காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள தோட்டக்கலை பயிர்களை கோடை என்று ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மா, வாழை, தென்னை, மரவள்ளி, தர்பூசணி, தக்காளி உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்கள் கோடை வெயில் மற்றும் வெப்ப அலை காரணமாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் சொட்டுநீர் பாசனம், காலை அல்லது மாலை நேரங்களில் பாசனம் செய்தல், வைக்கோல் மற்றும் தேங்காய் நார் போன்றவற்றால் நிலப்போர்வை அமைத்தல், நிழல் வலை பயன்படுத்துதல், இலை வழி ஊட்டச்சத்து தெளித்தல் உள்ளிட்ட பராமரிப்பு முறைகளை கடைபிடித்தால் வறட்சியின் தாக்கம் குறைந்து நல்ல மகசூல் பெற முடியும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்படும் சகி ஒருங்கிணைந்த சேவை திட்ட பணிகளை ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை சின்ன சொக்கி குளத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள மகளிர் மதி அனுபவ அங்காடி மற்றும் புதிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் அமைய உள்ள இடங்களை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா பார்வையிட்டார். திருச்சி மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் பெயர் மாற்றம் திருத்தம் மற்றும் முகவரி மாற்றங்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் முகாம் 11 வட்டங்களிலும் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பெல்ஜியத்தில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் மனஸ் தம்னே ஸ்பெயினின் மிகுவல் தமஸை எதிர்கொள்கிறார். பிரிஸ்டலில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. 5வது இறுதிப் போட்டி சவுத்ஹாம்டனில் நாளை நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது காலிறுதி ஆட்டத்தில் இன்றிரவு ஸ்பெயின் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவேகா தலைமையிலான அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இத்துடன்

0: இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு. நம்ம கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகும். திருப்பூர்ல அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகும். ஈரோட்ல அதிகபட்சமா 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸும். சேலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகும். அதே போல ஊட்டியில அதிகபட்சமா 22 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 16 டிகிரி செல்சியஸும். பாலக்காட்டில் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சென்னை மெட் சென்டர்லேருந்து வானிலை நிலவரம் சொல்லியிருக்காங்க.

0: मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். எல்லாருக்கும் வணக்கம்ங்க. தினமும் இந்த நேரத்தில் இந்த பகுதியில் நம்ம மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன திட்டம் அப்படின்னா சொல்கிறேன். ஒரு நகரம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், என்ன மாதிரி அமைப்பில் இருக்கணும், அதுக்கு என்னென்ன வசதிகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க. ஒரு நகரம் டெவலப் ஆகும்போது மாவட்டம், மாநிலம் இதெல்லாம் டெவலப் ஆகும். மாநிலம் டெவலப் ஆகும்போது அந்த நாடே டெவலப் ஆகும் இல்லைங்களா. அந்த மாதிரி நகரங்களை பொலிவு மற்றும் மேன்மை பெற்று சிறப்புற செய்யணும்னு தான் நம்ம மத்திய அரசு இந்தியா பொலிவுறும் நகரங்கள் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுது. இந்தியா பொலிவுறு நகர திட்டம் என்பது இந்தியாவில் 100 நகரங்களை சீர்மிகு நகரங்களாகவும் நவீன வசதிகள் கொண்டவையாகவும் மேம்படுத்தும் ஒரு மத்திய அரசின் மகத்தான திட்டமாகும். இத்திட்டம் 2015 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் நகர்ப்புற உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதுடன் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாகும். ஸ்மார்ட் சிட்டி பொலிவுறு நகரங்கள் திட்டத்தின் கீழ் 100 நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவற்றின் செயல்பாடுகளுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி CCTV கேமராக்கள், நவீன வகுப்பறைகள், சிறந்த நீர் வழங்கல் மற்றும் சுகாதாரம் போன்ற திட்டங்களை செயல்படுத்துகின்றது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? நகர்ப்புற வளர்ச்சி, தொழில்நுட்ப பயன்பாடு, சுற்றுச்சூழல் மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி. இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன். நகர்ப்புற வளர்ச்சி, 100 நகரங்களில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தி மக்களுக்கு தேவையான வசதிகளை உருவாக்குவது. தொழில்நுட்ப பயன்பாடு, CCTV கேமராக்கள், நவீன தகவல் தொடர்பு முறைகள் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நகர்ப்புறங்களை நிர்வகித்தல். சுற்றுச்சூழல் மேம்பாடு, நகரங்களின் சுற்றுச்சூழல் மற்றும் வாழும் சூழலை மேம்படுத்தி மக்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கொடுப்பது. பொருளாதார வளர்ச்சி, நகர்ப்புறங்களில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்களில் தமிழகம் 2வதாக இடம்பெற்றுள்ளது. தமிழகத்தின் பல நகரங்கள் இந்த திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டு பல்வேறு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இந்திய அளவில் புவனேஸ்வர் நகரம் முதலில் அறிவிக்கப்பட்ட 20 நகரங்கள் கொண்ட பட்டியலில் முதலிடம் பெற்றது. புனே, ஜெய்ப்பூர் போன்ற நகரங்களும் இருக்கின்றது. சீர்மிகு பொலிவுறு நகரங்களை உருவாக்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் கடந்த 2020 இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் மாநிலங்களுக்கும் நகரங்களுக்கும் விருதுகளை அறிவித்துள்ளது நம் இந்திய அரசு. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், தமிழகம் இவைகள் மூன்றும் தேர்வாகி இருந்த போதிலும் கடந்த ஆண்டு மிகவும் முன்னேற்றம் கண்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தமிழகம் 2வது இடத்துக்கு தேர்வாகி விருதும் பெற்றது. மாதிரி சாலைகள் அமைத்தல், ஏரிகள் மீட்பு, புதுப்பிப்புக்கான சூழலை உருவாக்கும் பிரிவு, தென்மண்டல ஸ்மார்ட் சிட்டி விருது ஆகியவை வழங்கப்பட்டது. சீர்மிகு பொலிவுறு நகரங்கள் திட்டத்தின் செயல்பாடு காரணமாக குறிப்பிட்ட 100 நகரங்களில் ரியல் எஸ்டேட்

எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் அபார வளர்ச்சியை கண்டு வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் வரும் ஒவ்வொரு நகரமும் தங்களுடைய வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசாங்கங்களிடமிருந்து முதலீடுகளை பெற்று வருகின்றது. தண்ணீர் விநியோகம், திடக்கழிவு மேலாண்மை, ஆற்றல் பாதுகாப்பு, நீர் மறுசீரமைப்பு, குளங்கள் பாதுகாப்பு, சமூக மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றிலும் இத்திட்டம் கவனம் செலுத்தி வருகின்றது. இந்த நகரங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் நிலையான வளர்ச்சியை அடையவும் பல நவீன தீர்வுகளை பின்பற்றி வருகிறது. இந்த நகரங்கள் அங்கு வசிப்பவர்களுக்கும் செயல்பாட்டில் உள்ள வணிகங்களுக்கும் நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தை வழங்குகின்றது இத்திட்டம். சிறந்த சுகாதாரமான நகரங்கள், வசதிகளுடனான இணைப்பு, மேம்பட்ட மருத்துவ பராமரிப்பு ஆகியவற்றை ஸ்மார்ட் நகரங்கள் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்நகரங்களில் எரிசக்தி செயல்திறனுக்கான பசுமை கட்டடங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள். நாடு முழுவதும் பாதுகாப்பான சுத்தமான சுற்றுப்புறங்களை உருவாக்க வேண்டும் என்றும் மக்கள் பொறுப்புணர்வுடன் தங்களது நகரம், தங்களுடைய நாடு, தங்களுடைய முன்னேற்றம், தங்களுடைய வாழ்க்கை முறை என்று தங்களுடைய கடமையை புரிந்து கொண்டு மத்திய அரசு அளித்து வரும் மகத்தான திட்டங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையை மேம்படுத்தி இன்புறுவோமே. தினமும் இந்த பகுதியில் மத்திய அரசுடைய மகத்தான திட்டங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். இன்னைக்கு இந்தியா பொலிவுறு நகரங்கள் திட்டத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் வேற ஒரு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நன்றி நேயர்களே. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்

0: உன்னருகே நான் இருந்தால் படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: மில்லட்ல வந்து கவுனி பாஸ்தான் இருக்கு, கவுனி அரிசில இருந்து பாஸ்தா தாய்க்கிறது, அது மாதிரி மில்லட்ல இருந்து முஸ்லி தாய்க்கிறது, இல்லனா மில்லட்ல இருந்து இட்லி தோசை மிக்ஸ் தாய்க்கிறது.
1: விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரீன்டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
5: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
6: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
5: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
6: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 2:30.

0: விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே. சீனிவாசன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு மாபெரும் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி திருச்சி தனியார் கல்லூரியில அண்மையில நடந்துச்சு. அதுல கலந்துகிட்ட தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனத்தோட உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே. சீனிவாசன் அவர்கள் விவசாய பொருட்களை எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும், நவீன பேக்கேஜிங் முறைகளை பத்தியும், மேலும் இத சந்தைப்படுத்துதல இருக்கிற வாய்ப்புகள் குறித்தும் பேசிய போது,
1: நிஃப்டம் தஞ்சாவூர் இல்லையா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர், மிக சரியா தமிழ்ல சொல்லணும்னா இது தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனம். ஸோ தஞ்சாவூர்ல இருக்கிற அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பங்கள், அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்கு, மதிப்பு கூட்டுதல், ஊட்டச்சத்து சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கெமிக்கல் இல்லாமல் அந்த ப்ராசஸிங் மதிப்பு கூட்டுதல் பற்றியான எல்லா ஆராய்ச்சிகள் ப்ளஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனும் கூட இது. ஸோ மொத்தத்தில் ஃபுட் ப்ராசஸிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கெட்ட சக்தியாகவே சில பேர் பார்க்குறாங்க. நேச்சுரலாக சாப்பிட்ணும், ஆர்கானிக்காக சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கிட்டு இந்த ஃபுட் ப்ராசஸிங்னாலே தப்புன்ற மாதிரி சில பேர் யோசிக்கிறாங்க. ஸோ ஃபுட் ப்ராசஸிங்னா எக்ஸாக்ட்லி என்னன்னு கேட்டிங்கன்னா எது எதுலாம் ஃபுட்டை வந்து ஸ்பாயில் பண்ணுதோ அந்த காரணிகளை வந்து கண்டுபிடித்தது தான் ஃபுட் ப்ராசஸிங். நீங்கள் சரியான முறையில் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சந்தை வாய்ப்புகளை வந்து ரொம்ப அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒருவேளை நீ உங்களை யாராவது தொழில் முனைவு காட்டுறீங்க, இந்த இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தொழில் தொண்ணு ஆசைப்பட்டீங்கன்னா இது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்கள் மனசில் வந்து நல்லா பதிய வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எப்பயுமே ரொம்ப எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸை வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ண அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று ரெண்டு ப்ராடக்ட்டு மக்களோட சென்டிமெண்ட்டோடு இணைஞ்சதாக இருக்கணும், மக்களோட டெய்லி பயன்படுத்துகிறதா இருக்கணும், டெய்லி கிச்சனில் பயன்படுத்துகிற பொருளாக இருக்கணும். நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து லோக்கல் அவைலபிலிட்டி உங்கள் ஏரியாவில் என்ன நிறையா கிடைக்குதோ அதை வச்சு யோசிக்கலாம், இல்லை எதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அதை வச்சு யோசிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு எது எவ்வளோ லாபம் என்ன நஷ்டம் லாபம் அது தெரியணும். அது மாதிரி உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அடிப்படையாக அந்த அறிவியல் நாலேஜ் இருக்கணும், அதில் என்னென்ன பிஹெச் இருக்குது, அசிடிட்டி இருக்குது, ஈரப்பதம் என்ன அதெல்லாம். அது மாதிரி நீங்கள் ஒருவேளை ஒரு பழத்தை எடுத்து வியாபாரம் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்து ஜூஸ் எடுத்து கொண்டு போய் விற்கும்போது இதில் வந்து சர்க்கரை நோய்க்கு நல்லதுன்னு அதில் லேபிளில் போட்டிங்கன்னா எஃப்எஸ்ஏ காரவங்களை பிடிச்சிருவாங்க. எஃப்எஸ்ஏ காரவங்க வந்து நிறைய ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அதாவது சரியான ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் கிளைம் பண்ணக்கூடாது. இது இதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம், ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எதுவுமே வந்து டைரெக்டாக சொல்லக்கூடாது. அது மாதிரி பேக்கேஜிங் முக்கியமாக வந்து பொதுமக்களை நீங்கள் வாங்க வைக்கணும். நீங்கள் விற்கிற பொருள் வந்து காமன் மேன் வாங்க வைக்கணும். ஒரு பில்டிங் கட்டுறவங்களும் வாங்கணும், இல்லை வேலைக்கு போகிறவங்களும் வாங்கணும், இல்லை இண்டஸ்ட்ரி பீப்புள் வாங்கணும், அந்த மாதிரி எல்லா சைஸ்லேயும். ஸோ அந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸும் வந்து அந்த மாதிரி ஒரு வெசடைலாக இருக்கணும். அப்புறம் பாருங்கள் பேக்கேஜிங்கில் வந்து நல்ல பேக்கேஜிங், முக்கியமாக வந்து அந்த செகண்டரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் உற்பத்தி பண்ணும்போது மீதி ஆகிற பொருட்களில் அதுலேருந்து சில வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸும் யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் நிஃப்டம் மாதிரி ஒரு என்ஆர்சிபி இருக்குது, ஐஏஹெச்ஆர் இருக்குது,

டிஎன்ஏயும் இருக்குது. எல்லாருமே வந்து சிறந்த வல்லுநர்கள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து அந்த இதே துறையில் இருக்கிறனால அவங்களுக்கு நல்லா நாலேஜ் இருக்கும். ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணி நீ தாராளமாக நிஃப்டம் தஞ்சாவூர் வரலாம்.

0: விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே. சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: கரெக்டா நிஃப்டம்னா என்னன்னு பேர் விளக்கம் சொன்னேன். நிஃப்டம்னா எக்ஸாக்ட்லி வந்து காலேஜ் நடத்திட்டு இருக்காங்க அகாடமிக்ஸ். அதுல வந்து பிடெக், எம்டெக், பிஹெச்டின்னு சொல்லி மூணு கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஜேஇ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றவங்க பிடெக்ல சேரலாம். எம்டெக் பிஹெச்டிலாம் அந்த இன்டர்வியூ வச்சு எடுக்கிறாங்க. மற்றபடி ஆராய்ச்சி நிறைய போயிட்டு இருக்கு. டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா உலக அளவில் உலக தரம் வாய்ந்த லேப் அங்கே இருக்கு, ஐஎஸ்ஓ லேப் சொல்றாங்க. அது இல்லாமல் எஃப்எஸ்ஐயோட ரெஃபரல் லேப். ரெஃபரல் லேப்னா என்ன கேட்டிங்கன்னா, இப்போ பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அதில் அதிகமான சோடியம் இருக்குது, அதிகமான இது இருக்குது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையுடைய சாம்பிள் வரும்போது இந்த மாதிரி இந்த நம்ம நிஃப்டம் லேப் தான் அமுச்சு வைக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பேக்கரி, சாக்லேட்டு, ஃபுட் பியூரேஜ் பிளான்ட்டு, அது மாதிரி எல்லாத்துக்குமான மிஷினரிஸ் இருக்குது. மிஷினரிஸு முக்கியமாக பைலட் ஸ்கேல் பிளான்ட்டு, அதாவது ஒரு 500 லிட்டருக்கு பண்ணுறதுக்கான வசதி ஃபெசிலிட்டி, இல்லை 500 kg பண்ணலாம் அது வெறும் ஒரு 50 கிலோ 10 கிலோன்னு பண்ணுறதுக்கு இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸு. அதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ரே ட்ரையர் இருக்குது, பாஸ்தா மேக்கிங் மிஷின் இருக்குது. ஃபுட் ப்ராசஸிங் சம்மந்தப்பட்ட அடிப்படை இல்லைனா அதிநவீனன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லா மிஷினுமே அங்கே வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து ஓப்பன் ஃபார் பப்ளிக் தான், யார் வேணாலும் வந்து பயன்படுத்தலாம். எப்படின்னா இன்குபேஷன் சர்வீஸ், அதாவது உங்களை நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு அங்கே உள்ள மிஷினை பயன்படுத்துறதுக்கான கற்றுக்கிட்டு அதை பயன்படுத்தலாம். நீங்கள் உங்கள் ரா மெட்டீரியல் கொண்டு வந்து அங்கே உள்ள இதில் ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், பேக் பண்ணி. நான் சொன்ன மாதிரி ஃபுட் டெஸ்டிங் லேப் முன்னாடியே சொன்னேன், அங்கேயும் அதிநவீன மிஷின்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்ணணும், உங்கள் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சிருக்கீங்க லேபிள் பண்ணணும்னா எங்ககிட்ட வந்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வாங்கிட்டு போகலாம். ஸோ நீங்கள் வாசலில் வரும்போது பார்த்துருப்பீங்க மொபைல் ப்ராசஸிங் யூனிட் சொல்லி, அதோட கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா விளைச்சல் பகுதிகளுக்கே கொண்டுட்டு போய் நிறுத்தி அங்கே உள்ள காய்கறிகள் பழங்கள் அப்படியே பறிக்கும்போது அப்படியே ப்ராசஸ் பண்ணுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாஷர் இருக்கும், பிளான்ச்சர்னு சொல்லுவாங்க, பிளான்ச்சர்னா நொதுக்கி வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து வெறும் தக்காளி தான் பண்ணலாமா, தக்காளி மட்டும், தக்காளி பண்ணலாம், வெங்காயம் பண்ணலாம், மாம்பழம் பண்ணலாம், அது பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நிஃப்டமில் வந்து எக்கச்சக்கமான டெக்னாலஜிஸ் இருக்குது. டெக்னாலஜிஸ்னால் உங்களுக்கு நீங்கள் இது இது எங்கள்கிட்டேருந்து ஒரு லைசன்ஸ் வாங்கி நீங்கள் ஒரு தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எடுத்துக்காட்டு பாருங்கள், மில்லட்டில் வந்து கவுனி பாஸ்தான் இருக்குது, கவுனி அரிசிலேருந்து பாஸ்தா தாய்க்கிறது. அதுமாதிரி மில்லட்லேருந்து முஸ்லி தாய்க்கிறது, இல்லைனா மில்லட்லேருந்து இட்லி தோசை மிக்ஸ் தாய்க்கிறது, அதுமாதிரி பனானா பவுடர், கவுனி குக்கீஸு, அதில் ஒரு சில சுவாரஸ்யமான டெக்னாலஜிஸ் மட்டும் ஃபாஸ்ட்டாக பாருங்கள். இந்த 3D பிரிண்டிங்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து திராட்சையோட தோல்லேருந்து குக்கீஸ் தாய்க்கிறது, அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குது. இது ஒரு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு புது ட்ரையிங் டெக்னாலஜின்னு சொல்லி, புது ட்ரையிங் டெக்னாலஜினா கண்டக்டிவ் இன்டோர் ட்ரைவிங் சொல்லுவாங்க. அந்த அந்த தொழில்நுட்பம் மூலமாக காய வைக்கும்போது உங்களுக்கு சத்து குறையாமல், பொதுவாக நீங்கள் வெயில்லையோ இல்லை ஓவன்லேயோ காய வச்சிங்கன்னா சத்து குறைஞ்சிரும், ஆனால் இந்த முறையில் காய வைக்கும்போது உங்களுக்கு சத்து குறையாமல் அதோட நிலை மாறாமல் அதே நிலையில் காய வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான், நீங்கள் இதுதான் இல்லை எது வேணாலும் யோசிக்கலாம். இப்போ அங்கே இளநீ பவுடர் டெக்னாலஜி வச்சுருக்கோம், அதுமாரி கருப்பு கோணி, மில்லட் ஐஸ்கிரீம்னு காமிச்சாங்க இல்லையா. மில்லட் ஐஸ்கிரீம்னா மாட்டு பாலே இல்லாமல் சிறுதானிய ஐஸ்கிரீம் முழுக்க முழுக்க, அந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது.

இல்லை நீங்கள் ஒருவேளை ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் மட்டும் இருக்குன்னா எங்ககிட்ட நீங்கள் கன்சல்டன்சி எடுத்துகிட்டு வரலாம். கன்சல்டன்சினா ஆலோசனை வகுப்பு. எனக்கு வந்து இந்த சந்தேகம் இருக்கு, என்கிட்ட நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சீக்கிரத்தில் கெட்டு போயிடுது, ஏன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன், கலர் மாறிடுது, பேக்கேஜிங் இப்போ சரியில்லை, அந்த மாதிரி சந்தேகங்கள் எங்ககிட்ட எங்கள் சயின்டிஸ்ட் மூலமாக உங்கள் சந்தேகங்கள் தீர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கன்சல்டன்சி எடுத்துக்கலாம். இல்லைனா புதுசாக ஒரு மூணாவது பார்த்தீங்களா, ஸ்பான்சர் ரிசர்ச் ப்ராஜெக்ட்னு புதுசாக ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும்னா நீங்கள் அதாவது உங்கள் மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது, அது வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல மாதிரிங்க, இது வரைக்கும் லஞ்சுக்கு அப்புறம் நம்ம என்ன சாப்பிடுவோம்னா பீடா போடுவோம், கரெக்டாக, ஐ மீன் இது அந்த வெத்தலை இன்னும் சில இது வச்சு சீக்கிரத்தில் டைஜஸ்ட் ஆகும். ஒருவேளை நீங்கள் இப்படி யோசிக்கலாம், போஸ்ட் மீல் ட்ரிங்க், அதாவது சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்ற ஒரு ட்ரிங்க்கு, அதை குடிச்சிங்கன்னா சரியாக செரிமானம் ஆகும், சரியாக உடம்புல சத்து சேரும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு புது ஐடியா இருக்குது, அதை உங்களை நீங்கள் எங்கள் சயின்டிஸ்ட் மூலமாக அதை செஞ்சு பார்க்கலாம், செஞ்சு உங்களுக்குனே உரிய டெக்னாலஜியாக மாற்றணும், உங்கள் கம்பெனிக்குனே உரிய டெக்னாலஜி மாற்றணும்னு வச்சிங்கன்னா அதுக்கும் வரலாம். இல்லை நீங்கள் இண்டஸ்ட்ரி செட் பண்ணுறதுக்கு எங்கள் சயின்டிஸ்டோட ஹெல்ப் வேணும், அதாவது எந்த இடத்துல இடம் சூஸ் பண்ணலாம், எவ்வளோ இடம் தேவைப்படும், குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ், எஃப்எஸ்ஏ ரெகுலேஷன் படி எப்படி தயாரிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களுக்கும் வரலாம். ஸோ இந்த வெப்சைட்லாம் உள்ளே போய் காட்டணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ டைம் ஓகே டைம் இல்லைன்றதுனால நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுளில் போயிட்டு நிஃப்டம் தஞ்சாவூர்னு அடிச்சிங்கன்னா போதும், இந்த வெப்சைட் வந்துடும். இதில் போய் நீங்கள் ட்ரைனிங்கிற செக்ஷன் பாருங்கள். இப்போ இந்த நிமிஷம் என்னென்ன ட்ரைனிங் போயிட்டுருக்குன்னு கால அட்டவணை போட்டிருக்காங்க. அதில் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ட்ரைனிங் இருக்கும், த்ரீ டேஸ் ட்ரைனிங் இருக்கும், ஃபைவ் டேஸ் ட்ரைனிங் இருக்கும், அதில் எதில் அதில் நீங்கள் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணி உங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் நாலேஜ் எடுத்துக்கலாம். நிஃப்டம் தஞ்சாவூர்ன்ற வெப்சைட் உள்ள போனீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாருமே தஞ்சாவூர் நிஃப்டம் வரலாம், நேர்லேயே வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் தேவைப்படுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணலாம். சொன்னதில் ஒரு விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுதான் தெரில, இன்குபேஷன் சர்வீஸ்னு ஒரு விஷயம் வச்சுருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட இருக்கிற இயந்திரங்களை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட உள்ள மிஷினை வந்து உங்கள் பொருளை கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், அது பேர் தான் இன்குபேஷன் சர்வீஸ் பேர். இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஸோ நீங்கள் எப்போ எப்போ வந்து பார்க்கலாம் எங்களை. ஓகேவா, தேங்க்யூ.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டும் இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்கு தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: நேயர்கள், இதுவரை ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே சீனிவாசன் அவர்கள் கூறிய விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல், நவீன பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்த விளக்கம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை பிற்பகல் 2:30க்கு நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பங்குபெறும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

0: இன்னி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: நேரம் மாலை 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க 11ஆம் மற்றும் 12ஆம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலைமதிப்பற்ற பொருட்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தாவேகா சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு கரு

0: ஊர் விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உட்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் லார்ட்ஸில் தொடங்குகிறது. இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
3: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
4: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
3: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
5: மலை வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் டீ டைம் உங்களுடைய விருப்பமான நிகழ்ச்சி. நீங்கள் உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுவும் 1950-லேருந்து 1969 வரைக்கும் வெளியான திரைப்படங்கள்லேருந்து 0422 அப்படின்ற கோவையோட முன்னிணைப்போடு 2313-1312-2317-0046 அந்த வரிசையில் நம்ம நிகழ்ச்சியில் முதல்ல காத்துட்டு இருக்காங்க பேசுறதுக்காக. யார் இங்கேருந்து வணக்கம்?
6: வணக்கம்ப்பா,
5: சொல்லுங்க.
6: குள்ளக்காப்பால் சித்ராமான் கிட்ட பேசுறப்ப
5: என்ன பாடல் கேட்கலாமா?
6: எனக்கு 1001 நானமும் நானமும் அந்த பாட்டு.
5: சரிங்க, பின்னாடி என்ன சத்தம் கேட்டுட்டு இருக்கு?
6: கறி நெய்யறப்பா.
5: ஆஹா, நெஞ்சிட்டே பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா?
6: கறி நெய்யறோம்.
5: சரிங்கம்மா, பாட்டு கேட்கலாங்களா?

0: 11:07 ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் டீ டைம் நிகழ்ச்சியில பேசுறதுக்காக நேர் காத்துட்டு இருக்காங்க. கேட்கலாம், வணக்கம், யாரெங்க இருந்து?
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
1: மரத்துக்குள வட்டம் கண்ணியூர் அண்ணாதிரிங்க மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: அன்னையெல்லாம் படத்துல இருந்து 12-16 வயதுல அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: ஏன், நிச்சயமா கேட்கலாம்,
1: கண்டிப்பா ஒழுவீங்க மேடம். கேட்கலாம்.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: சுவை
1: டீ டைம் கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம், யாரே இங்க பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க. கேக்குதுங்களா?
2: கேக்குது கேக்குது.
1: ஆ சொல்லுங்க, இப்பதான் நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்குதுங்க.
2: என்ன
1: பாடல் கொடுக்கலாங்க?
2: செல்வமகள் படத்துல இருந்து உயிலாக நீ.
1: சரி, இன்னொரு முறை பேசுறப்போ ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க, சரிங்களா?
2: ஓகே.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.

0: 0422 என்ற கோவையோட முனைப்போடு 2316 3131 2317 0466 இந்த எண்களில் பேசி உங்களுடைய விருப்பமான பாடல்களை டீ டைம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இப்போ யார் பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க.
1: சுலோச்சனா தலைவாணி பேசுறமா, கே என் பாளையம் நெசவாளர் காலனியில இருந்து கூப்பிடுறமா.
0: கே என் பாளையம், சரிங்க. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: நல்ல உள்ள கர்ணன் படத்துல உள்ளத்தின் நல்ல உள்ளம், அந்த பாட்டு வேணுமா?
0: சரி, உங்களோட குரல்ல வானொலியில கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா உங்களுக்கு?
1: ஆமாமா,
0: அதனாலயே ரேடியோ பக்கத்துலயே நின்றுட்டு இருக்கீங்க இல்லையா?
1: ஆமாமா, நான் எப்பவுமே எஃப்எம் ரொம்ப விரும்பி பாப்பமா.
0: எஃப்எம் கேக்குறத விரும்பி கேக்குறது எல்லாம் சந்தோஷமா.
1: எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்கு.
0: சரிங்க,
1: நான் எப்பவுமே எழுந்திரு 5:30 நாங்க நெய்யறோம். நெசவு தொழில இருந்தாலுமே நாங்க எழுந்திருச்சே முதல்ல எப்பம் தான் போடுவோம், டிவி எல்லாம் பாக்கவே
0: மாட்டோம். பரவாயில்லங்க, பரவாயில்லங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது என்ன நாங்க சொல்ல வர்றோம் அப்படின்னா, ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நின்று பேசினாதான் நீங்க பேசுறது எல்லாருக்கும் கிளியரா கேட்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம நேர்கள்கிட்ட சொல்றோம், லைன் சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, என்ன மேடம் 2 மாசமாயும் எங்களுக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஆர்வமா அவ்வளோ நேரம் ஒதுக்கி நீங்க லைனுக்கு வர்றீங்க. வரக்கூடிய அந்த செகண்ட்ஸ்ல அந்த நிமிடங்கள்ல நீங்க வந்து நல்லா பேசி உங்களுடைய விருப்பமான பாடல கேட்கணும் இல்லையா? சில பேருக்கு சிக்னல் இருக்காது, சில பேருக்கு எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குங்க. இப்போ சுலோச்சனாமா கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
4: நேரம் 3:22 ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் டீ டைம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கேக்குதுங்களா? வணக்கம்.
5: வணக்கம்.
4: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: திருப்பூர்ல இருந்து குமரேசன் பேசுறேன்.
4: இதுக்கு முன்னாடி எப்போ பேசுனீங்க?
5: பாவமன்னிப்பு படத்துல சில சிரிப்பார் சில அழுவாங்க.
4: இல்ல, எல்லாரும் சிரிப்பாங்க, எல்லாரும் அழுவாங்க. அந்த பாட்டு நம்ம கொடுக்கலாம், பாவமன்னிப்பு. சரிங்க, எப்போ பேசுனீங்க இதுக்கு
5: முன்னாடி? இல்லைங்க, லைனே கிடைக்கிறதுங்க.
4: அப்படிங்களா?
5: இன்னைக்குதான் கிடைச்சிச்சு.
4: ஓஹோ, அதனால என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
5: நான் வீட்ல தான் இருக்கறேங்க.
4: அப்ப இதுக்கு முன்னாடி என்ன வேலை பாத்தீங்க?
5: எந்த ஜூஸ் கடை வச்சிருந்தீங்க?
4: அப்படிங்களா? ஃப்ரெஷ் ஜூஸ்ங்களா?
5: ஆமா.
4: ஓகே, ஜீனி போடாம ஜூஸ் வந்து தித்திப்பா இருக்குமா இல்ல எப்படி? அதாவது ஜூஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து சக்கரையோ இல்ல ஜீனியோ நாட்டுச்சக்கரையோ கரும்பு சக்கரையோ போட சொல்லுவாங்களா இல்ல எப்படி?
5: சக்கரையோட தான்.
4: சக்கரையோட தான்.
5: ஆமா ஆமா.
4: சரிங்க, பாட்டு கேட்கலாமா இனிப்பா?
5: ஆமா ஆமா ஆமா,
4: கேட்கலாம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில்.
2: சொல்லுங்க
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 3:30. இப்பொழுது திரையிசை பாடல்கள் கேட்கலாம். திரையிசையின் முதலில் வருஷமெல்லாம் வசந்தம் படத்திலிருந்து சுஜாதா பாடியிருப்பது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமலா. ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலைமதிப்பற்ற கலைப்பொருட்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியதற்கான நினைவிடம் தாவேகா சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி, பிரித்திகா, பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உட்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லார்ட்ஸில் இன்று தொடங்கிய இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட்

0: போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் எடுத்துள்ளது. சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.

மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது கெட் செட் கோ தி கேம் ஷோ. நேரம் மாலை 4:03 இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம் தெரியுமா?

0: நல்லா கேளு.
1: அப்படியே பாட்டு கேட்டுடே வந்துட்டு என்ன அப்படின்னா, எஸ் சொன்னோம் இல்லையா, இந்த பாட்டில் வந்து அவர் பாடி காமிச்சார் இல்லையா, கதை கேளு கதை கேளு. எஸ் இன்னைக்கு நம்ம வந்து எப்போவுமே நாங்கள் எல்லாம் ரொம்ப கதை சொல்லி அதை ரொம்ப ஆழமாக அழகாக உட்காந்து கேட்டுட்டு ரசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் அதாவது நேர்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்காகவும் கதை சொல்ல போறீங்க. நான் வந்து ஒரு கதையுடைய தொடக்கத்தை உங்களுக்காக கொடுத்துருவேன், அதுலேருந்து அப்படியே ஒரு ஒரு சீனாக நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு போய் ஒரு முடிவுக்கு அந்த கதையை நம்ம 5 மணிக்குள்ளே கொண்டு வந்துருவோமா, சரிங்களா? இதுதான் கேமு. நீங்க போன்லயும் சொல்லலாம், இல்ல அப்படின்னா வாட்ஸ்அப்லயும் நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம், ஓகேங்களா? நிறைய நேயர்கள் வந்து ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க, என்னதாங்க நீங்க சொல்ல போறீங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, உங்க ஊர்ல மழை வருதா? கோயம்புத்தூர்ல கொஞ்சம் மழை வந்து எட்டி பாக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி ஒருத்தர் வந்துட்டு விறகு விற்கிறதுக்காக ஒரு விறகு வியாபாரி இருந்தாராம். ரொம்ப நாளாக அவருக்கு வந்து உடம்பு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு. சரி ஓகே, இன்னைக்கு வியாபாரத்துக்கு போயிடலாம், நாளைக்கு வியாபாரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு நாளும் முயற்சிப்பார். ஆனால் அவருடைய உடல்நிலை வந்து அதுக்கு ஒத்துக்கல, சரிங்களா? அதனால அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அன்னைக்கு வியாபாரத்துக்கு காலையில் தூக்குச்சட்டிகளை சாப்பாடு அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து எடுத்துட்டு தண்ணி பாட்டில் எல்லாமே எடுத்துட்டு விறகெல்லாம் எடுத்து வச்சுட்டு வண்டியை நகர்த்துறாரு வீட்டு வாசலிருந்து. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரத்தில் அங்கே அப்போது என்ன அப்படின்னா, ஒரு அழகான ஒரு இடி சத்தம் கேட்குது. அந்த இடி சத்தம் இவர் தலைமையிலே விழுந்த மாதிரி, நானே இன்னைக்கு தானேங்க வெளியவே வர்றேன், இப்போ இந்த சத்தம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசு வந்து அவர்கிட்ட சொல்லுது. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் கதையை நீங்க கண்டினியூ பண்ண போறீங்க. யாரு பேசுறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம் வணக்கம், சூப்பர், ஓகே. அடுத்து நம்ம லைன்ல யார் இருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம், ஓகேங்க. ஸோ கேட்டாச்சு, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் இதற்கான பதிலை வந்து நீங்கள் சொல்லலாம். கூடவே பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் உங்களுக்காக ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, இது கெட் செட் கோ தி கேம் ஷோ.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
4: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
5: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
4: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874111.
0: ஆகாஷ்வாணி.

0: டைம் வித் ஒரு 103 FM-ல கதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு விறகு விற்கக்கூடிய வியாபாரி ரொம்ப நாளைக்கு அப்புறமா வேலைக்கு போறாரு, அதாவது விறகுகளை விற்கலாம் அப்படின்னு போறாரு. அப்போ இடி சத்தம் கேக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு? வணக்கம், யாரைங்க பேசுறீங்க?
1: வணக்கம், பெருமாநல்லூர் குமார், சங்கமேஸ்வரன்.
0: சொல்லுங்க, என்ன நடந்தது அதுக்கப்புறமா?
1: அதாவது விறகு கிட்ட போறாரு, மழை வர்ற மாதிரி இருக்குது, மழை வருதான்னு பாத்துட்டு இருக்காரு. மழை வரல, மழையெல்லாம் ஓரளவுக்கு நின்று போச்சு. நின்று போனதுக்கு அப்புறம் விறகு எல்லாம் விக்கிறதுக்கு போறாரு. விறகு விக்க போற போது ஊருக்குள்ள எல்லாம் கேக்குறாங்க, என்ன விலை என்ன நல்லா கேக்குறாரு. இவரு ஒரு விலை சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க, என்னப்பா விலை விலை விறகு சொல்றேன், உனக்கே சொல்றேன் விலை இவ்வளவு விறகு விலை சொல்றேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு விறகு விக்கிறவர் என்ன சொல்றாருங்க, இது சாதாரண விறகு இல்லைங்க, ரொம்ப விசேஷமான சிறப்பான விறகு. இதெல்லாம் ஒரு விறகை வச்சா குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணலாம், இது ஒரு விறகை வச்சு அவங்க வீட்டு விசேஷங்களை எல்லாமே பூர்த்தி பண்ணலாம், இன்னொரு விறகை வச்சு அவங்க ஊருக்கு ஊருடைய தேவையிலேயே பூரத்தையும் பூர்த்தி பண்ணலாம். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த விறகு இது, சிறப்பு வாய்ந்த விறகு, அதனால தான் இவ்வளவு வேலை சொல்ற அப்படிங்கிறாரு சொல்றாருங்க. அப்படியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு கேக்குறாங்க ஊர் மக்கள் எல்லாம்.
0: சூப்பருங்க, அப்படியே இதே ஆச்சரியத்தோட அடுத்த நேயர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேக்கலாமா? வணக்கம், யார இங்க இருந்து பேசுறீங்க? கேக்குதுங்களா? சொல்லுங்க.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.
2: நானு பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறேங்க.
0: சரிங்க, கதை கேட்டீங்களா? இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு நேர் சொன்னார்ல,
2: மழை நேரத்துல நல்ல கதை குடுத்திருக்கீங்க.
0: சரிங்க,
2: இங்க மழை பெஞ்சது இப்ப நின்றுச்சு. அவர் என்ன முடிச்சாருங்க?
0: அவர் என்ன முடிச்சாருங்களா? நீங்க கேக்கலையா ரேடியோல? இந்த விறகு ரொம்ப மேஜிக் மாதிரிங்க, ஒரு விறகு வச்சாலே மூணு விலைக்கு சமைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. கண்டினியூ பண்றீங்களா?
2: அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அந்த விறகு வந்து யோசிக்கிறாங்க வாங்கலாமா வேண்டாமான்னு.
0: சரி
2: சரி, இப்ப கேஸ் தட்டுப்பாடு இருக்குங்கறதுனால இந்த வேலை சொல்றீங்களா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆமாங்க, கேஸ் தட்டுப்பாடு, அப்புறம் இப்ப கேஸ் கிடைக்குதா? அதனால நாங்க எல்லாம் விறக வெட்டி கொண்டு வந்து அதை காய வச்சு கொண்டு வந்து விக்கிறதுக்குள்ள எங்க பாடு பெரும்பாடு அப்படின்ட்டு சொல்றாருங்க. ஓ அப்படியா, சரி பாக்கலாம், ஒரு கொஞ்சம் வாங்கி பாக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கட்டு மட்டும் வாங்குறாங்க. வாங்கி அதை கொண்டு போய் எரிக்க போகும்போது அது மழையில நனைஞ்ச விறகா போச்சே.
0: மழைய வரலன்னு சொன்னாரே?
2: மழை வரலன்னு சொன்னாருங்க, மறுபடியும் வந்து நனைஞ்சு போ, முதல்லயே மழை பெய்ஞ்சு நனைஞ்சு போச்சுங்க.
0: சரி,
2: அதனால அப்புறம் அது எரிக்க முடியல, புகையா வருது, தண்ணில தண்ணியா வருது எல்லாம் இருக்கும். அழகு அது குறையா இல்ல. சரி வாங்கியாச்சு, என்ன பண்றது, காசு அப்புறம் காசு கையில கொடுத்துட்டு அவங்க இருந்துக்கிறாங்க.
0: சரி, அதாவது அவருக்கு வந்து மழையில நனைஞ்ச விறகே வந்து அவங்க வாங்கிருக்காங்க அப்படிதானே சொல்ல வரீங்க?
2: ஆமாங்க, மலையில நனைஞ்ச விறகா இருந்தாலும் வாங்கிட்டாங்க, அப்புறம் என்ன பண்றதுங்க. சரி காசை குடுத்துட்டாங்க.
0: சரி பரவாயில்ல, ஒரு நாள் வெயில காய போட்டுக்கலாம்ல.
2: காய போடுறேன்னா 4-5 நாள் ஆகுமே. அப்புறம் கேஸ் தான் இல்லையே எங்க வீட்டுல.
0: நீங்க கேஸ் பக்கமாவே போயிட்டு இருக்கீங்க. சரி பரவாயில்லங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமையா வந்து தொடர்ந்தீங்க கதைய. இங்க நம்ம வாட்ஸ்அப்ல நேர்கள் எல்லாம் வந்து வித்தியாசமான பதில்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இடி சத்தத்துல விறகுகள் எல்லாமே வண்டியில இருந்து கீழே விழுந்துருச்சுங்க. அந்த சத்தத்துக்கே அப்படியே மிரண்டுருச்சு அந்த விறகு எல்லாமே. மறுபடியும் ஒவ்வொன்னா எடுத்து வச்சு வண்டியில எடுத்துட்டு போறாரு ஹரிஹரன் சொல்லியிருக்காரு பெங்களூர்ல. ஓகே, இடி இடிக்குது மேடம், மழை வருதுங்க மேடம். அதுக்கப்புறமா வீட்டுல ஒரு ஓரத்துல விறகெல்லாம் வைக்கிறாரு, டீ கடையில கொண்டு போய் விறகெல்லாம் கொடுத்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லப்பாளையத்துல இருந்து பழனிசாமி சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டாடலன்னு என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேல இந்த தொழிலை செய்ய நினைக்கிறது வந்துட்டு எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஓகே, நம்ம வந்து இப்போ எங்க நிப்பாட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா, மழையில நனைஞ்ச விறகு அது வந்து எரிக்கிறப்போ, அதாவது சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறப்போ வந்துட்டு கண் எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நேர் முடிச்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கதை எப்படி கண்டினியூ பண்றாங்கன்றது பாட்டுக்கு அப்புறமா கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இன் கெட்ஸ் அண்ட் கோ தி கேம் ஷோ.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட்ஸ் அண்ட் கோ கேம் ஷோ விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு விறகு விற்கக்கூடிய வியாபாரி விறகுகளை, ஈரமான விறகுகளை வித்துறாரு, எப்படியோ அவருடைய வாய்ப்பந்திரம் அப்படியே சொல்லிட்டு வித்துட்டு போயிடுறாரு. அந்த விறகு வச்சு சமைக்கிறப்போ கண்ணுல இருந்து தண்ணியா அப்படியே அருவியா ஊத்துது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? வணக்கம், யாரை இங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்,
2: சொல்லுங்க.
3: சின்ன வயசுல இருந்து மஞ்சுளா செல்வராஜ் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கிறீங்களா மேடம்?
2: எல்லாரும் நல்லமா இருக்கோம், சொல்லுங்க
3: மேடம். அவங்க சமைச்சிட்டு இருக்கும் போது கண்ணெரிச்சல் வந்துருக்கு மேடம்.
2: சரிங்க,
3: கண்ணெரிச்சல் வந்தவங்க அவங்களால தீய, அதாவது விறக தீய எரியலைங்க மேடம். அவங்க என்னன்னா வீட்டுல சண்டையா நடக்குது. ஏன்
2: கொஞ்சம் மண்ணெண்ணெய ஒரு 2 சொட்டு இருங்க, ஒரு மண்ணெண்ணெய் இருக்குல்ல, மண்ணெண்ணெய் தானே

0: குழந்தைகள் அப்ப பாத்தீங்க வீட்டுல ஒரே சண்டை, அப்புறம் கணவன் மனைக்கு சண்டை வந்துருது மேடம்.
1: அச்சச்சோ, எங்க எதுக்குல இருந்து எங்க இருந்து எங்க போறீங்க பாருங்க.
0: இருங்க, விஷயம் வர இருங்க. அப்ப என்ன சண்டை வந்து என்ன கடைசி என்ன முடிவு பண்றாங்கன்னா,
1: தொடரும். வணக்கம், யார எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், தேன்மொழி பேசுறேன் மேடம்.
1: தேன்மொழி, சொல்லுங்க. ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டாச்சு, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, அதுக்கப்புறமா கதை கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு கேக்குதுங்களா மேடம்?
1: நல்லா கேக்குது, சொல்லுங்க.
2: ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு சரி டைம் இருக்குது, இந்நேரத்துல நீ வீட்டுக்கு போகாட்டி என்ன, தியேட்டருக்கு போய் சினிமா பாத்துட்டு திரும்ப நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியே முடிவு பண்ணுது மேடம்.
1: அப்ப பசங்களுக்கு ஸ்கூலு,
2: பசங்க கூலு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டம் போட்டுறலாம்.
1: சரி, மழை வந்துச்சு, எதுக்கு அனுப்பிச்சிட்டு பசங்களை
2: சொல்றாங்க? அப்ப அப்படியா? சரி, குழந்தைக ஆசை தானே நம்மளுக்கு முக்கியம், நம்ம விருப்பம் இல்ல இல்ல அப்படின்ட்டு அம்மா அப்பா சொல்றாங்க.
1: சரி
2: சரி, போலாம் வாங்க அப்படின்ட்டு போறாங்க. அங்க தேட்டருக்கு போனா புல் கூட்டம்,
1: அச்சோ
2: எப்படா டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. சரி பாப்போம் அப்படின்ட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டிக்கெட் அங்க தீந்து போச்சுங்களாம்மா.
1: சரி,
2: அப்ப பிளாட் பார்த்துல போய் கேக்குறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி 4 டிக்கெட் வேணும்.
1: அதெல்லாம் இப்ப இல்ல, டிக்கெட் கவுண்டர்ல மட்டும்தான் வாங்கணும். சரி, டிக்கெட் கிடைச்சிருச்சு, சரியா?
2: ஓகே மேடம்.
1: சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு, படத்துல இன்டர்வெல்ல என்ன சாப்பிட்டாங்க?
2: படத்துல இன்டர்வெல்ல என்ன பாப்கார்ன் கேக்குறாங்க குழந்தைங்க. குழந்தைங்க பாப்கார்ன் கேக்குறாங்க. அப்ப இன்னொரு புள்ள என்னங்க, எனக்கு இது என்ன ஜாங்கிரி தான் வேணும் அப்படிங்க. ஜாங்கிரி எல்லாம் இங்க கிடைக்காதுமா, பாப்கார்ன் மட்டும்தான் கிடைக்கும், காரக்கல்லையும் பாப்கார்ன் தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இல்ல முடியாது, எனக்கு ஜாங்கிரி தான் வேணும் அப்படிங்குது. அதுக்கு அவங்களோட பெரிய அக்கா என்னங்குது, இல்ல நம்ம வெளியே போகும்போது வாங்கிக்கலாம், இப்ப இந்த பாப்கார்ன் வாங்கி மட்டும்
1: வணக்கம், யார எங்க இருந்து பேசுறீங்க?
3: மலை குழுகுல என்ற மலை வணக்கம் சகோதரி.
1: யாருங்க சொல்றது?
3: கணேஷ், சிறுமுகையில இருந்துங்க.
1: சரிங்க, சொல்லுங்க. இப்போ தியேட்டர்ல வந்து படம் பாத்துட்டு வெளியே வர்றாங்க, சின்ன மயிலு ஜாங்கிரி கேக்குது.
3: அதான் அம்மா சொன்னாங்க, மறுபடியும் மலை பஸ்ட் இருந்து ஆரம்பிச்சாங்க மலைன்னு சொல்லி சொன்னாங்க அம்மாவுங்க.
1: ஆமா,
3: நாங்க படத்துக்கு போகும்போது டூ வீலர் தான் போனுங்களா, அப்புறம் மலை வருது என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ வீலர் எடுத்து ஸ்டாண்டர்ல போட்டு ஒரு ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோவில் வீட்டுக்கு வரலான்ட்டு வந்துட்டு இருந்தேங்க.
1: சரிங்க,
3: அப்புறம் மழை சரியான மழை, ஆட்டோ ஓட்ட முடிய மாட்டேதுங்க, மழை நிக்கட்டும் அப்புறம் போலாம்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் ஒரு ஹோட்டல் கடைக்கு முன்னாடி நிறுத்துறாருங்க.
1: சரிங்க,
3: அப்புறம் ஹோட்டல் கடைக்கு போய் அங்க சரி என்ன செய்யலாம், நம்ம தான் வேற ஈரமா இருக்குது.
1: அதாவது காலை உணவுக்கு ஆரம்பிச்சு மதிய உணவுக்கே வந்துட்டோம் ஹோட்டலுக்கு இல்லையா?
3: ஆமாங்க.
1: சரிங்க,
3: அப்புறம் சரி ஹோட்டல்ல போய் சரி நம்ம வீட்டுக்கு போய் சமைக்க முடியாது, வேற ஈரமா இருக்குதுல்ல, ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு போயிருவோம் அப்படின்ட்டு போய் ஹோட்டல்ல போய் குளிருக்கு ஒரு டீ, சூட டீ ஆர்டர் பண்ணிட்டு டீ சமோசா எல்லாம் சாப்பிட்டுட்டு,
1: பஜ்ஜி விட்டுறீங்களே,
3: பஜ்ஜி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்ல கார காரமா கார பஜ்ஜி
1: இஞ்சி டீ
3: இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படா மழை நிக்கும்னு பாக்குறோம். இப்ப இங்க சிறுமுகையிலயும் மழை சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு.
1: சரி.

0: எப்படா மழை நிக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்.
1: சாப்பிட்டு கடையில பில் எல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்காங்க மாணிக்கிறதுக்காக.
0: மழை எப்ப நிக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க கதையை கண்டினியூ பண்றதுக்காக. ஓகே, மழை எப்ப நிக்கும் அப்படின்னு நம்மளும் இந்த பாட்டு கேட்டுட்டே கண்டினியூ பண்ணலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது கெட் செட் கோ தி கேம் ஷோ.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும்

0: திரையிடத்திற்கான ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ கேம் ஷோ விளையாண்டுட்டு இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் வாட்ஸ்அப்லேயும் நிறைய நேர்கள் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க சினிமா பார்த்துட்டு வந்துட்டு வெளியே வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருதுங்க. ஃபோனில் யாருங்க, எங்கே போனீங்க அப்படின்ட்டு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கேட்குறாங்களாம். நாங்கள் ஏதோ சினிமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம், 10 நிமிஷத்தில் வந்துவோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோணமலை ஆனந்தன் சொல்லியிருக்காரு. 10 நிமிஷத்தில் வந்துருவோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, கலியாம்புதூர்லேருந்து சரிதா என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க மழையில் நினச்சிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் வந்ததும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ஹோம்ஒர்க் எழுதுனாங்களாம். ஓகே, மொதல் நாள் ஹோம்ஒர்க் அன்னைக்கு லீவ் போட்டாச்சு இல்லையா பசங்க, அதனால ஹோம்ஒர்க் எழுதுனாங்க. ஹோம்ஒர்க் எழுதிட்டு காய்ச்சல் வந்ததை காட்டி, அதாவது வந்ததுனால காய்ச்சல் பற்றி யோசிக்கும் பொழுது காய்ச்சலை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. யார் இந்த கவிதை எழுதுனாங்கன்றதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உன்மீது அந்த காய்ச்சலும் காதல் வந்தால் மாத்திரையெல்லாம் யாத்திரை செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம லிசனர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்கலாம் யார் என்ன சொல்றாங்க. வணக்கம், கேக்குதுங்களா?
3: கேக்குதுங்க மேடம்,
2: சொல்லுங்க.
3: மாலை வணக்கத்துடன் நிகழ்ச்சியில் இணைவதில் ஆனால் இருந்து விஜயகுமார் மேடம்.
2: சொல்லுங்க விஜயகுமார்.
3: டிஃபன் சாப்பிட்டு ஹோட்டலுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க.
2: லஞ்ச் சாப்பிட்டு மதியம்,
3: மதிய லஞ்ச்.
2: ஆமா,
3: அப்புறம் கொஞ்சம் மழை கம்மியான உடனே அவர் ஒண்ணு எல்லாம் ஓடி போய் பஸ் ஏறிட்டாங்க.
2: சரிங்க,
3: பஸ் ஏறி அவங்க ஊருக்கு போறதுக்கு பஸ் ஏறி வந்துருக்காங்க. பஸ் மெதுவா புறப்பட்டு போகுதுங்க ஊருக்கு போறதுக்கு.
2: சரி, ஊரு பக்கம் பஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பஸ்ல நம்மளுடைய டீ டைம் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரோட டீ டைம் நிகழ்ச்சியில ஒரு நல்ல பழைய பாட்டு, அந்த மழைக்கும் அந்த பாட்டுக்கும் அப்படியே மெய் மறந்து தூக்கமே வருது. மத்தியான நேரம் வேற, ஆனாலும் பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கண்டினியூ பண்றீங்களா?
3: அதுக்கப்புறம் கண்டினியூ எல்லா பேஷன்ஸும் ஆழ்ந்த சந்தோஷமா பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பஸ் அப்படியே மெதுவா போகுது, அடுத்தடுத்த பாட்டுகள் சிறப்பா வந்துட்டு இருக்குது.
2: பாண்டி நகர் சிவசங்கர் இந்திராணி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மழை வரலையே இன்னைக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோங்க. மழை சம்பந்தமான கதையோட சேர்ந்து பாட்டும் கேக்குறப்போ எல்லா பக்கம் மழை ஒழிஞ்ச மாதிரி எனக்கு இருக்குங்க சகோதரி, வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சூப்பர். தொடர்ந்து உமா கணேஷ் சிறுமுகையில இருந்து, மழை நிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு ஃபோன் வந்ததுங்க. உங்க வீட்டுக்கு விசேஷத்துக்கு கூப்பிட வந்திருக்கோம், நீங்க எங்க போயிருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், நாங்களும் ரொம்ப நேரமா இந்த மழையில வந்து இந்த குளிர்ல இந்த நேரத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பஸ்ல ரேடியோ கேட்டுட்டு அவங்க ஊரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ண போறீங்க பாட்டை கேட்டுட்டேன். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ தி கேம் ஷோ.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: டைம் கேட்டுட்டு இருக்கோம். 4:42 அதாவது டீ டைம் வந்து அவங்க பஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம இப்போ கெட் செட் கோல அப்படியே ஜாலியா கதை கேட்டுட்டு இருக்கோம். சரி, கொஞ்சம் அப்ப

0: பாப்பா அப்படிதாங்க. பரவாயில்ல, சூப்பர்ல, பஸ்ல கேட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. மழைக்கும் அந்த பழைய பாட்டுக்கும் அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. பஸ்ஸை விட்டு இறங்குறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. இருந்தாலும் ஸ்டாப் வந்துருச்சு, இறங்கித்தான் ஆகணும். யாரு என்ன சொல்றாங்க, அதுக்கப்புறமா என்ன பேசிக்கிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம்மா, கோவில் பழையத்திலிருந்து கௌசல்யா தண்டபாணி.
0: சொல்லுங்கம்மா, கண்டினியூ பண்ணலாமா கதைய?
1: பண்ணலாமா. அவங்க அந்த குடும்பமே இறங்கி ஒரு சந்தோஷமா, குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷத்துல இறங்கி கீழே நடந்து போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. அப்ப வந்து அந்த அம்மா நினைக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் முன்ஜாக்கிரதையே இருந்து அந்த விறகெல்லாம் எடுத்து வச்சிருந்திருந்தோம்னா இன்னைக்கு நம்மளோட வேலையும் வேலைக்கும் வேஸ்ட் போயிருக்கோம், வீணாயிருக்காது அப்படின்னு நினைக்கிற போது அந்த அப்பாவும் நினைக்கிறாரு, நம்ம கேட் பூட்டு வரும்போது அந்த இதையே கொஞ்சம் நம்ம எடுத்து வெள்ள சரி மழையில் நிறையாம வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே நினைச்சிட்டு போறாங்க. இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே திங்க் பண்றாங்க, இந்த குழந்தைங்க வந்து நம்ம கேட்டா மட்டும் நம்ம கூப்பிட்டு போறது இல்ல, இன்னைக்கு கடவுளா பார்த்து அந்த குழந்தைகளை வந்து ஊரை சுத்தி பாக்குறதுக்கு, படம் பாக்குறதுக்கு, ஹோட்டல் சாப்பிடறதுக்கு வழி வகுத்துட்டான். குழந்தைக்கு சந்தோஷம் முக்கியம், நம்மளோட பொருளாதாரம் அன்னத்தோட இது அவங்களுக்கு கிடைக்காட்டி நம்மளுக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, குழந்தைங்க ஜாக்கிரதையா இருக்காங்க, இது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் முன் ஜாக்கிரதை வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு பேரும் போறாங்கம்மா.
0: சரி, ஓகே, வீட்டுக்குள்ள போறாங்க. அதாவது இந்த ஒரு நாள ஒரு வாய்ப்பா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப பார்த்தா அங்க அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அதாவது சொந்தக்காரங்க உட்காந்துருக்காங்க. என்னங்க, நாங்க எவ்வளவு நேரமும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க அங்கேயே உட்காந்துருக்கட்டும், வாட்ஸ்அப்ல நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. அவங்க அப்படியே பஸ்ல போயிட்டு இருக்காங்கங்க. அப்போ பஸ்ல அந்த ஒரு, ஓகே, நான் டீ டைம் சொல்லியிருந்தேன், பரவாயில்ல, இவங்க வந்து பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம் பொறி படத்துல இருந்து இந்த பாட்டு வந்து கேட்டுட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லி கலியம்புதூர்ல இருந்து சரிதா மெசேஜ் பண்ணிருக்காங்க. டீ டைம்ல பேசுறதுக்காக அவங்க ட்ரை பண்றாங்க. ஹலோ ஹலோன்ற சத்தம் மட்டும் கேக்குதுங்க, லைன் கிடைச்சிச்சு, ஆனாலும் வந்து ஏதோ சிக்னல் கிடைக்கல போல, அதனால ஹலோ ஹலோ அப்படின்ட்டு மட்டும் கேக்குது அப்படின்னு சொல்லி ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து சொல்லியிருக்காரு. பஸ்ல போயிட்டு இருக்கிறப்போ அருமையான பாடல்கள் கேக்குறாங்க. நிறைய பேர் வந்து அந்த பாட்டுனால அவங்க எங்க இறங்கணும் அப்படின்றதையும் மறந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடுமலையில இருந்து ஆனந்தன் சொல்லியிருக்காரு. கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீட்டுக்கு பத்திரிகை கொடுக்கறதுக்காக உறவினர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த பத்திரிகையை வாங்கி வச்சுட்டு வாங்க மழைக்கு கொஞ்சம் இடைவெளிக்கு வீட்டுல இருந்து பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்தவங்களும் இவங்களும் குடும்பத்தோடு மறுபடியும் கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்க, கோயிலில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நடக்குது, அது எந்த கோயில், எங்கே போயிருக்காங்க அப்படின்றத பாட்டுக்கு அப்புறமா கேட்கலாம். நீங்களும் தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருங்க. 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட முன்னிணைப்போடு 2316312 2317046.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
3: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
2: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
4: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் தினமும் காலை மணி 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. ஓகே, மதுக்கரையில இருந்து கீர்த்தனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேடம் கோயிலுக்கு போறாங்க, கோயில்ல பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, பிரசாதத்தை வாங்கியாச்சு. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அப்படின்னு பாக்கலாமா? வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தவங்க பக்கத்துல தான் கோயில் இருக்கு அப்படின்னு

சொல்கிறாங்க. போய் சாமி கூப்பிட்டு வரணும். அப்படியே அங்கே எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் அவங்க கூட சேர்ந்து கிளம்பி கோயிலுக்கு போனோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரே வரிசை கியூவில் நிற்கிறாங்க. ஏன் வரிசையில் நின்று சாமி கும்பிடணும், சாமி கும்பிட்டோம் அப்படின்னா என்னென்னமோ சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு வரிசையில் நின்று சாமி கும்பிட்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. அதாவது கோயிலில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குங்க, அங்கே நாங்கள் நின்று சாமி கும்பிட்றதுக்காக வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறமா தான் பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு மதுக்கரையிலேருந்து கீர்த்தனா சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு

0: சாமி கும்பிட்றதுக்காக வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறமா தான் பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு மதுக்கரையிலேருந்து கீர்த்தனா சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு, பாலா எல்லாரும் கதை சொன்னால் எப்படிங்க, கதை கேட்குறதுக்கு ஆள் வேணும் இல்லையா, அதனால நான் ரொம்ப நேரமாக கதையை கேட்டுகிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டே மட்டுமே இருக்கேன் அப்படின்றத வந்து மெசேஜ் மூலமாக எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இளைய மாலை வணக்கம் மேடம், கதை கேட்கத்தான் முடிந்தது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு கனி ஒரு அண்ணாதுரை மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஓகே, பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்களா. அப்போது பிரசாதம் வாங்குறப்போ முன்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் யாரு அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு அந்த ஒரு மேஜிக் விறக வித்தார் இல்லையா, அந்த வியாபாரி தாங்க. ஸோ அவரை பார்த்த உடனே இவருக்கோ கோவம், அதாவது விறகு வாங்கினவருக்கோ கோவம்னா கோவம், என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களேங்க அப்படின்ட்டு அவர் அப்படியே முறைச்சு பாக்குறாரு. அவருடைய உறவினர் கிட்ட பக்கத்துல இருக்கிறப்போ நம்ம அந்த கோவத்துலயும் கண்ட்ரோல் கண்ட்ரோல் காம்டவுன் காம்டவுன் சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாரு. யாருங்க இவரு அப்படின்னு கேக்குறாரு உறவினர். அதுக்கு உடனே அவங்க மனைவி சொல்றாங்க, இவருக்கு வந்து எங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய விஷயத்த கொடுத்தவருங்க அப்படின்ட்டு வஞ்சப்பு குளிர்ச்சியா சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாக்குறப்போ, இவரால்தான் நாங்க இன்னைக்கு கோயிலுக்கு வந்தோம், ஹோட்டலுக்கு போனோம், தியேட்டருக்கு போனோம், பசங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணோம், பஸ்ல வந்தப்ப பாட்டு கேட்டுட்டே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. அதுக்கு காரணம்
1: நன்றியும் வாழ்த்துக்களும்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இவ்வளோ நேரம் கேட்டு ரசித்தோம். இது கெட் செட் கோ தி கேம் ஷோ. இனி அடுத்த நிகழ்ச்சியா சித்திர செவ்வானம்ல இன்னைக்கு வெள்ளி மின்னல் மேடை பாடகர் கோவை கார்த்தி அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. நன்றி நேர்களே.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மிக்க 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலை மதிப்பற்ற பொருட்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தவிக சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவிக அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி, பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உள்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லார்ட்ஸில் இன்று தொடங்கிய இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 99 ரன் எடுத்துள்ளது. சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். உங்க கூட நிகழ்ச்சியில நான் பௌசியா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய கெஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பாட்டுனா யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? எல்லாருக்குமே பாடல்னா பிடிக்கும். அதுல ஃபேவரட் சாங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நிறையாவே இருக்கும். இன்னைக்கு சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியில நம்ம கூட நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறாங்க மேடை பாடகர் கோவை கார்த்தி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 சார்பாக உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சார்.
2: நன்றி.
1: உங்களை பத்தி சொல்லுங்க சார்.
2: ஆகாஷ்வாணி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் கார்த்திக். நான் இசைத்துறையில் இருக்கேன், மேடை பாடகராக இருக்கேன். ஒரு 25 வருட அனுபவம் இந்த துறையில். அது மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் ஷோஸ், A2Z என்டர்டெயின்மெண்ட் ஷோஸ், ராஜகீதம் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி நடத்திட்டு வரேன். இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் எல்லாமே நான் வந்து சிறப்பான முறையில் கொடுத்துட்ருக்கேன்.
1: ஓகே. உங்களுடைய இந்த இசை பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு?
2: இசை பயணம் ஆரம்பித்ததுக்கு காரணம் அப்பா தான். அப்பா வந்து ஒரு இசை விரும்பி, நிறைய பாடல்கள் வந்து ரொம்ப விரும்பி கேட்பார். அப்போ அந்த கால மீரா படத்துலேருந்து கேசட்லாம் வச்சுருப்பார், இந்த டி சீரீஸ் கேசட்ல அப்போல்லாம் இருக்கும் இல்லையா, 60-90 அந்த மாதிரி ஒரு 2000-3000 கேசட்டுக்கு மேலே வச்சுருந்தார் அவர். அதை இப்போ ரீசெண்டாக தான் அந்த இதெல்லாம் நாங்கள் இது பண்ணோம். ஸோ அந்த சமயத்தில் அப்பா வந்து என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடும்போது அந்த பாட்டு ஹம் பண்ணிட்டே வருவார். சைக்கிளில் போ, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் முன்னாடி பாரில் வந்து ஒரு சின்ன சீட் இருக்கும்,
1: இப்போல்லாம் அதெல்லாம்
2: இப்போல்லாம் மறந்துட்டாங்க. அதில் உட்கார வச்சு தான் கூட்டிகிட்டு போவார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 1வது 2வது படிக்கும்போது அப்படியே அதை ஹம் பண்ணிகிட்டே போவார். அதுலேருந்து எனக்கு அப்படியே நானும் பாடம் அப்படியே கொஞ்சம் நானும் கொஞ்சம் அப்படியே தத்தாப்பு தான் பாடிட்டுருப்பேன். அப்போ அதுலேருந்து எனக்கு ஒரு ஆசை. அப்புறம் அந்த அது இந்த சண்முகா தேட்டர் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு புக்கெல்லாம் விற்பாங்க, அப்போல்லாம் 30 பைசா 20 பைசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் அந்த பாட்டு புக்கை வாங்கி பாடி பழகிட்டுருப்பேன். எனக்கு ஆக்சுவலாக அது அவர் தான் இன்ஸ்பிரேஷன்
1: அவரோட ஹம்மிங்கில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு.
2: டேப் ரெக்கார்டர் வீட்டில் ஒன்று இருந்தது. அப்போ டேப் ரெக்கார்டர் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், ரேடியோ தான். எந்திரிக்கும் போதே வணக்கம் ஆகாஷ்வாணி, செய்திகள் வாசிப்பது உங்கள் சரோஜ் நாராயணசாமி அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். எங்க நான் எந்திரிக்கும் போதே ரேடியோட தான் எந்திரிப்பேன். ஸோ அப்போ டேப் ரிகார்டர் இருந்ததப்போ அந்த பாட்டெல்லாம் போட்டு ரொம்பவுமே வந்து அந்த சமயத்தில்
1: ஜாலியான ஒரு பசுமையான நினைவு சொல்லணும். ஓகே. இசையும் கூட அந்த ஹம்மிங் ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அப்பா அப்பா
2: அப்பா பண்ணது வந்து அப்படின்னு அது வந்த நாள் முதல் இந்த நாள் வரை அந்த பாட்டு. அதுவும் கூட பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போயிட்டே தான் பாடுவார் சிவாஜி.
1: அதேதான் சேம் டிட்டோ, அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ற மாதிரி.
2: அப்பா வந்து அந்த பாட்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப போகும்போதும் ஏதாவது இந்த சாங் வந்து அடிக்கடி ஹம் பண்ணுவாரு. பட் அந்த மாதிரி அந்த சாங்
1: நீங்க சொல்லும் போது எங்களுக்கும் அந்த சீன் வந்து ரீக்ரியேட் ஆகுது. நீங்களும் அந்த சைக்கிள்ல போற மாதிரி அந்த சாங் பேக்ரவுண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு ரீக்ரியேஷன் தான். இல்ல, இதெல்லாம் தாண்டி இசை மேல நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்றீங்க. அதுக்கப்புறமா பாடகர் தான் நம்ம ஆக போறோம் அப்படிங்கிற டிசிஷன் வந்து எப்போ வந்துச்சுங்க சார்?
2: அதுக்கு காரணம் வந்து மேடை கச்சேரிகள். நம்ம அந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா 90s kids. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில் விழா அப்படின்னாலே, கோவில் திருவிழா அப்படின்னாலே மேடை கச்சேரி தான். அதோட எண்டு வந்து மேடை கச்சேரிகள் தான். அப்போது நாங்கள் இந்த பூ மார்க்கெட்டில் அர்ச்சனா தர்ஷனா தேட்டருக்கு பேக் சைடு ஒரு கோவில் இருக்கு. நாங்கள் சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு கோவிலில் ஃபங்க்ஷன் பண்ணுவோம். அது கொஞ்சம் பெரிய ஆளுகளும் சேர்ந்து பண்ணுவாங்க, அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நிகழ்ச்சி. ஸோ அந்த சமயத்தில் எங்கள் கோவில் ஒவ்வொரு வருஷமும் கோவில் சாட்டும் போதும் அந்த இடத்துல நம்ம ஒரு இசை நிகழ்ச்சி பண்ணணும், மற்ற இடத்துலலாம் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணணும் ஆசைப்படுவோம். ஆனால் அதுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து பண்ண முடியாது, பணம் இருக்காது. நானும் ஒரு இந்த வருஷம் போடலாம், அந்த வருஷம் போடலாம், எந்த வருஷம் பக்கத்து கோயிலில் போய் அங்கே போய் உட்காந்து கேட்டுட்ருப்போம். அங்கே பாடுறதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி நம்மளும் பாட மாட்டோமா அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு 3-4 வருஷம் கழித்து ஒரு சின்ன ஒரு நாங்கள் கமிட்டியில் நாங்களும் ஒரு மெம்பராக இருக்கிற மாதிரி, சின்ன பசங்களாம் அப்படி இருக்கிற மாதிரி, அந்த சமயத்தில் கோயில் விழா வரும்போது இந்த தடவையாவது நம்ம ஒரு பாட்டு கச்சேரி வைப்போம், ஒரு ஆர்கெஸ்ட்ரா வைப்போம் அப்படின்னு நான் என்னோட கருத்து சொல்லும்போது, எங்கே வைக்கிறது இவ்வளோதான் சொசூலாக இருக்குது, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னா, சரி நீங்களும் பண்ணுங்கள், என் கையிலேருந்து நானும் கொஞ்சம் கையில் பணம்லாம் இருக்குது, நானும் கொஞ்சம் போட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்களே அதை நீங்களே எடுத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட
1: கொடுத்துட்டாங்க. ஓகே,
2: அப்பாடா கிடச்சதுல ஒரு சான்ஸ். உடனே அப்போது ராஜ் மல்டிசன் சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணா பக்கத்தில் ராஜா, அவர் என்னுடைய நண்பர். அந்த இடத்துல அவர் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஆர்கெஸ்ட்ரா ரூம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. அப்போ நேராக அவங்க அவர்கிட்டே போய் இந்த மாதிரி கோவில் திருவிழாவுக்கு நீங்கள் ஒரு நிகழ்ச்சி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவங்களும்

0: சொல்லி இப்போ அப்போ வந்து 6000 ரூபா அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள்
1: பேசினோம்.
0: அப்போ வந்து அவ்வளோ தான், 6000 ரூபா ரொம்ப
1: பெருசு.
0: அப்போ நாங்கள் 5000 ரூபாய் தான் எங்கள் கையில் இருந்தது. அப்போ என்ன, அப்போ தான் என் கையில் இருக்கிற அந்த 1000 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். என் கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி புக் பண்ணிட்டோம். அந்த ஃபங்க்ஷன் புக் பண்ணும்போது எனக்கு மனசுக்குள்ளே முதல்லருந்தே ஓடிட்டு இருந்தோம், நம்ம எப்படியாவது ஒரு பாட்டு பாடிடணும், அடுத்தடுத்த போய் சான்ஸ் கட்ட கொடுக்கறது
1: இல்லை,
0: நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி நம்ம எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட சொல்கிறேன், நான் நல்லா பாடுவேங்க, ஒரு சான்ஸ் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொன்னோன்னா, சரி ஆர்கெஸ்ட்ரா புக் பண்ணுறாங்க, சரி அவரும் ஓகே ரைட், நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆக்சுவலாக பாட்டு பாடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனே புக் பண்ணோம். அது ஒரு இதை வச்சோம், வச்சு அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த நாள் இருந்தே எனக்குள்ள பயங்கர எப்படி சொல்றது, அடுத்து வந்து 10 நாள்ல ஃபங்க்ஷன் நடக்க போகுது, எப்படியாவது என்ன பாடுவோம், ரொம்ப நைட்லாம் தூக்கமே வராது, என்னடா இது என்ன பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சமயத்தில் வந்த பாட்டு தான் இந்த வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வீண் சோகம் ஏனடி மானே ஏனடி, அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு, ரெண்டு பேர் சேர்ந்து பாடுற பாட்டு. அப்போ அந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து வசந்த்னு ஒரு சிங்கர் இருந்தார், இப்போ ஒரு மெஜிஷியனாக இருக்கார், மிகப்பெரிய மெஜிஷியனாக இருக்கார் இப்போ, அவ்வளோ அப்போ இந்தியா லெவலில் அவர் வந்து அப்போ சிங்கர், எல்லா பாட்டும் பாடுவார், குறிப்பாக எஸ்பிபியோட சாங்ஸும் ரொம்ப நல்லா பாடுவார், அவர் தான் மெயின் சிங்கர் அந்த அந்த டீமில். ஸோ அவர்கிட்ட அந்த டீம் அந்த நாள் வந்துருச்சு, அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற நாள் வந்தவொடனே இந்த பாட்டெல்லாம் ட்ரெயின் எல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என் மனசில் நான் பெரிய பாடகர்னு நினைப்பேன், நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். போய் அங்கே போனோடனே அவங்களுக்கு நான் புதுசு இல்லையா,
1: கண்டிப்பாக
0: தம்பி இங்கே வாங்க இங்கே பாடுங்க ஒரு பாட்டு ரெண்டு பேரும் பாருங்கன்னு வசந்த் கூப்பிட்டு கேட்டோன்னே பாடி காட்டினவுடனே ஓகே ரைட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலாம் அப்படின்னாங்க. எனக்கு வந்து மனசில் வந்து நான் முழுசாக நானே பாடணும் ஆசை, ஆனால் அந்த பாட்டு வந்து ரெண்டு பேரும்
1: சேர்ந்து
0: பாடுற பாட்டு தான், ஓகே பாடிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஏறேன். இன்னும் எங்கள் ஏரியா இல்லையா, நம்ம மேடையை அந்த ஏரியாவில் மேடை ஏறணும்னு எல்லாம் ஒரே
1: கிளாப்ஸ்,
0: சரி நம்ம ஏரியாவில் ஒருத்தர் பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நடுக்கமாயிருச்சு எனக்கு, எப்படிடா இப்படி மைக் எப்படி இப்படி இப்படி ஆடுது, கையில் தானே ஆடுது. அப்புறம் பாடிட்டேன், அது தைரியமாக பாடிட்டேன், பாடி முடித்தவொன்னே எல்லாம் கிளாப்ஸ் நல்ல கிளாப்ஸு, எனக்கு மனசில் வந்து சரியாக பாடல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆர்கெஸ்ட்ரா டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தது, உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. அது மறக்க முடியாத அனுபவம். அந்த டே முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஏரியாவில் அப்படி நடந்து வரும்போது எல்லாம் மாற்றி மாற்றி கூப்பிட்டு கார்த்திக் சூப்பராக இருந்தது சூப்பராக இருந்தது சூப்பராக சொல்லும்போது எனக்கு மனசில் பாடுறோம் நம்மளும் ஒரு பாடகர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த கான்ஃபிடன்ட் அந்த இடத்துல வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே நான் அந்த பாட்டு புக்கெலாம் வாங்கி பாடணும் பாடி பாடி கொஞ்சம்
1: ப்ராக்டிஸ்
0: ஸ்கூல் டைம்லையும், ஸ்கூல் டைமில் வந்து 6th, 7th டென்த்து வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்
1: சிங்கிங்
0: இதுலேயும், முதல்ல வந்து பேச்சு போட்டியில் பேச்சு போட்டி பாட்டு போட்டி ரெண்டுலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான். 6th, 7th டென்த்து வரைக்கும் அந்த ஒரு அனுபவம்லாம் இருந்ததுனால அதுக்கப்புறம் பழகிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு இடமா போய் போய் சான்ஸ் கேட்டு கேட்டு கேட்டு நிறைய இடத்துல எப்படி சொல்றது அவமானப்பட்டலாம் திரும்பி வந்ததெல்லாம் இருக்கு.
1: ஏன்னா
0: அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்க பாடகர் ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப போட்டி இருக்கும். எப்படி எப்படின்னா போனவொடனே உரம் கட்டிடுவாங்க, இவங்க உள்ள வந்து இவன் என்ன பாடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும், போட்டிகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு நிகழ்ச்சிக்கு போய் ஒரு நம்ம ஃப்ரெண்ட் மூலமா உள்ள போய் அது நல்லா ஒரு சான்ஸ் கிடச்சி, அதுக்கப்புறம் என் குரு கிரின்னு சொல்லி கிரிசார்னு சொல்லிட்டு அவர் ஸ்ருதிலே ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி குனிமுத்தூரில் முதல் முதல்ல உள்ளே போய் அவர்கிட்ட சான்ஸ் கேட்டு அவர் பாட ஆரம்பிச்சு, அவர் பாட்டு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து எனக்கு நல்லாவே சொல்லிக் கொடுத்தாரு, சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் தான்
1: அப்படியே சிங்கிங்லாம்
0: சிங்கிங் ஆனால்.
1: ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ராஜா நம்மளும் இந்த நம்ம ஷோக்கு வந்திருந்தார், இதே சித்திரச்சிவானம்
0: வெள்ளி
1: ஆமாம் அவரே இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். இப்போ சொல்லியிருந்தார் நாங்கள் அந்த அன்னபூர்ணா பக்கத்தில் தான் ஃபஸ்ட்டாக ஆரம்பிச்சு, அது இப்போ எனக்கு கரெக்டாக லிங்க் ஆகுது. ஓகே நான் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க உங்களுடைய முதல் மேடை அனுபவம் வந்து எப்படி ஒரு அந்த கதையாகவே ரொம்ப அழகாக சொன்னீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் ஒரு பாடலுக்கு பிறகு. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

இசையோடு என்றும் நீங்கள். 5:17 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க மேடை பாடகர் கோவை கார்த்தி. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும். சார், நீங்க சொன்ன

0: மாதிரி உங்களுடைய டேடி உங்களுடைய அப்பா தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்பைராக இருந்தாங்க. ஒரு சிங்கர் தான் நம்ம ஆக போகிறோம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோன்னே ஃபேமிலி வந்து நம்ம கூட எவ்வளோ தூரம் இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள்.
1: நீங்கள் சொன்னது சரி தான். ஏன்னா நான் பாடகிறாங்கன்னு முடிவு பண்ணி இது பண்ணும்போதே வீட்டில் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது அம்மா சைட்லேருந்து, நீ பாட்டு பாடி அப்படியெல்லாம் அது அப்படியே வாழ்க்கை பண்ணிட முடியுமா அப்படின்னு. பட் இருந்தாலும் நான் ஒரு வேலையில் இருந்தேன், ஒரு வேலையிலேருந்து இது பார்ட் டைமாக தான் ஈவினிங் டைமில் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு மேடையில் வந்து என்னோடய ஒய்ஃப் பேர் சைலஜா, அவங்களும் ஒரு சிங்கர் மேடை பாடகி. ஸோ அவங்கள சந்திக்கிறேன் ஃபஸ்ட்டு அங்கே சந்திக்கும்போது அதுக்கப்புறம் இதுவாக அப்படியே அது வந்து லவ்வாக மாறிடுச்சு, லவ் மேரேஜ். அதுக்கப்புறம் லவ்க்கம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணோம். மேரேஜ் பண்ணும்போது கூட அம்மா வந்து நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு பாடகி இங்கே வர்றாங்க, வர்றது வந்து அம்மாவுக்கு வந்து பிடிக்கல ரொம்ப, அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அப்பாவும் வேண்டாம்னு சொல்லி நாங்கள் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணோம். 3 வருஷம் வெயிட் பண்ணி அப்பாவோட சம்மதத்தை வாங்கி அப்புறம் மேரேஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அங்கீகாரம்னா இப்போ வேணும்னு செய்ய முடியாது, ரெண்டு பேருமே அந்த ப்ரொஃபஷன் வந்துட்டோம். ஸோ அதுக்குள்ளே வந்தவொடனே நான் என்ன பண்ணிட்டேன், வேலையை விட்டு இவங்களுக்காக ஒரு மொத்தமாக முழு நேர இசைக்கலைஞனானது வந்து பாடகரானது வந்து அதுக்கப்புறம் தான். ஸோ அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு அவங்க கிட்ட முதல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன், கடைசியில் அதே வந்து வாழ்க்கையா போயிடுச்சு.
0: இப்போ நிறைய பாடல்கள் பாடியிருப்பீங்க இல்லையா, நிறைய பாடல்கள் பாடியிருப்பீங்க. உங்களுடைய ஃபேவரட்டான சாங் அப்படின்னு சொல்லும்போது இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னா எந்த சாங் சொல்லுவீங்க?
1: மேடம் எந்த சாங் சொல்றது, இளையராஜாவோட சாங்ல வந்து இளையராஜாவோட நான் எப்படி சொல்றது ஒரு வெறியன்னு சொல்லலாம். அவரோட பாடல் அப்படின்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இப்போ சொல்லப்போனால் அவர் தான் வந்து இப்போ எனக்கு வந்து அவரோட சாங்ஸ் எல்லாம் பாடி தான் நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படியே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இளையராஜா அவர் வந்து எனக்கு மனசில் ஒன்றுது. நீங்கள் இப்படி திடீர்னு கேட்டவொன்னே எனக்கு கன்ஃபியூஸ் பட் இருந்தாலும் எனக்கு அது மன்றமந்த தென்றலுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பிபியோட ஒரு குரலில் வந்து மயக்கியிருப்பார், இளையராஜாவோட இசையில் வேற லெவல் பண்ணியிருப்பாரு, ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு சூப்பரான சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும். இப்போது நிறைய லைவ் கான்சர்ட் பண்ணியிருப்பீங்க, மேடை ஷோஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஒரு எப்படி சொல்கிறது நிறைய கேதரிங்கை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் பண்ணும்போது அதில் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கும் இல்லையா லைவ் கான்சர்ட்டில் அந்த மாதிரி, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: லைவ் கான்சர்ட்டில் மறக்க முடியாத அனுபவம்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் எனக்கு மலேசியா இங்கே ஃபாரின்லாம் கொஞ்சம் ஃபாரின் ட்ரிப்பில் ஒரு 10 வருஷம் ஃபாரினில் தான் இருந்தேன். மலேசியா சிங்கப்பூர் அப்படி ஒரு ரவுண்டிங்லாம் அங்கே அங்கே இருக்கிற கிளப்லலாம் பாடிட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்து லைவ் பேண்டு அங்கே மலேசியாவில் மின்னல் பப்னு சொல்லி ஒரு மின்னல் கிளப் அப்படின்னு அந்த கிளப்பில் வந்து நாங்கள் பாடிட்டுருக்கோம். அங்கே வந்து ரெகுலராக டெய்லி ஷோஸ் இருக்கும்,
0: டெய்லி
1: ஒரு மாதத்தில் ஒரு நாள் லீவ் இருக்கும், மற்ற நாள் எல்லா நாளும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நைட் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா 3 மணி வரைக்கும் ஷோஸ் போயிட்டுருக்கோம். அங்கே அந்த மலேசிய தமிழர்கள் எல்லாம் வந்து பாடல்கள் பழைய பாடல்கள் MSV-க்கும் இளையராஜாவுக்கும் அவ்வளோ ஒரு இது ஃபேன்ஸ், பயங்கரமான ஃபேன்ஸ் மேடம். இங்கே இங்கே நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்பவுமே ஒரு பாட்டை வந்து ஆழமாக ரொம்ப ஆழமாக நேசிப்பாங்க, உட்காந்து கேட்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணோம்னா கூட வந்து சொல்லிட்டு
0: போயிடுவாங்க,
1: கூப்பிட்டு அவங்க டேபிள் கூப்பிட்டு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, லா லா எல்லாம் பார்ப்பாங்க. அப்படின்னா பார்த்துக்குங்க,
0: கண்டிப்பாக கண்டிப்பாக
1: ஒரு பாட்டு கேட்டு நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு அடுத்த நாள் அந்த பாட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே வருவாங்க கிளப்புக்கு வந்து அந்த பாட்டை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பாடுவோம்.
0: ஓகே.
1: ஸோ அந்த மாதிரி ஒரு இது ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நாங்கள் பாடிட்டு இருக்கோம், அப்படி எங்களுக்கு தெரியாது உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்கார் கிளப்புக்குள்ளே. அப்போ பாடிட்டு இருக்கும்போது ஒரு 10 பாட்டு தான் ஆயிருக்கும், திடீர்னு ஒருத்தர் உள்ள என்டர் ஆகிறார், யாருன்னு பார்த்தா பாடகர் மனு சார்.
0: ஓகே ஓகே.
1: திடீர்னு உள்ள வர்றாரு, உள்ள வந்து ஹா ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு உள்ள வர்றாரு. எனக்கு அது வரைக்கும் பின்னணி பாடகர்கள் சந்திச்சதே இல்லை, நேரடியாக சந்திச்சது இல்லை. திடீர்னு இவ்வளோ பெரிய ஒருத்தர் பார்த்தோம்னா, பின்னணி பாடகர் பார்த்தோன்னு மனு சார் பார்த்தோன்னா அவர் பயங்கர இன்பதிர்ச்சி ஆயிடுச்சு. வந்து அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு அவர் ஒரு சாங் பாடினார், பாடிட்டு அதுக்கப்புறம் இந்த சாங்கு தென்மதுரை வைகநதி அந்த பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பர்த்டேக்கு ஒரு பர்த்டே ட்ரீட் அதுக்காக ஒருத்தருக்கு பர்த்டே அவரோட ஃப்ரெண்டுக்கு
0: அவருக்காக வந்திருக்காரு.
1: அவங்க அங்கேருந்து இந்தியாவிலேருந்து வர சொல்லி அவர் இது பண்ணியிருக்காங்க அவர் கெஸ்ட்டாக. ஸோ வந்தவொடனே தென்மதுரை வைகநதி பாடினோன்னே பாதி பாட்டு அவர் பாடிட்டு பக்கத்தில் என்ன தோல் மேலே கை போட்டு மீதி பாட்டு கார்த்தி தான் நீங்களே பாடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ரெண்டு பேரும் ஸ்டேஜில் நிற்கிறோம், அவர் பாதி பாட்டு நான் பாதி பாட்டு பாடினேன். அது வந்து என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது.
0: ஓகே. சூப்பர். அது வந்து ஒரு எப்படி சொல்ற சர்ப்ரைஸ் தான் இல்லையா, உங்களுக்கே அது தெரியாது.
1: மனோசார் அங்க இருக்காரு, அங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி எங்க ஆர்டிஸ்ட் யாருக்குமே தெரியாது. பிகாஸ் எல்லாமே இங்க சென்னையில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்த ஆர்டிஸ்ட்டுக்கு தான் அங்க இருக்காங்க லைவ் பேண்ட். அவங்களை யாருக்குமே தெரியாது. பார்த்தோன்னு எல்லாருமே இதாயிட்டாங்க. எல்லாம் ஃபோட்டோ எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தோம். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இன்றைக்கும் இருக்குது.
0: இன்றைக்கும்
1: நான் சொல்கிறது

0: முன்னாடி நீங்க ஆயத்தமாகறீங்க பாடல் பாட போறோம் அப்படிங்கப்போ நம்ம ரொட்டீனா சில விஷயங்கள் பண்ணிக்குவோம் இல்லையா, நம்ம குரல் வளத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு
1: அதுக்கு சின்னதா ஒரு சாதகம் பண்ணுவோம். மார்னிங் டைம்ல சின்னதா ஒரு சாதகம் பண்ணுவோம். அந்த சாப்பாசா பிடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே எனக்கு கொஞ்சம் பேசிக் மியூசிக் தெரியும், அதனால அதில் இது பண்ணிவிட்டு ஒரு கீபோர்டு வீட்டில் இருக்குது அதில் வந்து கொஞ்சம் சாதகம் பண்ணுவோம். எப்படி எவ்ரிடே மார்னிங் அது ஷோஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் மார்னிங் கொஞ்சம் சாதகம் பண்ணுவோம்.
0: அன்னைக்கு
1: பாடக்கூடிய அதை முக்கியமான பாடல்கள் இருந்ததுன்னா அதை ஒரு தடவை பாடியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜுக்கு போகும்.
0: இந்த ஃபுட்டு மாதிரி விஷயங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண
1: ஃபுட்டை வந்து மேக்ஸிமம் சில் ஐட்டம்ஸ் ஐஸ்கிரீமு சில் வாட்டர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். அப்புறம் இந்த தர்பூசணி பழம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் இதெல்லாம்.
0: ஓகே, இப்போ ஒரு ஒரு விஷயம், நமக்கு எல்லா பாடல்களும் நம்ம பாடியிருக்கிறோம், இந்த பழைய பாடல்கள் பாடுவது சேலஞ்சிங்காக இருக்குமா இல்லை இப்போ இருக்கக்கூடிய புதிய பாடல்கள் பாடுறது ஒரு சேலஞ்சிங்காக அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
1: மேடம் இது வந்து என் மனசுலேயே ஓடி ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்க கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்கள் பழைய பாடல்கள் வந்து பாடிடலாம் மேடம், கொஞ்சம் நான் சொல்ல போனால் ஈஸியாக பாடிடலாம். கொஞ்சம் பேசிக் மியூசிக் நாலேஜ் இருந்ததுன்னா நல்லாவே பாடிடலாம். புதுப்பாட்டு பாட முடியாது, பாடுறதுதான் பாடுறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். புதுப்பாட்டு பாடுறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதுக்கு மியூசிக்கே தேவையில்லை. இப்போ வர பாட்டுக்கு மியூசிக்கே தெரியணும்னு அவசியமே இல்லை மேடம், யார் வேணால் பாடலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு இசைத்துறை வந்து எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டுருக்கு.
0: சரி ஓகே. ஸோ வந்துட்டு எப்போவுமே வந்து நம்மளுடைய குரலை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவும் சொல்லியிருக்கிறீங்க. அந்த ஒரு அது வந்து டெய்லி ரொட்டீனில் நமக்கு தேவையும் இல்லையா? ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேவரட் அப்படிங்கிற சொன்ன பாடலை கேட்டு வந்துடலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திரச்சை வானம் வெள்ளி மின்னல்.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மேடை பாடகர் கோவை கார்த்தி. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும். எப்பவுமே நமக்கு ஒரு ஃபேவரட்டான சாங் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச சாங் இருக்குங்கிறப்ப அதுக்கு ஒரு பின்னணி கண்டிப்பா இருக்கணும், இதனாலதான் இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு பாடலை பத்தி சொல்லுங்க.
4: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுவும் இளையராஜா கூட சாங், இதயம் படம். அந்த படத்துலேருந்து பொட்டு வைத்த ஒரு வட்டம் இல்லை, அந்த சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த படம் வந்த காலகட்டங்களில் ஒரு 10-12 தடவையாவது பார்த்துருப்பேன் அந்த படத்தை. அந்த அளவுக்கு அந்த படத்தில் இருக்க அத்தனை பாடல்களும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் எனக்கு வந்து பொட்டு வைத்த வட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் மனசில் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டு. ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். அதோட பின்னணின்னு கேட்டிங்கன்னா, நான் லவ் பண்ணிட்டு இருக்க சமயம், அந்த சமயம் என்னோடய வைஃபை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில சமயங்களில் அவங்கக்கிட்ட போய் சொல்கிறதுக்கு பக்கத்தில் போவோம், ஆனால் எனக்கு அது முடியாது. ரொம்ப இது பின்னாடி வந்துடும், மறுபடியும் சொல்ல முடியாது. அது ஒரு 10 அட்டெம்ட் இருக்கும். அந்த படத்தோட காட்சிகளும் பார்த்தீங்கன்னா அந்த படமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அந்த சாங் எப்போவுமே எனக்கு வந்து மனசில்
3: இருந்துகிட்டே இருக்கும்.
4: அப்புறம் ஒரு வழியாக சொல்லிட்டேன், அது வேறு
3: அந்த படம் மாதிரி முடியல,
4: அந்த படம் மாதிரி கிளைமேக்ஸ் முடியல.
3: ஓகே, ஸோ இப்போ நம்ம இசை உலகம், தமிழ் இசை உலகம்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற இசை உலகத்தில் வந்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸு அது அடுத்தடுத்ததுன்னு பார்க்கும்போது அதை பற்றி சொல்லுங்க சார். இப்போ
4: இருக்கிற இசை உலகம் கொஞ்சம் நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய முதல்ல வந்து இங்கே MSV அவரோட காலத்தில் இருக்கட்டும், இளையராஜா சாரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மெலடி சாங், மெலடி சாங்ஸ் நிறைய அற்புதமான மெலடிஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, மெட்டு போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 6 பாடல்கள் இருந்ததுன்னா ஒரு 4 பாட்டு வந்து மெலடி சாங்ஸ் இருக்கு.

0: ஏதோ ஒன்று ரெண்டு சிக்ஸ் எயிட் சாங்ஸ் இந்த குத்துப்பாட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் இப்போ இருக்கிற காலகட்டங்கள் வர படத்தில் நீ உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னும் ஒரு நாலு பாட்டு இருந்ததுன்னா நாலு பாட்டில் மூணு பாட்டு குத்துப்பாட்டு தான் வருது. என்ன பாடுறாங்கன்னு கூட நமக்கு இதாகிறது இதாகிறதில்ல. அந்த மாதிரி பாடல்கள் மனசில் நிற்கிறதில்ல. அந்த காலகட்டங்களில் இருக்கிற பாடல்கள் மனசில் நிற்குது. இப்பவும் இளம் தலைமுறையெல்லாம் கேட்குறாங்க அந்த பாட்டை, இளையராஜா பாட்டு பாடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு அதை கேட்டு அந்த மனசில் நிற்கிது. இன்னைக்கு வர பாட்டு வந்து ஒரு மாதத்தில் மறைஞ்சு போயிடுது. ஒரு படம் வருது, ஒரு சாங் வருது, உடனே அது காணாமல் போயிடுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுன்னா, இப்போ இருக்கிற இசையமைப்பாளர்கள் இளம் இசையமைப்பாளர்கள் எல்லாரும் வந்து கொஞ்சம் பழைய மாதிரி கொஞ்சம் நல்ல அழகான பாடல்கள், நல்ல எப்படி சொல்றது, நல்ல மெலடி சாங்ஸ் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. என்னோட ஆசை மட்டும் கிடையாது, இங்க இப்ப இருக்கிற பழைய ஆளுக எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை தான்.
1: ஓகே, இப்ப நம்ம நேயர்கள் வந்து சூப்பரா வந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம நேயர்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச சாங்ல இருந்து சில வரிகள்.

0: போட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நீலா, என் மனதில் அம்பு விட்ட நீலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா.
1: ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பாடல்கள் பாடும்போது நம்மளையவே நம்ம மெய் மறந்து நிறைய விஷயங்கள் பாடுற மாதிரி உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் இப்போ பாடும்போது நான் இங்கேருந்து உங்களை பார்க்குறனால நான் சொல்கிறேன். உங்களுடைய இந்த மியூசிக் ஜேர்னியில் நீங்கள் சந்தித்த சவால்கள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
2: சவால்கள் அப்படின்னா, இந்த இசைத்துறையில் உள்ளுக்குள்ளே வந்ததுலேருந்தே நிறைய சவால் இருந்தது. நான் முதலே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சாதாரணமாக ஒரு சிங்கர் ஆகிட முடியாது. கச்சேரிகள் நம்ம உள்ளே வந்தவுடனே நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும். நான் வந்த காலகட்டங்களில் வந்து ஒரு ஒரு பாட்டு தான், ஒரு ஃபங்க்ஷனில் முதல்ல கோரஸ் தான் பாட வைப்பாங்க. கோரஸே பாடிட்டுருப்போம், அந்த கோர எல்லா சாங்ஸும் ஒரு ரெண்டு பத்து ஃபங்க்ஷன் பதினஞ்சு ஃபங்க்ஷன் வரைக்கும் நம்ம கோரஸே தான் பாடிட்டுருப்போம்.
1: கோரஸ் பாடிட்டே, ஆமாம்,
2: ஒரு முழுமையான ஒரு பாட்டு ஒரு ஃபுல் சாங் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே போகும். அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு சாங் கொடுப்பாங்க, அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் நான் உள்ளுக்குள்ளே வந்து கால் பதிச்சிட்டேன். கால் பதிச்சதுக்கப்புறம் பெரிய சவால் என்னென்னா, எல்லாமே புது பாட்டு, நல்லா நம்ம இளையராஜா சாங்ஸ் பாடணும்னு ஆசைப்படுவேன், எம்எஸ்சி சாங்ஸ் பாடணும்னு ஆசைப்படுவோம், கிடைக்காது. அப்போ வந்திருக்கிற அந்த ட்ரெண்டில் இருக்கிற நியூ சாங்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒரு மூணு சாங்கு நாலு சாங் அவ்வளோதான், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. எனக்கு இதெல்லாம் எப்படி பாடுறது அப்படின்னு சொன்னால் நமக்கு அது வழியே விட மாட்டாங்க. நமக்கு பாட தெரியும், நல்லாவே பாடினாலும் அதுக்கு வந்து அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படியே இருந்து ஒரு காலகட்டங்களில் வெறுத்தே போச்சு. சரி, இதெல்லாம் வந்து நானும் புது புது நியூ சாங்ஸ் மட்டுமே பாடிட்டுருக்கேன். அந்த மாதிரி சமயத்தில் தான் எனக்கு ஃபாரின் போகிறக்கு ஒரு சான்ஸ்
1: கிடைச்சிருக்கு.
2: அந்த கிளப்லலாம் போய் பாடுறதுக்கு, அதாவது கான்ட்ராக்ட் பேசிக்கில் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் அந்த மாதிரிலாம் கான்ட்ராக்ட் பேசிக்கில் போவோம். அங்கே போய் ஒரு பத்து வருஷம் அங்கேயே இருந்து அப்போ வந்து இந்த லிஸ்ட்டு கிடைச்சிது. இப்போ மலேசியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல மெல்லி சாங்ஸ் தான் கேட்பாங்க, இந்த குத்துப்பாட்டு இதெல்லாம் அங்கே ஜாஸ்தி கேட்க மாட்டாங்க. அப்போ அங்கே இருக்கும்போது நான் நம்ம நினச்ச பாடலாம் பாட முடிஞ்சது. அங்கெல்லாம் பாடியெல்லாம் முடிச்சு அந்த டூர் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு இங்கே வரும்போது அதுக்கு அங்கீகாரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் எனக்கு அங்கீகாரம் கிடைச்சது, அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது எனக்கு.
1: ஓகே, இப்போ நீங்கள் ஃபாரின்ல எல்லாம் நிறைய சாங் இங்கே மலேசியால எல்லாம் பாடினேன்னு சொல்லியிருந்தீங்க, அங்கே அதிகமாக என்ன பாடல் நீங்கள் பாடியிருப்பீங்க?
2: அதிகமான பாட்டு இளையராஜாவோட சாங்ஸ் தான் ஜாஸ்தி அதிகம். அதுக்கப்புறம் எம்எஸ்விட புதுப்பாட்டுலாம் ரொம்ப சிலதான், ஒரு சில பாடல்கள் தான், எப்படி சொல்றது, விரல் விட்டு எண்ணிடலாம் புது பாடல்கள் அங்கே பாடுறது. அங்கே வர்றவங்களே வந்து ரெட்ரோ நைட் தான் கேட்பாங்க,
1: ரெட்ரோ நைட்
2: 70s 80s 90s அந்த மாதிரி. ஓகே, அவ்வளோ ஒரு ரசிகர்கள் அங்கே மலேசியா தமிழர்கள் வந்து, உண்மையிலே சொல்றேன், பாட்டை வந்து ரொம்ப ஆழ்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு உயிரா நினைப்பாங்க. பிடிச்ச மாதிரி பாடிட்டோம்னா என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு
1: அங்க பாடின பாடல்கள் ஏதாவது உங்களுக்கு இப்ப பாட முடியுங்களா?
2: அங்கே பாடின பாடல்களில் ஒரு உறவுகள் தொடர் கதைன்னு ஒரு சாங், அந்த சாங் வந்து ஒரு எப்பவுமே ஒரு கெஸ்ட் வருவார், அந்த சாங் ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது மறுபடியும்
1: கேட்பாரு.
2: நாங்க அங்க முடிச்சு டூர் முடிச்சு வெளியே வரும்போது அவர் கழுத்துல போட்டிருந்த செயின் எடுத்து எனக்கு போட்டார். அந்த அந்த

ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இனி எல்லாம் கண்டிப்பாக சுகமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அந்த பாடலில் இருந்துச்சு. ஓகே, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம், பாடலாம். ஒரு பாடலுக்கு பிறகு நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல்.

0: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
0: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874111.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: கோவை கார்த்தி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் சிங்கர்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் மாதிரி இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க சார்?
4: இப்ப இருக்கிற இளம் தலைமுறை பாடகர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, கொஞ்சம் மியூசிக் கற்றுக்குங்க, இசை கற்றுக்குங்க. முழுசாக இசை ஒரு கடல், அது முழுசாக எல்லாம் யாருனாலையும் கற்றுக்க முடியாது. அதுவும் பேசிக்காவது கொஞ்சம் கற்றுக்கிட்டு அப்புறம் பாடுங்க. அதுதான் நான் சொல்லணும். என்னென்னா, கொஞ்சம் பேசிக் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா பாட முடியும். அதே மாதிரி கொஞ்சம் நல்ல பாடல்கள் எடுத்து பாடணும். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற குத்துப்பாட்டே பாடாமல், இப்போல்லாம் அந்த குத்துப்பாட்டு தான் ஒரு ட்ரெண்டாக ரொம்ப ட்ரெண்டாகிடுச்சு. யார் கேட்டிங்கனாலும் நல்ல ஒரு இது, உங்களுக்கு என்ன பாட்டு இப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால் எடுத்தவொடனே நியூ சாங்ஸ் அந்த மாதிரி தான் பாடுறாங்க. நல்ல இளையராஜா பாடல்கள்லாம் கேளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு அந்த அந்த பாடல்கள்லாம் பாடும்போது இன்னும் அவங்களுக்கு நிறைய அனுபவம், நிறைய ஒரு டெக்னிக்கெல்லாம் கற்றுக்க முடியும்.
2: ஓகே, உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் இப்போ இந்த ஜேர்னியில், உங்களுடைய மியூசிக் ஜேர்னியில் ஃப்யூச்சர் பிளான்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் வச்சுருக்கீங்க?
4: ஒரு சிங்கிங் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ண மேடம். இப்போ வந்து நான் கொஞ்சம் இது குழந்தைங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம பாட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒரு சில ஏழை குழந்தைங்களுக்கு நம்ம எதுவுமே பணம் வாங்காமல் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எதிர்காலத்தில் ஒரு நல்ல சிங்கிங் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேருக்கு இசை கற்றுக் கொடுக்கணும், பாட்டு சொல்லி கொடுக்கணும். ஸோ நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அதுதான் என்னோட ஆசை.
2: ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி நான் டக்கு டக்குன்னு கேட்குறேன், நீங்களும் வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி. உங்களுடைய ஃபேவரட் பாடகர்?
4: சந்தேகமே இல்லை, எஸ்பி பாலசுப்ரமணியம்.
2: ஓகே, சூப்பர். மிகவும் நீங்கள் பேசினதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்கள் ஃபேவரட்டான இசையமைப்பாளர்
4: இளையராஜா.
2: ஓகே, சூப்பர். ஸோ எஸ்பிபி சார் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க, அவருடைய சாங்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு?
4: பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா. ஏன்னா நிறைய பிரம்மாண்டமான சாங்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிரம்மாண்டமான இசைக்கோர்வை, நான் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டேன். எனக்கு பிடிச்ச பாட்டு, நான் என் மனசில் ஓடுற பாட்டு சொல்லி பொட்டு வைத்த வட்டன்னு

0: அவர் பண்ண சாங்ஸ்ல எல்லாம் வேற வேற லெவல் பண்ணிருக்காரு. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய
1: மேடை கச்சேரியா ஸ்டுடியோ ரெக்கார்டிங்கா?
0: மேடை கச்சேரி.
1: ஓகே, ஒரு வார்த்தையில இசை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: டிவைன், தெய்வீகம்.
1: ஓகே சூப்பர். ஸோ டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. சரி, நம்ம இன்னொரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச இருக்கோம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திரச்செவ்வானம் வெள்ளி மின்னல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்மகள் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மேடை பாடகர் கோவை கார்த்தி. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். இப்போ கரண்டா எந்த மாதிரியான இசை கச்சேரிகள் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
1: இப்போ வந்து நிறைய கிளப் ஷோஸ் நிறைய ஹோட்டல் ஷோஸ் நிறைய பண்ணிட்டுருக்காங்க. இப்படி வெனஸ்டே எவ்ரி வெனஸ்டே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேஸ் எல்லாமே வந்து 3-star ஹோட்டல்ஸ் 5-star ஹோட்டல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அட் ப்ரெசென்ட்

0: வந்து இப்போ விஜய் பார்க்கின் ஹோட்டல், விஜய் பார்க்கின் ராம்நகரில் இருக்குது. அதில் எவ்ரி வெனஸ்டே ஃப்ரைடே என்னோட கரோக்கி ஷோ நடக்கும். 8 to 11 என்னோடய கரோக்கி ஷோ நடக்கும். மற்றபடி ஹோட்டல் ஷோஸ் தான் ஜாஸ்தி, ஹோட்டல் ஃபங்க்ஷன்ஸ் கிளப் ஷோஸ் தான் ஜாஸ்தி பண்ணிகிட்ருக்கேன்.
1: ஓகே ஓகே, சூப்பர். ஸோ உங்களுடைய பாடலை கேட்குறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு, எப்போவுமே நம்ம பாடல் பாடும்போது கேட்பாங்க இல்லையா, அங்கே நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்கிறோம் அப்படின்னாலும், இப்போ பொதுவாக நம்ம பாடலை கேட்டு ரசிக்கிறவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க?
0: முதல்ல வந்து என்னோடய ரசிகர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னை வாழ வச்சுட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு, ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆதரவு எனக்கு என்றைக்குமே வேணும், அவங்க இல்லாமல் நான் இல்லை.
1: ஓகே, ஸோ நம்ம நிகழ்ச்சியை நேயர்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டைமில் ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு என்ன சொல்கிறது, அதான் நான் முதலே சொன்னவங்கக்கிட்ட, ரேடியோ தான் என்னுடைய முதல்ல அப்பா அம்மாவோட சப்தத்துக்கு அப்புறம் என்ன திரும்பி பார்க்க வச்சது ஆகாஷ்வாணி தான். ஃபஸ்ட்டு காலை எழுந்திரிக்கும் போதே அதோட சவுண்ட் கேட்டு தான். அப்போ ரேடியோங்கிறது பெரிய விஷயம், ரேடியோ சுற்றி தான் ஒரு கூட்டமே உட்காந்துருப்போம். அந்த மாதிரி இப்போ நிறைய வந்துருச்சு சேட்டலைட் சேனல்ஸ், சன் டிவி, விஜய் டிவி எல்லாம் வந்திருக்கு. பட் அது

0: ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு என்ன சொல்கிறது, அதான் நான் முதலே சொன்ன உங்ககிட்ட, ரேடியோ தான் என்னுடைய முதல் முதல்ல அப்பா அம்மாவோட சப்தத்துக்கு அப்புறம் என்ன திரும்பி பார்க்க வச்சது ஆகாஷ்வாணி தான். ஃபஸ்ட்டு காலை எழுந்திரிக்கும் போதே அதோட சவுண்ட் கேட்டு தான் அப்போ ரேடியோங்கிறது பெரிய விஷயம், ரேடியோ சுற்றி தான் ஒரு கூட்டமே உட்காந்துருப்போம். அந்த மாதிரி இப்போ நிறைய வந்துருச்சு, சேட்டலைட் சேனல்ஸு, சன் டிவி, விஜய் டிவி எல்லாம் எல்லாம் வந்திருக்கு. பட் அது அதெல்லாம் வந்திருக்கு, பட் இருந்தாலும் ரேடியோ எப்போவுமே அது ஒரு நம்ம ஆத்ம நண்பனாக தான் பார்க்குறேன். எல்லாம் கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க ஆகாஷ்வாணி எப்பவுமே.
1: ஓகே சூப்பர். சோ நிகழ்ச்சியின் நிறைவா எங்களுக்காக ஒரு பாடல்.
0: நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளிப்பணமா, வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள், விண்ணை தொடுங்கள்,

நீரில் அபிஷேகம் நான் செய்தேன், என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டுக்கிளியாக ஒரு தோப்புக் குயிலாக பாடு பண்பாடு, இறைதேட பறந்தாலும் திசை மாறி

0: இறைதேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு.
1: ஓகே, ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணீங்க. ஸோ இவ்வளவு நேரம் எங்கள் நிகழ்ச்சியில் இங்கே கலந்துக்கிட்டு நிறைய கேள்விகள் நிறைய பாடல்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மணி நேரமும் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 10 சார்பாக உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஆகாஷ்வாணிக்கு, நானும் நன்றி சொல்லிக்கிறேன்.
1: ஓகே நேயர்கள், இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருந்தாங்க மேடை பாடகர் கோவை கார்த்திக். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. நன்றி நேர்களே, இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை

ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்ட பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திற்காக பி. சுசீலா சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியது.

கேட்ட பாடல் சரஸ்வதி சபதம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை.

கேட்ட பாடல் ஆடுபுலி ஆட்டம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்ஆர் அஞ்சலி பாடியது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இவ்வளோ நேரம் கேட்டு ரசிச்சோம். இது திரையில் பக்தி இசை. இனி நம்ம எஃப்எம்ல வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். இன்று 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். 7:32 தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். 9:15 மயில்மாக் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் வி குமார். நாளை 11/7/2026 சனிக்கிழமை காலை 6:05 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் சுந்தரமூர்த்தி வாஞ்சலிங்கம்.

0: காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா திட்டம் பற்றி கேட்கலாம். மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. மாலை 5:02 சித்திரச வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி. மத்திய அரசின் கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு திட்டம் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் சமூக ஆர்வலர் எம் தங்கவேல் அவர்கள். இரவு 7:25 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து. 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம் பகுதி. உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடியே பாலசுப்ரமணியம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இரவு 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் திரைப்பட விமர்சனம். நாளைக்கு 100 காலம் வாழ்க திரைப்படம் கேட்கலாம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். இணைந்திருங்கள் நேர்களே, இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12 சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600 மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 500,000 மேற்பட்ட மருத்துவமனைகளும் 1,000,000 மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில், பள்ளி வளாக

0: ஊடகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும், வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தாவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக் கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெலுங்கானாவிலிருந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, தெற்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கொடர்ச்சி மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மிக பலத்த மழை பெய்து வருகிறது. காலை முதல் கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் மாலை 4:30 மணிக்கு பிறகு பலத்த சூறாவளி காற்று வீச துவங்கியது. அதனைத் தொடர்ந்து மிக கனமழை நீடித்து வருகிறது. சாலைகள் ஆறுகளைப் போல காட்சியளிக்கிறது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. மதுரையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் மையம் கட்டுவதற்கான இடம் தேர்வு குறித்து ஆட்சியர் திரு

0: சாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வரும் 31ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் ஷக்கீலும் மகளிர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் புர்மேஸ்வரி தேவி ஹுய்ட்ராமும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 6 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் சந்திரிகா புஜாரி, ஜாய்ஸ்ரீ தேவி, பிராச்சி, சாகத், அன்ஷிகா, குஞ்சன் ஆகியோர் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று லார்ட்ஸில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனை அடுத்து பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நிறமாலை 6:40:40 ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் பொன்மாலை பொழுது. இப்போ பியூட்டிஃபுல்லான 70s உங்களுக்காக. சோ நிகழ்ச்சியில முதல் பாடல்.

கேட்ட பாடல் திருப்பங்கள் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM பொன் மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். சென்னை மெத் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்குங்க. திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலம்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு. பாலக்காடு பொறுத்தில் உள்ள அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஊட்டியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு.

அதே அற்புதமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் பொன் மாலை பொழுது. கேட்ட பாடல் குமரி பெண்ணின் உள்ளத்திலே திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது. பாடல் ஆசிரியர் முத்துலிங்கம். நேரம் மாலை 6:51. போச்சா ஈவினிங், அதாவது ஃப்ரைடே ஈவினிங் அப்படின்றதுனாலே நம்மளுடைய கோயம்புத்தூரில் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகவே இருக்குங்க. எங்கெங்க அப்படின்னு பார்க்குறப்போ அஃப்கோர்ஸ் ராஜவீதி, ஒப்பனக்கார வீதி, 4 கார்னர், 5 கார்னர், இஸ்மாயில் தெரு, அதுக்கப்புறமா வெரைட்டி ஹால் ரோடு, மரக்கடை, லிங்கப்பச்செட்டி வீதி, அவினாஷி ரோடு, அவினாஷி ரவுண்டனா, ஜிடி நாயுடு மேம்பாலம், வாவுசி மைதானம் பக்கத்தில், அதுக்கப்புறமா கிராஸ்கட் ரோடு, அப்புறம் இ பவர் ஹவுஸ், சத்தி ரோடு. இந்த ரோட்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நம்ம எப்போவுமே சொல்கிறதா, டூ வீலர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹெல்மெட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃபோர் வீலர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் பொன் மாலை பொழுது.

பாடல் வாணி ராணி திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். நேயர்கள் இருந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

பாடல் பூக்காரி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் வாலி. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

0: நாமக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் பலரும் இணைந்து வருகின்றனர். எதிர்பாராத நிகழ்வுகளால் இந்த திட்டம் உறுதுணையாக உள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம், பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டம் மற்றும் அட்டல் ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2015 மே 9 கொல்கத்தாவில் தொடங்கி வைத்தார். நாட்டின் அமைப்பு சாரா பிரிவைச் சேர்ந்த மக்கள் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு காப்பீட்டு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அனைத்து வங்கிகள், அஞ்சல் அலுவலகங்களில் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. பிரதம மந்திரியின் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் இதுவரை 2,10,000 பேரும், பிரதம மந்திரியின் விபத்து காப்பீட்டு திட்டத்தில் இதுவரை 5,46,000 பேரும் சேர்ந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி இந்தியன் வங்கி தெரிவிக்கின்றது. எருமப்பட்டி வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த லதா என்ற பெண்மணி தனது கணவர் இந்த திட்டத்தில் சேர்ந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்த காரணத்தினால் அவருக்கான காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. முன்னோடி வங்கி மேலாளர் திரு மு சரவணன், இந்திய ரிசர்வ் வங்கியின் முதன்மை மேலாளர் திரு ரமண பிரகாஷ் உள்ளிட்டோர் அதற்கான சான்றிதழை அப்பெண்ணிடம் வழங்கினர்.
2: என் பேர் லதா, வரதராஜபுரம் பஞ்சாயத்து இந்தியன் பேங்க்ல வந்து இன்சூரன்ஸ் போட்டுனே எங்க வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டாரு. அதுக்கு வந்து இந்தியன் பேங்க்ல பிரதமர் மோடியில 2,00,000 போட்டுனே 1,00,000
1: பிரதம மந்திரியின் 3 சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து வங்கி தொடர்பாளர்கள் கிராமங்கள் தோறும் நேரில் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் அதிக மக்கள் இந்த திட்டங்களில் சேர்ந்து வருவதாக வங்கி தொடர்பாளர் பிரேமா கூறுகிறார்.
3: எரும்பட்டி பிரான்ச்ல 8 வணிக தொடர்பாளர்கள் வேலை செய்யறோம். இதுல வந்து இன்சூரன்ஸ் பத்தி வில்லேஜுக்கு நாங்க விழிப்புணர்வு முகாம் பண்ணிட்டு இருக்கோம். வரதராஜபுரம் பஞ்சாயத்துல ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, ஜீவன் ஜோதி சுரக்ஷா பீமா யோஜனா, அட்டல் பென்ஷன் யோஜனா, 3 ஸ்கீம் இருக்கு. அதுல ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவில ஒரு கஸ்டமர் கிட்ட நாங்க பண்ணிருந்தோம். அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஒரு கட்டட தொழிலாளி. 5 நாள்ல அவங்களுக்கு கிளைம் வாங்கி கொடுத்துருக்கோம்.
1: நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக ரத்த கொடையாளர் தினம் June 14 கொண்டாட தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் தன்னார்வ ரத்த தான கொடையாளர்கள் 51 பேரை பாராட்டி கேடயம் வழங்கினார். மேலும் 75 முறை ரத்த தானம் வழங்கிய மருத்துவர் திரு கண்ணன் என்பவரை பாராட்டி வாழ்நாள் விருதும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் அரசு ரத்த மையங்களின் மூலமாக 2025 மொத்தம் 9,771 யூனிட்டுகள் தானமாக பெறப்பட்டன. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ரத்த மையத்தில் மட்டும் 6,667 யூனிட்டுகள் தானமாக பெறப்பட்டன. இதில் 3,137 யூனிட்டுகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும், 6,000 மேற்பட்ட யூனிட்டுகள் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்ற மற்ற பிரிவுகளுக்கும் வழங்கப்பட்டன. நவனி ஊராட்சியில் கடந்த 2 விக்ஷித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் இதில் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார். இந்திய அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி கிராமப்புற மேம்பாட்டிற்காகவும் வாழ்வாதார பாதுகாப்பிற்காகவும் விபிஜி ராம்ஜி திட்டம் 2025 என்ற புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது என்றும், இச்சட்டத்தின் தொடர்ச்சியாக 1 மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 125 நாட்கள் சட்டப்பூர்வ வேலைவாய்ப்பு அளிக்கப்படுகிறது. வேலை செய்ததற்கான ஊதியம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்படாவிடில் அதற்கான தாமத ஊதிய இழப்பீடு சட்டப்படி வழங்கப்படும் என்றார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் குவைத் பயணத்தின் போது நடைபெற்ற ஹாலா மோடி நிகழ்ச்சிக்கான வீணை மற்றும் வயலின் இசைகளை வழங்கிய நாமக்கல் மாவட்டம் பாச்சல் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட குவைத் நாட்டில் வசித்து வரும் இசை சகோதரிகள் செல்வி மௌத்திகா மணிகண்டன், செல்வி கமலிகா மணிகண்டன் ஆகியோரின் கர்நாடக சங்கீத குரல் அரங்கேற்ற விழா ராசிபுரத்தில் கடந்த 5 நடைபெற்றது. இதனை மூத்த கர்நாடக சங்கீத பாடகர் டாக்டர் சுதா ரகுநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து இளம் இசை கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி

0: மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன், சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை வழங்கினார். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமானது பெண் குழந்தைகளின் பிறப்பினை உறுதி செய்து அவர்களின் கல்வி, திறன் மற்றும் பங்கேற்பினை மேம்படுத்துதல் ஆகும். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தையின் பிறப்பை உறுதி செய்வதற்காகவும், பெண் குழந்தையின் பிறப்பினை கொண்டாடும் பொருட்டும் மகப்பேறு பிரிவில் உள்ள 20க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகம் மற்றும் மரக்கன்றுகள் ஆகியவற்றை வழங்கி தாய் மற்றும் குழந்தைகளின் நலம், அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார்.
1: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதி கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் கிருத்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ள அவர் ஆக்லாந்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியினர் சார்பில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் பஞ்சாப் மக்களின் சார்பில் நடைபெற்ற நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மற்றும் ஹிந்துஸ்தானி சேர்ந்திசையும் வந்தே மாதரம் பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கடல்சார் வளர்ச்சியில் சாகர்மாலா நிதிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் மூலம் இதுவரை 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதில் இதுவரை 3,700 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய இணையமைச்சர்கள் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இன்று விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், இந்த கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தொடர் குறித்த பல்வேறு ஆலோசனைகளும் இந்த ஆய்வின் போது வழங்கப்பட்டுள்ளதாக திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறினார். தில்லியில் பசுமை பரப்பை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் தில்லி அரசின் இந்த நடவடிக்கை உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மூலிகை தாவரங்களை நடுவதற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இது தொடர்பாக விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சத்தீஸ்கட்டில் பலோட் மாவட்டத்தில் 2,85,000 நீர்நிலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராம பஞ்சாயத்து அமைப்புகளும் மாவட்ட நிர்வாகமும் சமூக ஆர்வலர்களும் இப்பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கடலோர காவல்படையின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்த படையின் வளர்ச்சிக்கான

திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக கடலோர காவல்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக இருக்கும் என்று இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விரிவாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் முதலீடுகளை கூடுதலாக ஈர்ப்பதற்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு அனுராக் தாக்கூர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். இங்கு பயின்று பட்டம் பெற்ற மாணவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திரு நாராயணன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமாக ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் திகழ்கிறது என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 40 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 9,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிஜேபி வேட்பாளராக திரு நீரஜ்குமார் சின்ஹா அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு அசுதோஷ் திவாரி போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு வரும் 30ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். பீகாரில் மாதந்தோறும் 10ஆம் தேதி ஓய்வூதிய தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இன்று 1,423 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் எந்த ஒரு பயனாளியும் விடுபடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முகாம்களில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். அசாம் அரசின் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் திரு ஜெயந்தா மல்லா பருவா இதனை தாக்கல் செய்து பேசினார். முதலீட்டு செலவினங்கள் 38,152 கோடியே 65 லட்சம் சதவீதமாக இருக்கும் என்று தெரிவித்தார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு ஜெயந்தா மல்லா பருவா கூறினார். கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பி கே பஷீர் கூறியுள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியை இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு பி கே பஷீர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதற்கான ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கையின் கீழ் வெனிசுலா சென்ற இந்திய படையினர் இன்று புதுதில்லி திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கீர்த்தி 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் எலியா கெனல்ஸை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரித்திகா பிரதீப் 140-135 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் ஆண்ட்ரியா முனோஸை வென்றார்.
பிரான்சின் லா பிளேனில் நடைபெற்ற

0: சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். 9 சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 126 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கிளாஸ்கோவில் வரும் 23 தொடங்கி அடுத்த மாதம் 2 வரை நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக் கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் ப்ரித்திகா பிரதீப்
1: கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேரம் 7:25:30. உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். இது 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலை 17,342, குறைந்த விலை 11,569. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 15,040, குறைந்த விலை 10,600. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிக விலை 17,402, குறைந்த விலை 11,598. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 15,050, குறைந்த விலை 10,639. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிக விலை 17,399, குறைந்த விலை 13,569. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 15,099, குறைந்த விலை 13,199. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிக விலை 16,722, குறைந்த விலை 15,559. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 14,944, குறைந்த விலை 13,982 விலை தெரிந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சத்தியமங்கலம் மலர்ச்சந்தையில் மலர் விலை விவரம். இது 1 கிலோவுக்கானது. மல்லிகை 480-560 வரைக்கும். முல்லை 104-140 வரைக்கும். காக்கடா 160-225 ரூபாய் வரையிலும். செண்டு 15-80 வரையிலும். கோழிக்கொண்டை 49-80 வரையிலும். ஜாதி முல்லை ₹400, கனகாம்பரம் ₹820, அரளி ₹60, துளசி ₹40, செவ்வந்தி ₹360 வரையிலும் விலை தெரிந்துள்ளது. மலர்கள் படி நிலவரம். மல்லிகை படி ஒன்றுக்கு 120-140 வரையிலும். முல்லை ₹26-35 வரையிலும். காக்கடா 38-45 வரையிலும். ஜாதி முல்லை ₹80, சத்தியமங்கலம் ₹50, நிலக்கோட்டையில் ₹100, சேலத்தில் ₹30 வரையிலும் படியொன்றுக்கு விலை தெரிந்துள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் காளான் மற்றும் முருங்கையிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி வருகிற 14 மற்றும் 15 ஆகிய 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அறுவடை பின்சார தொழில்நுட்ப மையம் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும். இதில் முருங்கையிலிருந்து முருங்கை பொடி, பருப்பு பொடி, சாம்பார் பொடி, பிஸ்கட், அடைமிக்ஸ், ஊறுகாய், நூடுல்ஸ் ஆகியவையும், காளானிலிருந்து காளான் பொடி, சூப் மிக்ஸ், பிஸ்கட், ஊறுகாய், பிழிதல் தொழில்நுட்பம் ஆகிய பொருட்களை தயாரிப்பதற்கு பயிற்சி வழங்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. ஆர்வமுள்ளவர்கள் பயிற்சியின் முதல் நாளன்று பயிற்சி கட்டணத்தை செலுத்த வேண்டும். வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31°C முதல் 32°C ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C முதல் 23°C ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80% ஆகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-70%ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது.

சராசரியாக காற்று மணிக்கு 10-16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். லேசான மழையை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நடவினை தொடரலாம். லேசான மழையை பயன்படுத்தி ஆகஸ்ட் மாதத்தில் நெற்பயிர் செய்ய இருக்கும் இடத்தில் பசுந்தாள் உரப்பயிர்களான சணப்பு மற்றும் தக்கை பூண்டை விதைத்து 45 நாட்கள் கழித்து மடக்கிவிடலாம். நிலவும் அதிக காற்று நீரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவவும். உழவர்களுக்கான அறிவிப்பில் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் டெய்லி அப்டேட்ஸ் ஆன் ஃபிஃபா வேர்ல்ட் கப் ஃபுட்பால் 2026 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

சென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, அண்மையில் திருச்சி தனியார் கல்லூரியில் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் சார்பாக தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு

0: ஆற்காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இதில் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள் தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து கூறிய விளக்கத்தில் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை கேட்கலாம்.
1: கிட்டத்தட்ட 35 வருடமாக பல்கலைக்கழகத்திலே விவசாயிகளோடு தொடர்புடைய பல பணிகளை செய்திருக்கிறேன். இந்த உலகுக்கு உணவளிக்கும் இந்த விவசாயிகளுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உணவுக்காடு வளர்ப்பு, இப்போ வெளிச்சம் நமக்கு எளிதாக கிடைக்கிறதுனால நமக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போச்சு, லைட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிராபிக்கல் கண்ட்ரீஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சம் வந்து ஒழுங்காக பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது உண்மை. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிங்கன்னா, இப்போ நம்ம ஒழுங்காக லைட்டை யூஸ் பண்ணல. இப்போ சப்போஸ் நம்ம இன்டர் கிராப் போயிட்டோம்னா மூடாக்கு வந்துடும், அப்போ தண்ணீரோட தேவையை குறைஞ்சிரும், ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் ஆயிரும், நுண்ணீர்கள் வந்துடும் அதில், பட் பயோடைவர்சிட்டி நிறையா கிராப் கொண்டு வந்துடும், வேர் சுற்றுப்பகுதி ஒரு மாதிரி என்ரிச் ஆயிரும். இப்போது ஒரு இடத்துக்கு போனால் எல்லாமே கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்கும், ஒரு இடத்துக்கு போனால் கிடைக்காது பல இடங்களில் போகணும் அப்படிங்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வனங்களை ஏற்படுத்தி விட்டீர்களானால் தாவரங்களுக்கு தேவையான அனைத்து உயிர் சத்துக்களும் அனைத்து நுண்ணுயிர்களும் அதற்கு வேண்டிய எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சிடும், அது தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ தென்னை மரம் இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸ்லாம் யூஸ் ஆகவே இல்லை, சும்மா தான் இருக்குது. இப்போ இந்த பகுதியை, இந்த வெளிச்சம் கிடைக்கக்கூடிய பகுதியை யாராவது பயன்படுத்தணும் நினச்சிங்கன்னா உள்ளுக்கு எளிதாக ஊடு பெயர் கொண்டு போகலாம். இப்போ வெளிச்சத்தில் ஓப்பன் ஏரியாவில் கிட்டத்தட்ட 1000 லக்ஸ் இருக்கு, 1000 லக்ஸ் இருக்கு. இதே நடுப்பகுதியில் 60-80 லக்ஸ் இருக்கு, மரத்தை ஒட்டி 20-50. இவை அனைத்தும் பயன்படுத்தாமல் போய்விடுகிறது, ஒரு மரம் அதைகளெல்லாம் பயன்படுத்துறதே இல்லை. அப்போ தேவைக்கு அதிகமான அந்த லக்ஸை பயன்படுத்துவதற்கு உள்ளுக்கு ஒரு வனமாக இல்லைன்னா ஊடுபயிராக பல மரங்கள் செடிகள்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதில் 20-50 லக்ஸ் லைட்டு கிடைக்குது, ஆனால் வேஸ்டாக போகுது. இதில் 60-80 லக்ஸ் கிடைக்குது, வேஸ்டாக போகுது. இப்போ இதுக்கு உள்ளுக்கு ஏதாவது ஒரு பயிர் போட்டிங்கன்னா அந்த சூரிய ஒளியை உணவாக செடிகள் மாற்றிக்கொள்ளும். இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அப்படி எடுக்கிற போது ஆக்சிஜன் வெளியாகும், நம்ம வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜன் கிடைச்சிப்போம். அப்போது போதுமான எண்ணிக்கையில் ஒரு ஏக்கரில் மரம் இல்லை என்றால் நம்ம நிலத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணல, நம்ம சுகாதாரத்துக்கும் நம்ம எந்த விதமான உதவி செய்யாமல் போயிடுவோம். இப்போ இந்த மாதிரி ரெண்டு வேர் இருக்குது, இதுக்கு இடையில் எவ்வளோ இடைவெளி இருக்குது, இது எவ்வளோ யூஸ் பண்ணுதுன்னு பாருங்களேன், அந்த வேர் யூஸ் பண்ணக்கூடிய பகுதி ரொம்ப கம்மி. அப்போ பயன்படுத்தப்படாத இடங்களில் வேறு செடிகளை வைத்து வளர்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒவ்வொரு வேரோட, ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஒரு வேறு, நட்மக்கோட வேறு, அவக்கையோட வேறு, ஜாக் ஃப்ரூட்டோட வேறு, இதுகளெல்லாம் அந்த மாதிரி வேறு வேறு விதமாக இருக்கின்றன. இவைகள் அனைத்தும் ஒரு ஒரு லேயரை யூஸ் பண்ணும். ரைசோஸ்பியர்வாங்க, மரத்தோட அடிப்பகுதி மண் பகுதியை ரைசோஸ்பியர்வாங்க. இந்த ரைசோஸ்பியரை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயிரும் ஒரு ஒரு நிலையில யூஸ் பண்ணிட்டு இருக்குது. பயன்படுத்தப்படாத ரைசோஸ்பியர் நிறையா இருக்குது, அப்படி பயன்படுத்தணும்னா வனமாக இருந்தால் மட்டுமே முழு மண்ணும் பயன்படுத்தப்படும், இல்லைன்னா பயன்படுத்தப்பட முடியாது. இல்லை ஒரே ஒரு தகவல் மட்டும், இது விஞ்ஞானபூர்வமான தகவல் இருந்தாலும் சொல்ல வேண்டியிருக்கு, ஒரு வேர் வளர்ந்து வெளிவரும் போது அதோட நுனி ரூட் கேப் அப்படிங்கிற ஒரு தொப்பி மாறி இருக்கும். இந்த ரூட் கேப் வழியாகத்தான் ரூட் எக்ஸுடேட் அப்படிங்கிறது வெளிவருது. ரூட் எக்ஸுடேட் வந்து என்ன அப்படின்னா, இந்த நுண்கிருமிகளுக்கு வேண்டிய எல்லா உணவு சத்துக்களையும் கொடுக்குது. அப்போ ரூட் கேப் ஒழுங்கா வேலை செஞ்சது, ரூட் வேலை செஞ்சதுன்னா எல்லா கிருமிகளும், அதாவது நன்மை செய்யக்கூடிய கிருமிகள் அந்த மரத்தை நோக்கி வரும். இதை கொடுத்துட்டு இந்த செடிக்கு வேண்டிய உரங்களை அப்படி கடத்தி கொண்டு வருவதற்கு அந்த நுண்கிருமிகள் உதவுகிறது. எங்கே ஒரு மண் ஹியூமஸ் அப்படிங்கக்கூடிய கரிமத்தோடு இருக்கிறதோ, சரியான அளவில் நீரும் காற்றும் கிடைக்கிறதோ, நுண்ணீர்கள் நிறைய வேலை செய்கிறதோ, ஒரு மண்புழு போயிட்டு வருதோ, அந்த மண்ணுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் சார், விட்டுட்டா போதும். அந்த ஹியூமஸ் அப்படிங்கிறது வேர்கள் மக்கி அதுக்கே கிடைக்குது. சார் ஒரு தகவல் சொன்ன, நான் அசந்து போயிட்டேன். ஒரு வருட ஆப்பிள் மரத்தில் 17,000 கோடி ரூட் ஹேர்ஸ் அப்படிங்கக்கூடிய துகள்கள், வேர் துகள்கள் இருக்குங்கிறான். ஆமாம், 17,000 கோடி

வேர் துகள்கள். இந்த துகள்கள் எல்லாமே ஒரு வாரத்துக்குள்ள மக்கிடுது, மக்கி உரமா போயிருது. நாம என்ன சார் செய்ய வேண்டியிருக்கு? ஒன்றும் செய்ய வேண்டாம், பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். அது என்ன சொல்றான், இந்த துகள்கள் இந்த ரூட் ஹேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மரத்தில் ஒரு மைல் நீளத்துக்கு இருக்குங்கிறார் சார். ஒட்ட வருஷம்னா, அதாவது அறியப்படாத தொழில்நுட்பங்கள் பயங்கரமாக இருக்கு. நீங்கள் மண்ணுக்குள்ளே போய் அந்த ரிசோர்ஸ் பேர் அப்படிங்கிறது, அது என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய போர்க்களம். தன்னைத்தானே செடிகள் சரி செய்து கொள்வதற்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கக்கூடியது உள்ளது. அதுக்குள்ளே தயவுசெய்து உரத்தை, ரசாயன உரத்தை போட்டு அதை கொள்றாத அப்படின்னா, உள்ளுக்கு ஒரு மரத்திற்கு வேண்டிய எல்லா கட்டமைப்புகளும் இருக்கின்றன. மனிதன் தன் ஆசையினால் ரசாயன உரத்தை கொண்டு போட்டானா அது செத்து போயிரு வேலை என்ன பேர். நாம் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று, இயற்கையோடு இயர்ந்து அதை அதான் இருக்கிவிட்டுட்டோம்னாவே அது நமக்கு நல்ல மகசூல் கொடுக்கும் என்பது எந்த சந்தேகம் கிடையாது. இதில் ஒன்றா ஒன்றுன்னா, இந்த இதிலிருந்து வரக்கூடிய ரூட் எக்ஸிடேட் அப்படிங்கிறது ஒரு மியூசிலேஜ், ஒரு மாதிரி மெழுகு மாதிரி இருக்கும். அது தண்ணீரை பிடித்துக்கொள்ளும், கிருமிகளை இழுத்துக்கொள்ளும், அந்த கிருமிகளுக்கு உணவு கொடுத்து அதை வெளியே அனுப்பி, எனக்கு ஜிங்க் வேணும்னா ஜிங்கை கொண்டு வந்து கொடுக்குறோம். ஸோ அதனோட அமைப்பு, நான் ரூட்ஸ் டிமிஸ்டிஃபைடுன்னு ராபர்ட்னு ஒரு புக் இருக்கு, எக்ஸலண்ட் புக் சார், எக்ஸலண்ட் புக்கு. அந்த புக்கு நீங்கள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக படியுங்கள். அதாவது மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய அத்தனை விஞ்ஞானத்தையும் புரட்டி போட்டான் ராபர்ட் அப்படின்ட்டு.

0: தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: இயற்கையாக மரங்கள் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்கு 1008 வழி இருக்குது. இது இந்த மரத்துக்குள்ள 5 பிளான்ட் வச்சுக்கிறதுனா இப்படி ஒரு பிளான், 5 பிளான்ட்னா என்னென்ன மாதிரி பிளான்ட் வைக்கிறது, நெக்ஸ்ட் இதெல்லாம் காம்பினேஷன் என்னென்ன கிராப், இப்போ 11 பிளான்ட் வச்சுக்கலாம்னா இப்படி இத்தனை பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம், நட்மெக்கு அவக்கேடோ கிளீரிசிடியா இந்த மாதிரி மகாகனி இதெல்லாம் கொண்டு வரலாம், 12 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி 12 பாயிண்ட்ஸ், அதில் என்னென்ன பயிர்கள்லாம் வைக்கலாம், ஒரே பயிரா 2 பயிரா 3 பயிரா நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இதில் 21 பாயிண்ட், 21 பாயிண்ட் தான் என்னென்ன கிராப் வைக்கலாம், 21 பாயிண்ட்ல என்ன, இப்போ சப்போஸ் கொஞ்சோண்டு உங்கள் எலிவேட்டட் பிளேஸ்னால் காஃபி கூட கொண்டு வரலாம், கொஞ்சம் ஒரு 1000 அடி உயரம் இருந்துச்சுன்னா காஃபி வரலாம், காஃபியை கல்டிவேட் பண்ணலாம், பிளைன்ஸில் காஃபி ரொம்ப நல்லா வராது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இதுதான் தென்னையில் ஒரு உணவு காடு. இதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். இதில் வாழை இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி தொண்டாமுத்தூரில் வாழையும் இலை வாழையும் சாகுபடி பண்ணுறாரு, 5 லட்சம் ரூபா லாபம் கிடைக்கும். இலைவாழையில் நல்ல காசு, வெறும் இலைவாழை மட்டும் இப்படி என்ன ஒன்றே ஒன்று, ஒரு 4 ஏக்கருக்கு குறையாமல் வச்சிருக்குன்னு இலை வெட்டுறதுக்கு ஒரு ஆள் ரெகுலராக வர வேண்டியிருக்கும். சூப்பர் கிராப். இந்த வாழை அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் நமக்கு கிளீரிசிட்டியா இல்லை முருங்கை அந்த மாதிரி எதை வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சார், பகலில் வேலை செய்யக்கூடிய தென்னை மரம் இரவில் தண்ணீரை கொண்டு வந்து மேலே விட்டுரும், மேலே விட்ட தண்ணீரை பக்கத்தில் இருக்கக்கூடிய

எல்லா செடிகளும் தனக்கு எடுத்துக்கொள்ளும். மனிதன் மட்டும்தான் பிறருக்கு கொடுப்பதற்கு யோசிப்பான், தாவரங்கள் யோசிப்பதே இல்லை. அவை தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடியவை. எல்லா மரங்களும் தண்ணீரை மேலே எடுத்துக்கொண்டு வந்துட்டு அது பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே நீ சாப்பிட்டுக்கோ அப்படிங்கணும். ஒரே ஒரு தகவல் மட்டும், உங்களுக்கு எது விற்க முடியுமோ அதை போடுறது நல்லது. விற்க முடியாத போட்டுட்டு, சார் விற்க முடியல எனக்கு, நான் 2 டன் இதை பப்பாளியை போட்டேன் எனக்கு வந்துருச்சு விற்க முடியல, அது மட்டும் யோசிச்சு பாருங்க. யூ ஹாவ் டு கம் ஃப்ரம் மார்க்கெட் ராதர் தென் ஃப்ரம் த ஃபார்ம். இந்த தோட்டத்துக்குள்ளே நடக்கும்போது மெத்தைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். ஒரு 10 இன்ச் குஷன் போட்ட பெட்டுக்குள்ளே போனால் நடந்தோம்னா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். இதே மாதிரி வீடுகளுக்கும் பண்ணிக்கலாம். விவசாயிகளே, வீட்டில் இருக்கிறவங்களே, இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று கருவேப்பிலை. நம்ம சாப்பிட்ற கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய நஞ்சு மாதிரி வேறு எங்கேயுமே இல்லை. தொடர்ந்து மருந்தடிக்கப்படக்கூடிய பயிர்களில் கருவேப்பிலை நம்பர் 1. இந்தியாவிலேருந்து போயிடுறது ரிட்டர்ன் ஆயிடுச்சு, எங்கே போனாலும் கருவேப்பிலை மட்டும் நம்ம ஊர்லேருந்து எடுக்க மாட்டான், ஏன்னா கருவேப்பிலை விட்டு விளச்சி தள்ளிடுவோம். இந்த 3 பயிர்களும் ஒரு வீட்டில் இருக்க வேண்டியது. எங்கள் வீட்டில் இருக்கு கருவேப்பிலை இருக்கு, ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுறோம், அது தினம் யூஸ் பண்ணுறதுனால நஞ்சு இருக்கக்கூடாது, பூச்சி மருந்து அடிக்காமல் கருவேப்பிலை வெளியிருந்து வரதே இல்லை. பப்பாளி மரம் சிறந்த உணவு, அதாவது 27 நோயை தீர்ப்பதற்கு ஒரே பழம் பப்பாளி பழம். முருங்கை மிரக்கல் பிளான்ட், அதில் இல்லாத சத்தே கிடையாது சார். 123 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, எந்த நோய்க்குமே அதில் ஒரு மருந்து இருக்குது சார். நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு சூப் குடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், எல்லா நோயிலிருந்து விடவிடலாம் முருங்கை. இதை தவிர பிறண்டை, எலுமிச்சை, நெல், தூதுவளை, லட்சக்கொட்டைக்கீரை, நனகிளி, இது அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த காய்கறிகள் இதெல்லாம் போட்டு ஒரு விவசாயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு வீட்டு காய்கறி தோட்டம் ஒரு காடாக நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும், உங்கள் வீட்டுக்கு வேண்டிய எல்லாமே கிடைக்கும். ஒரு 5 சென்ட் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், 3 ஃபேமிலிக்கு வேண்டிய காய்கறிகள் அங்கேயே எடுத்துடலாம். ஒரே ஒரு தகவலோடு முடிச்சுக்கிறேன், வருடா வருடம் இந்திய அரசு இவ்வளவு கெமிக்கல் இங்கிறது வாங்குது, பூச்சி மருந்துகள் 43584 இப்படியே வாங்கிட்டே இருக்கு. கடைசி வருஷத்தில் வாங்கினது வந்து 52,466 டன். இந்த 52,468 டன் டிவைடட் பை 147 கோடி, 146 கோடி போட்டோம்னா ஒரு வருடம் நாம் எல்லாம் 36 கிராம் பூச்சி மருந்து தின்றோம். எவ்வளவுங்கிறோம், 1000க்கு மேலே பூச்சி மருந்துகள் இருக்கின்றன. பூச்சி மருந்து கெமிக்கல் எல்லாமே சேர்ந்து அப்ரூவ்டு கெமிக்கல்ஸ். இதையெல்லாம் மாற்றியமைப்பது உங்கள் கையில். கடைசியில் ஒன்று சொல்கிறேன், சாகும்போது ஒன்றுமில்லாமல் சாக் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, டை எம்டி அப்படின்னு சொல்கிறார் சார். டை எம்டி அப்படின்னா என்ன, என்னிடம் இருப்பது எல்லாம் இந்த மக்களுக்கு கொடுத்து விட்டு நான் சாக வேண்டும். அப்படி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான இந்த அறிவுகளை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்துவது உங்கள் கையில் இருக்கிறது என்று கூறி இந்த உபந்துன்னு ஒன்று சொல்கிறார் சார். இது ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள், ஒரு ஃபாரினர் போய் இந்த குழந்தைகள்கிட்ட, இந்தா அங்கே தெரிகிறது அந்த மரத்தில் 1 கிலோ சாக்லேட் நான் கட்டி விட்டுருக்கேன், நீங்கள்லாம் ஓடி போய் எடுத்துக்கோங்க அப்படின்னோடனேவும் அந்த குழந்தைகள் சொல்லித்தான், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் ஒன்றாக சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த சாக்லேட் எடுத்து பரிமாறிக்கொண்டன என்று நமக்கு இந்த எண்ணம் வரும். நான் மட்டும் நல்லா இருக்க வேண்டும், இந்த சமுதாயம் நல்லா இருக்க வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், இந்த சமுதாயம் நல்லாக இருக்க வேண்டும் என்றால் நீங்களெல்லாம் ஒன்று ஒத்துழைக்க வேண்டும். வலுவானவர்கள் அடுத்தடுத்து கொண்டு போகணும், வசதி இல்லாதவர்களால் செல்ல முடியாது. இங்கே எனக்கு நல்லா தெரியும், இங்கே நிறைய பேர் வலுவானவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் முன்னெடுத்து இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், டைஎம்டி என்றது போல் செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம்.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்து தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டும் இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போகிறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்லை, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊரில் வர்றதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பற்றி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்கள் வேற எங்கு தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்போ மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. ப்ளீஸ் லிசன் FM 103.
1: நேயர்கள், இதுவரை தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள் வழங்கிய விளக்கம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை இரவு 7:30க்கு நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஏ பாலசுப்ரமணியம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்கு என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில், பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும், வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தாவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடி படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று

0: 569. The Nifty also climbed 244 points to settle at 24,207. In the FIFA World Cup, France stormed into the semi-finals after defeating Morocco 2-0 in the first quarter-final in Boston, USA. In the second quarter-final tonight, Spain will face Belgium. In women's cricket, India were 200 for the loss of 4 wickets in their first innings against England in one-off test match at the iconic Lord's Cricket Ground when reports last came in. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 8:10 நிமிடம். தொடர்வது இதம் ரிதம்.
2: அழகிய உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திற்காக இளையராஜாவுடை செயல வாணி ஜெயராம் பாடியது பாடல் ஆசிரியர் வாலி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திற்காக இளையராஜாவுடை செயல கமலஹாசன் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வாலி.

நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இன்றிரவு 9:15 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக நிகழ்ச்சி. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் வி. குமார்.

இதமிருதம் நிகழ்ச்சியில கேட்ட பாடல் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படத்திற்காக இளையராஜாவோட இசையில கே ஜே ஏசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் ரயில் பயணங்களில் திரைப்படத்திற்காக டி ராஜேந்திரன் எழுதி இசையமைத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாளை பகல் 12 மணிக்கு வசந்த் எல்லும் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இன்னைக்கு இது நிகழ்ச்சி கேட்க மிஸ் பண்ணாதீங்க.

0: என்னை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததா?

இமயிலே காட்டருமே மேக்கையிலே பாட்டெடுத்து பாடி புட்டு ஓட்டமிட்ட சின்ன பொண்ணு

0: இரண்டு அற்புதமான பாட்டு கேட்டும் கிழக்கே போகும் ரயில் மற்றும் 16 வயது நிலை திரைப்படத்திற்காக இந்த இரண்டு பாடல்களுக்கும் இசை இளையராஜா, மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418877411.
0: நேர்களே, நாளை மதியம் 2:30 ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்கசாமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்க மறக்காதீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இதம் ரிதம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். 8:44

0: காமக்கோழி கோபமா.
1: பொன்ன ஊருக்கு புதுசு திரைப்படத்துல இருந்து நம்ம பாடல் கேட்டோம். இளையராஜா இசையமைத்து எஸ் பி சைலஜாவுடன் இணைந்து பாடின பாடல் பாடலாசிரியர் பஞ்சரணாச்சலம்.

கேட்ட பாட்டு டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்தது. உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகவும் கேட்க மறவாதீர்கள். நேரும் இரவு 8:53. இனிமையான பாடல்களோடு இந்த இரவு பொழுது நகர்த்திட்டு இருக்கோம். இதம் ரிதம் நிகழ்ச்சியில நிறைவான பாடல் உல்லாச பறவைகள் திரைப்படத்திற்காக இளையராஜாவுடைய இசையில எஸ் ஜானகி பாடியது. பாடல் ஆசிரியர் பஞ்சு அருணாச்சலம்.

0: சிலர் சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
2: சனிக்கிழமை
0: தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
3: நேர்களே, இன்று இரவு 9:15 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் வி குமார். நாளை இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம் பகுதியில் உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஏ பாலசுப்ரமணியம் அவர்களுடன் நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம் இனிமையான பாடல்களோடு. இது இதம் ரிதம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து. நன்றி நேர்களே.
4: Evening, this is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the news at 9.

0: நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் எல்நினோ தாக்கம் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்த வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். இந்த எல்நினோ தாக்கத்தை கணக்கிடுறதுல பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் என்ன சார்?
1: நிலப்பகுதியில் வந்து அப்சர்வேட்டரி இருக்கு, எங்களுடைய மெட்டலாஜிக்கல் அப்சர்வேட்டரி, வெப்பநிலை மெசர் பண்ணுவோம். ஆனால் கடலில் போய் நாங்கள் மேனுவலாக மெசர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து சேட்டலைட்டை தான் நம்பியிருக்கோம். சேட்டலைட் வந்து ரிமோட் சென்சிங் சேட்டலைட், ஐஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், இதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த சேட்டலைட் சென்சர்ஸ் அது மூலியமாக வெப்பநிலையை வந்து எடுப்போம். அது போக வந்து அந்த இடங்களில் வந்து மிதக்கும் ஃப்ளோட்டிங் அப்சர்வேட்டரி இருக்கு. ஆய்வு கப்பல்கள் அங்கே வந்து பசிபிக் பெருங்கடலுடைய மத்திய பகுதியில் அனுப்பி அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சரை வந்து மெசர் பண்ணுவோம். அந்த டெம்பரேச்சரை மெசர் பண்ணி அதனுடைய அடிப்படையில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது போக வந்து இன்னொன்று, காற்றினுடைய அழுத்தத்தையும் நாங்கள் வந்து கணக்கிடுவோம். அது ரெண்டு பகுதி, இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பகுதி, அதாவது அது வந்து நார்த்து பசிபிக் ஓஷன் சைடில் இருக்குது, டார்வின் ஒரு இடம், இன்னொன்று வந்து தஹிதி அப்படி ஒரு இடம் இருக்குது, அது வந்து ஈஸ்ட் பசிபிக்கில் இருக்குது. அந்த ரெண்டு பகுதியினுடைய காற்றழுத்த வேறுபாடு அதையும் நாங்கள் கணக்கிடுவோம். ஈஸ்ட் பகுதி வந்து பொதுவாக வந்து கூலாக இருக்கிறதுனால வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வெஸ்ட் பகுதி வந்து வார்மாக இருக்கும், வார்மாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டுக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ், நார்மல் கண்டிஷனில் வந்து ஈஸ்டில் உள்ள ப்ரெஷர் மைனஸ் வெஸ்ட் ப்ரெஷர் மெசர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வரும். ஏன்னா இது வந்து அதிக ப்ரெஷர், இங்கே கம்மியான ப்ரெஷர். ஸோ ஈஸ்ட் மைனஸ் வெஸ்ட்டு நார்மல் பாசிட்டிவ் வந்துட்டுருக்கும். அந்த எல்நினோ பீரியடில் வந்து இது வந்து ஆக்சுவலாக வார்ம் ஆகிறதுனால ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், இது வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து 21 எக்டா பாஸ்கல் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணி தான் நாங்கள் வந்து இதை வந்து இப்போ எல்நினோ அப்படின்னு சொல்லுவோம். இது கரண்ட். ஃபியூச்சர் வந்து ஆக்சுவலாக இந்த டேட்டாவெல்லாம் மாடல், நியூமெரிக்கல் கிளைமேட் மாடல் சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பியர், இப்போ நாங்கள் வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுக்க இல்லையா, வெதர் ஃபோர்காஸ்ட்டு கிளைமேட் ஃபோர்காஸ்ட்லாம் கொடுக்கும். இது வந்து எப்படின்னா இந்த அட்மாஸ்பியரவே சிமுலேட் பண்ணும். அட்மாஸ்பியர் உள்ள சேஞ்சஸை வந்து இப்போ கண்டிஷன் இப்படி இருக்குன்னா நாளைக்கு என்ன நடக்கும்,
2: ஃபியூச்சர்
1: எப்படி இருக்குது, ஃபியூச்சர் நெக்ஸ்ட் இயர் ப்ரிடிக்ஷன். டைனாமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அந்த ஈக்குவேஷனை ஃபீட் பண்ணி ஒரு பேராமீட்டர் இருக்கும். இப்போ அட்மாஸ்பியரில் வந்து காற்று இருக்குது, காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும், காற்றில் உள்ள ஈரப்பதம் எப்படி ஆகும் நாளைக்கு, அப்போ காற்றினுடைய ப்ரெஷர் நாளைக்கு எப்படி மாறும், இதெல்லாம் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் மூலியமாக நாங்கள் வந்து சிமுலேட் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அதனுடைய ஃப்யூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்கு வந்து இது அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வேஷன் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கும், இப்போ எப்படி இருக்குது, இப்போ எல்நினோ இருக்குது, நெக்ஸ்ட் மந்த், டூ மந்த், த்ரீ மந்த், ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் இது எல்நினோ இருக்குமா, இல்லை வந்து நியூட்ரல் கண்டிஷன் போகுமா, இல்லை ஃபர்தர் வந்து எல்நினோ வந்து வெரி ஸ்ட்ராங் எல்நினோ மாறுமான்னு கிளைமேட் டைனாமிக்கல் மாடல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் மாடல் வச்சுருக்கோம், மான்சூன் மிஷன் கிளைமேட் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் இருக்குது, அதை நாங்கள் அதை ரன் பண்ணுவோம். வேர்ல்டு ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு காமன் தான், டேட்டா கிடச்சிட்ருக்கோம், நாங்கள் இங்கேயிருந்து சிமுலேட் பண்ணிகிட்ருக்கோம். அது போக வந்து அந்த அப்சர்வேஷன் பார்ட்டு வந்து ஆக்சுவலி யூஎஸில் வந்து என்டபிள்யூஎஸ் நேஷனல் ரிசர்வ் சர்வீஸ்ன்னு இருக்குது, அவங்களுடைய சென்டர் கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது, அவங்க தான் இந்த இதை மானிட்டர் பண்ணிட்டு மூவிங் கப்பலை அனுப்பி அவங்களுடைய அப்சர்வேஷன் எடுக்குது. சேட்டலைட்டை வச்சு அந்த அப்சர்வேஷன் எடுக்குது, எல்லாமே அவங்க டேட்டாவை அப்சர்வேஷன் டேட்டா கொடுப்பாங்க. அவங்க ஒன்ஸ் அப்சர்வேஷன் டேட்டா வந்துச்சுன்னா அந்த சிமுலேஷன் வந்து எல்லாரும் பண்ணலாம், எல்லா நாடும் பண்ணிட்டுருக்கோம். அப்சர்வேஷனல் ஆஸ்பெக்ட் வந்து அந்த சிபிசி கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர் யூஎஸில் இருக்குது, என்டபிள்யூஎஸ் நேஷனல் ரிசர்வ் சர்வீஸ் அவங்க பண்ணுவாங்க. இன்னும் ஒன்று வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பியூரோ ஆஃப் மெட்ரோலஜின்னு இருக்குது, அதுவும் எங்களுக்கு மாதிரி மெட் டிபார்ட்மெண்ட், ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுடைய மெட் டிபார்ட்மெண்ட் பியூரோ ஆஃப் மெட்ரோலஜி, அவங்களும் இந்த வேலை பண்ணிகிட்ருக்காங்க. பசிபிக் பெருங்கடலுடைய வெப்பநிலையை கணிக்கிறதுல ப்ரிடிக்ஷனில் வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்துருக்கு. ஏன்னா வந்து இப்போது ஆக்சுவலாக இப்போ ப்ரிடிக்ஷன் மாடல்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடல் இருக்கும், ஒரு மாடல் ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துட்ருக்கோம், ஃபைனலாக வந்து அதனுடைய ஆவரேஜை எடுத்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாடல் சொல்லும் இன்றைக்கி வந்து இயல்பிலிருந்து 1 டிகிரி சென்டிகிரேட்டுன்னு சொல்லுவாங்க, அடுத்து 2 மாதத்தில் வந்து வெப்பநிலை வந்து 1 டிகிரியாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவோம் ஒரு மாடல். இன்னொரு மாடல் வந்து 2 டிகிரி கொடுக்கும், இன்னொரு மாடல் வந்து 0.5 கொடுக்கும், பண்ணுவோம்.
2: அதாவது நாங்க வந்து கேக்குற அந்த வெதர் ரிப்போர்ட் அப்படின்றது கடினமான வேலைகளுக்கு பிறகு அந்த ரிப்போர்ட் வந்து தயாராகி வருதுன்றது இப்ப நீங்க சொன்னதுல இருந்து புரியுது. ஏற்படுத்துறீங்க, இப்ப நீங்க வந்து சொன்னீங்க இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொன்னீங்க, எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து வானிலையை முன்கூட்டியே கணிக்கிறதுல உதவிக்கிறமா இருக்கு சார்? ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல நிறைய முன்னேற்றம் இல்லையா, வானிலை ஆய்வு மையத்துக்கு நிறைய ரேடாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வாங்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கு சார்?
1: டெக்னாலஜியா இல்லை
2: டெக்னாலஜி
1: ஆக்சுவலாக இப்போ என்னென்னா, இப்போ டெக்னாலஜியை பார்க்கும்போது நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண போஸ்லாம் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்னுடைய அந்த பவர், நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணதுக்கு வந்து கம்ப்யூட்டர் தேவை, அந்த கம்ப்யூட்டருடைய பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு சிமுலேஷனுக்கு வந்து ஒரு நியூமெரிக்கல் மாடலை ரன் பண்ணுன்னா 24 ஹவர் ஃபோர்காஸ்டே

0: வந்து ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஈவினிங்கில் கிடைக்கும். நீ மார்னிங் சப்மிட் பண்ணுவோம் மாடலு, ஒரு 8:00 மாடல் சப்மிட் பண்ணிங்கன்னா அட்மாஸ்பியர் ஃபுல்லாக சிமுலேட் பண்ணி 24 hour பிடிக்ஸ் நாளைக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்காஸ்டே வந்து ஈவினிங்கில் தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு மார்னிங்லேயே ஃபோர்காஸ்ட் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி இருந்தது, கம்ப்யூட்டிங் பவர் வந்து முன்னாலெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது. இன்னொன்று வந்து அந்த அட்மாஸ்பியரிக் அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து முன்னால் அந்தளவுக்கு இல்லை. அட்மாஸ்பியரிக் ப்ராசஸ் கம்ப்யூட்டேஷன் இந்த அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா, ஏன்னா முன்னாலெல்லாம் வெதர் ப்ரிடிக்ஷன் மாடல்னா துல்லியத்தன்மை, துல்லியத்தன்மைனா முன்னால் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணும்போது இப்போ இந்தியாவை நம்ம வந்து அப்படியே ஈக்குவலாக டிவைட் பண்ணுவோம். இப்போ நம்ம டைல்ஸ் போடுறது இல்லையா, இப்போ டைல்ஸ் வந்து 1 meter டைல்ஸ் இருக்குது, 10 centimeter டைல்ஸ் போடலாம், 5 meter by 5 meter போடலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக நம்ம இந்தியாவை டிவைட் பண்ணுவோம், ஒரு ஈக்குவலாக டிவைட் பண்ணி அதில் வந்து கம்ப்யூட்டேஷன் நடந்துகிட்ருக்கோம். ஸோ முன்னால் வந்து இந்த கம்ப்யூட்டேஷன் வந்து கம்ப்யூட்டிங் பவர் கம்மியாக இருந்ததுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவை வந்து நம்ம வந்து 500 kilometer by 500 kilometer பிரிப்பாங்க. இந்தியாவுக்கு மேலே பாயிண்ட்ஸ் ஒரு 2-3 points தான் கிடைக்கும். மீன் பிடிக்கும்போது பெரிய வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ பெரிய வலையில் மீன் பிடிச்சா சின்ன மீன்லாம் வந்து உரிய போயிடும். ஸோ அதே மாதிரி தான் முன்னால் வந்து நாங்கள் வந்து 500 kilometer by 500 kilometer வந்து இந்த நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணிட்டு இருந்தோம். வேர்ல்டு ஃபுல்லாக தான் இருந்து நடக்கும். ஒரு சில ப்ராசஸ் மட்டும் கேப்சர் ஆகும். இப்போ பெரிய சைக்ளோன் ஃபார்மாக இருக்கு, சைக்ளோனுடைய ரேடியஸ் வந்து 1000 kilometer ஒரு 1500 kilometer ரேடியஸில் இருக்கும். ஸோ சைக்ளோன்லாம் கேப்சர் ஆகும், இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம் அது எல்லாம் கேப்சர் ஆகும். இது மாதிரி இந்த பெரிய சினாப்டிக் ஸ்கேல் வெதர் சிஸ்டமில் அதில் கேப்சர் ஆகும். அந்த மாடலில் சின்ன சின்ன இப்போ தண்டர் ஸ்டார்ம் கேப்சர் ஆகிறது உள்ள ஃபில்டர் ஆகி போயிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பெரிய கிரிட் போட்டிருக்கோம், ஏன்னா அப்போ நம்ம கம்ப்யூட்டிங் பவர் இல்லை. ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டிங் பவர் அதிகமானதுனால இப்போ எல்லாமே நம்ம 1 kilometer by 1 kilometer கிரீட் சைஸில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எதுவுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது, எதுவும் மிஸ் ஆகாது, ஃபுல் எல்லா சிஸ்டமும் கேப்சர் ஆகிட்டு இருக்கும். இன்னொன்று டேட்டாவும் அதிகமாகுது, ஏன்னா முன்னால் எங்களுக்கு வந்து டேட்டா சோர்ஸ் கம்மி, சேட்டலைட்டு ரேடார் இதெல்லாம் இது அதிகமாக இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் அதிகமாக இருக்குது, கம்ப்யூட்டிங் பவர் அதிகமாக இருக்குது. இப்போலாம் வந்து பெட்டாப்ளாப்ஸில் கம்ப்யூட்டிங் பவர் இருந்துகிட்ருக்கு, ஒரு செகண்டுக்கு வந்து 10^15 அதை விட அதிகம், அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து இப்போ பெட்டாப்ளாப்புக்கு அதுக்கு மேலேயும் போகுது கம்ப்யூட்டிங் பவர். அவ்வளவு கால்குலேஷன் ஒரு செகண்ட்ல பண்ணும்.
1: அதனாலதான் இப்ப வந்து ஹவர்லி ரிப்போர்ட்ல கூட ஒரு சில சமயத்துல வந்து நாங்க வந்து பாக்குறோம் சார், இந்த புயல்கள் வரக்கூடிய காலங்கள்ல வந்து நிறைய ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்குறீங்க, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனாலதான் இவ்வளவு வந்து நமக்கு கொடுக்க முடியுதா?
0: ஆமா, வந்து இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அவர் ரிப்போர்ட் கொடுக்கணும், உங்களுக்கு அதை விட கம்மியான சமயத்துல வந்து அப்சர்வேஷன் கிடைச்சிருக்கணும். ஒன்னு வந்து மேனுவல் அப்சர்வேஷன், அது வந்து லிமிட்டட் தான். இப்போ நீங்க கடல்ல வந்து ஒரு புயலை வந்து மானிட்டர் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடாருடைய அப்சர்வேஷன் எவ்ரி 10 minutes கிடைக்கும், சேட்டலைட்டுடைய அப்சர்வேஷன் 20-30 minutes அந்த இன்டர்வெல்ல கிடைச்சிட்டு இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். இதெல்லாம் டெக்னாலஜி வளருது. இப்போ இஸ்ரோ வந்து ஆக்சுவலாக அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இதை விட கம்மியான டயத்துக்கு வந்து சேட்டலைட் இமேஜை ப்ராசஸ் பண்ண மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ ரேடார் 10 minutes கொடுத்துக்க மாதிரி அவங்களும் நாங்கள் வந்து 5-10 minutes கொடுக்கும் அது மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது டெக்னாலஜி. இந்தியா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டு வந்து இமேஜ் அனுப்புவோம், ஸோ அதை குயிக்காக ஸ்கேன் பண்ணி அனுப்புற மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் டெக்னாலஜி வளர வளர ஸோ நமக்கு வந்து ஃபோர்காஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும். முன்னால் வந்து கிடையாது. ஸோ இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இன்னொரு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கூட நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் முன்னால் ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா, உங்களுக்கு டேட்டா கம்மியாக இருந்தது. இப்போ டேட்டா இருக்கிறதுனால வந்து ஏஐ கூட யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏஐ வந்து வெதர் பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: இப்போ இந்த எல்நினோ காலகட்டத்தில் வந்து புயல்களோட தாக்கம் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? அதனால் ஏற்படக்கூடிய மழை அளவு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் சார்?
0: பொதுவாக ஆக்சுவலாக வந்து எல்நினோ பீரியடில் வந்து புயல் சிவியராக தான் இருக்கும். இன்னும் நம்ம வந்து ஒரு வெதர் சிஸ்டத்தை நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து தடுக்க முடியாது, கணிக்கலாம், அதனுடைய இம்பாக்டை மினிமைஸ் பண்ணலாம். ஒரு சைக்ளோனுக்கு வரப்போகுது தெரிஞ்சுன்னா அது தகுந்தபடி நம்ம வந்து தாழ்வான பகுதியில் இருக்க மக்களை வந்து மேடான பகுதி கொண்டு போகலாம். இது மாதிரி நம்ம வந்து இம்பாக்டை வந்து மினிமைஸ் பண்ணலாம், லைஃப் லாஸை வந்து மினிமைஸ் பண்ணலாம். அதனுடைய அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ ஒரு சைக்ளோனுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்டாப் பண்ண முடியாது,
1: எதுவும் பண்ண முடியாது. பட் அதோட இம்பாக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இம்பாக்டை வந்து குறைக்கும்.
0: இப்போ முன்னாலலாம் ஆக்சுவலாக வந்து நம்ம சூப்பர் சைக்ளோன்னு ஒன்று ஒடிசாவில் நடந்தது 1990 1000 பேர் இறந்துட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்மளுடைய டெக்னாலஜி இல்லை, நம்ம ஃபோர்காஸ்ட்
1: கொடுப்போம்
0: கம்மியாக இருந்தது, நம்ம குறித்த இடம் வந்து மாறி போய் இதாகிடுச்சு. இன்னும் இப்போலாம் வந்து அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சைக்ளோனில் அந்த லைஃப் லாஸ் வந்து வெரி மினிமல், ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம அந்த எங்களுடைய டெக்னாலஜினால வந்து நாங்கள் ஏரியா வந்து சொல்லியிருந்தோம் இந்த இடத்துக்கு வரதுன்னா ஓகே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு ப்ளஸ் ஆர் மாரி 50 kilometer ரேடியஸ் தான் உங்களுக்கு வந்து எரர் வரும்.
1: அந்த எரர் வரது கூட அந்த கடைசி நேரத்தில் அது காற்றின் திசைவேக மாறுபாடு அந்த மாதிரி காரணமாக.
0: கடலில் வந்து புயல் இருந்ததுன்னா புயலுடைய பாதையை டிசைட் பண்ணுறது வந்து ஒன்று வந்து கடலுடைய வெப்பநிலை. கடலில் வந்து புயல் இருக்கும்போது அந்த வெப்பநிலை எங்கே கம்மியாக இருக்கோ அதை நோக்கி தான் நடக்கும். மெயின் வந்து லோ ப்ரெஷர் ஏரியா, அதை எடுத்து கொண்டு போகிறது வந்து அந்த அப்பர் லெவலில் உள்ள விண்டு ஸ்டீரிங் கரண்ட் சொல்லுவோம். சப்போஸ் வந்து இப்போது சைக்ளோன் வந்து இருக்குது, அதில் வந்து மிடிலில் வந்து காற்றினுடைய விஷயம் எங்கே இருக்கோ அந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கும். இப்போ காற்று வந்து கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி அடிச்சுன்னா கிழக்கு நோக்கி போயிட்டே இருக்கும். இப்போ காற்று வந்து வடகிழக்குலேருந்து தென்மேற்கு நோக்கி அடிச்சதுன்னா அது வந்து தென்மேற்கு நோக்கி நாங்கணும். இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா நாங்கள் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து

0: கடலில் வந்து அப்சர்வேஷன் கிடையாது, எஸ்டிமேஷன், சேட்டலைட்டினுடைய டேட்டா வச்சு எஸ்டிமேட் பண்ணிகிட்ருப்போம். அதில் அந்த எஸ்டிமேஷன் வந்து அப்பப்போ மிஸ் ஆகலாம். இப்போ அப்சர்வேஷன் மிஸ் ஆகாது, மேனுவல் அப்சர்வேஷன். இப்போ லேண்ட்லனா நாங்கள் வந்து அப்பர் ஏர மெஷர்மெண்ட் பண்ணுவோம், அப்பர் ஏர ஃபுல்லாக நாங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களை அப்படி காற்றினுடைய விசை திசை எங்கே மூவாயிட்டு இருக்குது, எங்கே காற்று எங்கே மூவாயிட்டுருக்கு, அதனுடைய ஈரப்பதவி இருக்குது, எல்லாமே நாங்கள் லேண்டில் வந்து மெஷர் பண்ணுவோம். கடலில் வந்து
1: அது
0: முடியாது, அதனால சேட்டலைட்டை வச்சு பண்ணுவோம். சேட்டலைட் வந்து எஸ்டிமேட் பண்ணுவோம், ஏன்னா மோஸ்ட்லி வந்து லோ எர்த் ஆர்பிட்டிங் சேட்டலைட், அது வந்து ஒரு 700 கிலோமீட்டர்லேருந்து பார்க்கும். பட் அதனுடைய ஃப்ரீக்வன்சி கம்மி, அது ஒரு நாளைக்கு 1 or 2 times தான் கவர் ஆகும். பட் மோஸ்ட்லி நாங்கள் ரெக்கன் பண்ணியிருக்கிறது வந்து ஜியோ ஸ்டேஷனரி தான். அந்த ஜியோ ஸ்டேஷனரி 36 kilometers பார்த்துட்ருக்கு, அது ஒரு லிமிட்டேஷன். ஸோ அதனுடைய எஸ்டிமேஷனை வச்சு தான் நம்ம வந்து எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரேடியேஷன் மேலே போவோம், ஸோ அதை வச்சு அதனுடைய நம்ம சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்லாம் எஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் ஒரு சில லிமிட்டேஷன்லாம் இருக்குது, ஏன்னா வந்து இப்போது க்ளவுடு அதிகமாக இருக்க நேரத்தில் அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சரோட எஸ்டிமேஷன் வந்து கொஞ்சம் தப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து அப்போ வந்து அந்த ட்ராக்னுடைய மிஸ்மேட்ச் ஆகும். நம்ம இந்த இடத்துல ட்ராக் கரெக்டாக இருக்குன்னு இருப்போம், பட் அந்த இடத்துல ட்ராக் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கலாம், இன்னொரு பகுதியில் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அந்த அந்த நோக்கி போயிட்டுருக்கோம். கடலில் வந்து எல்லாம் ஓப்பன் தான், ஓப்பன் ஏரியா, எங்கேனாலும் போகலாம், 360 degrees எங்கேனாலும் போயிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லா டிகிரியும் போகாது,
1: அதுக்கு எந்த பக்கம் ஓகேவோ அந்த பக்கம்,
0: அந்த பக்கம், அந்த எந்த பக்கம் எப்படி ஓகேன்னா கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை அதிகமாக இருக்கணும், ப்ரெஷர் கம்மியாக
1: இருக்கும்,
0: ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாகும், ஸோ அந்த பகுதியை நோக்கி போயிட்டுருக்கோம். அது போக அந்த காற்றினுடைய திசை, ஸோ சைக்ளோன் வந்து இப்போ ஒரு 12 kilometers இருந்துச்சுன்னா, ஸோ மெயின் சென்டர் பகுதியில் எங்கே காற்று அடிக்கும் அந்த பகுதி அப்படி அந்த புஷ் பண்ணிச்சுன்னா அந்த அந்த பகுதியை போயிட்டு இருக்காங்க.
1: நீங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ பொதுமக்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியது இல்லை சார், ஏன்னா தவறான தகவல்களை அவங்க வந்து நம்பக்கூடாது. சரியான தகவல்களை வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து இப்போ சமூக வலைதளத்தில் அடிக்கடி வந்து தகவல் கொடுத்துட்டே இருக்கீங்க, இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன விஷயம் செய்யலாம் சார் பொதுமக்கள் சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், தேவையில்லாமல் பயப்படக்கூடாது?
0: எல்நினோ என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு, அதை அவங்க புரிந்து கொள்ளணும் ஃபஸ்ட்டு. இது வந்து இப்போது சைக்ளோனோ அதாவது புயல் இல்லைன்னா சுனாமி மாதிரி ஒரு சிவியர் வெதர் பினாமினம் கிடையாது. கிளைமேட் பினாமின்னா அதனுடைய தாக்கம் இருக்கும். இப்போ இந்த சோசியல் மீடியானால மக்கள் வந்து ஆக்சுவலாக எல்நினோ அப்படின்னால எல்லாம் பயத்தில் இருந்துகிட்ருக்காங்க, பயப்பட தேவையில்லை. வடகிழக்கு பருவமழை நேரத்தில் வந்து இயல்பை விட அதிகமான மழை இருக்கும். வெப்பநிலை வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வெப்பநிலை இருந்துகிட்டு இருக்கோம். அது நம்ம வந்து அது தகுந்தபடி வந்து இப்போது சின்ன குழந்தைகள் வயசானவர்கள் வந்து வெயில் நேரத்தில் வந்து அது மதியம் வெளியே போகாமல் இருக்கணும். ஆமாம், அது வெளியே போனால் கூட அவங்க தண்ணியும் குடிக்கணும், வெளியே போயிட்டு வரணும். முடிந்த அளவுக்கு இந்த விவசாய வேலை பண்ணதவங்க அந்த பகலில் 12 ஒரு 2-3 வரைக்கும் வந்து அந்த வேலையை வந்து தவிர்க்கிறது நல்லது, என் நிழலில் இருந்துக்கலாம். எனினும் என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எலியினை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, இதனால் மழை மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படலாம், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக விவசாயிகள் இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கும் அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து அதுக்கேற்ப செயல்பட வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார், குறிப்பா வந்து இறுதியா நீங்க சொன்னது விவசாயிகளுக்கான ஒரு வானிலை முன்னறிவிப்பு அப்படின்றது வானிலை மையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க, தேவையற்ற அச்சம் வந்து விவசாயிகளோ பொதுமக்களோ கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து அச்சம் இல்லாம இருப்பாங்கன்னு நம்பலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள், எல்நினோனா என்ன, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், தேவையற்ற அச்சங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மேலும் நம்மளுடைய தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அதன் அடிப்படையில வானிலை ஆய்வு மையம் எவ்வளவு வந்து அட்வான்ஸ்டா வந்து கணிப்புகளை வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, உங்களுடைய பணி எவ்வளவு சிறப்பா இருக்குன்றதையும் சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 9:30. திரைக்கானம் கேட்கலாம். முதல் பாடல் நவராத்திரி திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருப்பது.

தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா

de la droga, solo saca de la droga.

ஒழித்த பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா பாடியது. தொடர்வது எங்க மாமா திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

தன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. நான் தன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

கையில் துள்ளி குதித்திடும், முத்தம் கொடுக்கையில் மூக்கை கடித்த

குடும்பம் ரொம்ப பேசு, பிள்ளை குட்டிகள் பத்து தினசு, இவை அத்தனையும் வந்து பரிசு, நல்ல முத்து போல் வெள்ளை மனசு. கண்ணன் தனி காட்டு ராஜா, என் கோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் கோட்டையில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

சொல்றாரே எல்லோர் மதங்களும் எங்கள் வழித்துணை. பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும். பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும். பல நிறத்தில் பூத்த மலர்கள் ஒரு மாலை போல் உருமாறும். நான் தன்னன் தனி காட்டு ராஜா, தோட்டத்தில் எத்தனை ரோஜா, தீராத விளையாட்டு பிள்ளை, தொட்டிலே எத்தனை முல்லை முல்லை முல்லை.

ஒழித்த பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா பாடியது. தொடர்வது மீண்ட சொர்க்கம் திரைப்படத்திற்காக டி சலபதிராவ் இசையில் ஏ எம் ராஜா மற்றும் பி சுசிலா பாடியிருக்கும் பாடல்.

ஒழித்த பாடல் அரசக்கட்டளை திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. தொடர்வது புதிய பறவை திரைப்படத்திற்காக விஸ்வநாத நாகமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

0: டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: இன்னைக்கு நேயர்கள் நம்ம நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்களை 1980-92 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்கள் இருந்து உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸை நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்கலாம். யாரெல்லாம் கால் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, உடுமல்பேட்டை இந்த மாதிரி ஊரில் இருந்து கூப்பிடாம ரொம்ப கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாவட்டங்கள் நியூஸ் ஆனார் ஆப் மூலயமா நம்ம நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்ருக்க நேயர்கள், பக்கத்தில் நமக்கான ஆகாஷ்வாணி இல்லாத ஸ்டேஷன்ஸ் இல்லாத நேயர்கள் இவங்க எல்லாரும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். கால் பண்ணுங்க 0422 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு. நிகழ்ச்சியில் உங்க கூட நான் பௌசியா இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலாக நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலாக சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை, நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி அந்த ஆன்மீகத்தோடு கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் பண்ணிங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன்,

0: பத்து மணி அஞ்சு நிமிஷம் மெலடி மெட்டுக்களுடைய முதல் அழைப்பாளர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம், கும்பகோணம் கனபநகர் மனோகரன் பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு விடுதலை காத்திரு படத்துல இருந்து பேசு என் நண்பு என்ன பாட்டு, அந்த பாட்டை கொடுங்க.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றி.
2: Hello, is it 422756?
3: Yeah.
2: Could I speak to Miss Sunita?
3: Speaking.
2: Hi, Suni. I'm Raja here. How are you?
3: Fine. Hey, how's everything?
2: Everything according to plan, darling.
3: When will be back?
2: As soon as I finish. Hey, Sunita. Say something. Darling Sunita, what's wrong? Say something.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விழைக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 மெலடி

0: திண்டுக்கல்னுடைய அடுத்த காலர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் செங்கல்பட்டு பக்கத்துல தஞ்சை பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: வாழ்க்கை படத்திலிருந்து காலம் மாறலாம், நம் காதல் மாறுமா.
0: இதோ அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். அடுத்த காலர் யார், எங்கிருந்து? வணக்கம் மெலடி மெட்டுக்கள்.
1: வணக்கம், நான் தர்மபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பிஎம்ராஜம்மா.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: படம் புன்னகை மன்னன், பாடல் ஏதேதோ.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றிம்மா.

0: 10:19 மெலடி மெட்டுக்கல்ல நமக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். எப்பவுமே பிடித்த விஷயங்கள் நடக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் பிடித்த பாடலை கேட்டு ரசிக்க போதும் மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்த காலர் யார், எங்கிருந்து வணக்கம்?
1: இரு வணக்கங்களம்மா, நான் கரூர் மாவட்டம் புளியூர்ல மனோகரன் பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: நெஞ்சில் ஒரு ராகம் பாடுறதுங்கம்மா, நெஞ்சம் பாடும் புதிய ராகம், அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றிங்கம்மா.

0: வாடை காற்று இனி திங்கவன்
1: ஹே ஹே.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்த காலர். வணக்கம் மெலடி மெட்டுக்கள். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? ஓகே, நேருடைய லைன்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நிகழ்ச்சியில தொடர்ந்து காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். இன்னைக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி இந்த மாவட்டங்கள் இல்லாமல் தூரத்து மாவட்டங்கள்லிருந்து கூப்பிட்ற நேயர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு உங்களுடைய விருப்ப பாடலை கால் பண்ணி கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர், வணக்கம்.
2: இனிய இரவு. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதம்பதி கிராமம் வி சுகுமார்.
1: என்ன பாடல் வேணுங்க?
2: சென்றலை இணையத்தோட படத்திலிருந்து புதிய பூ வீது இந்த பாடல் கொடுங்க மேடம்.
1: ஓகே. நம்ம நிகழ்ச்சி எப்படி கேக்குறீங்க? நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல கேக்குறீங்களா இல்ல உங்களுக்கு?
2: ஆமாங்க மேடம். ஆமா ஆமா.
1: அப்படிங்களா? சரி ஓகே. இதோ அந்த பாடல்.
2: நன்றி.

ஹாய், என் பேர் டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். உடல் உறுப்பு தானம் இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணால் 8 பேரோட உயிரை மினிமம் காப்பாற்றலாம். ப்ராப்பரான சேனல் தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற சேனல் இருக்குது, டிரான்ஸ்டான் TRANSTAN அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் உடல் உறுப்பு தானத்துக்கான பதிவை பண்ணிக்கலாம். முழு உடலையும் தானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த உறுப்பு தானம் பண்ணணும் தோணுதோ அந்த உறுப்பை நீங்கள் தானம் பண்ணலாம். இது வந்து உயிரை மட்டும் காப்பாற்றுறது கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான எஜுகேஷனையும் இந்த உடல் உறுப்பு தானம் ஹெல்ப் பண்ணுது. ரிசர்ச் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது, ஃப்யூச்சர் பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்டான் TRANSTAN, இந்த டிரான்ஸ்டான்கிற அமைப்பு மூலியமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உடல் உறுப்பு தானமும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழியாக. அதே மாதிரி தமிழ்நாடு தான் நம்ம இந்தியாவிலேயே டாப்பில் இருக்கோம் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ இதே மொமெண்டம் நம்ம மெயின்டைன் பண்ணால் நம்மளால் முடிஞ்ச நிறையா உயிர்களை காப்பாற்ற முடியும்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்த காலர் வணக்கம்.
1: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி.
0: தேன்மொழிங்களா, என்ன பாடல் வேணுங்க?
1: என்கிட்ட மோதாத படத்துல இருந்து சரியோ சரியோ நான் காதலிச்சதுன்ற பாடல் போடுங்கம்மா.
0: இதோ அந்த பாடல்.

0: பத்து மணி 10:42 மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். அடுத்த காலர், வணக்கம். மெலடி மெட்டுக்கள்,
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பழனியிலிருந்து பாலு பேசுறேங்க.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: பணக்காரன் படத்துல இருந்து ஒரு வீட்டு கிளியாக.
0: இதோ அந்த பாடல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுகிட்டே ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்ததான் வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அருப்புக்கோட்டையிலிருந்து சுகுமார் ஆழப்பிறந்தவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலியிலிருந்து ராஜ்குமார், பாடல் இதோ செந்துரப்பூவே திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. நன்றி நேயர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளுக்கான அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து 6:10 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் சுந்தரமூர்த்தி வாஞ்சிலிங்கம் அவர்கள். தொடர்ந்து காலை தென்றலில் எஸ்பி பாலசுப்ரமணியம், டி தாமோதரன், எஸ் எம் யூசுப், சோபனா விக்னேஷ், பி உன்னிகிருஷ்ணன், டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலைக. 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கொண்டோட்டம் டெல்லி அஞ்சல். 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். 7:55 வானிலை அறிக்கை, தொடர்ந்து சேவை செய்திகள். 8:00 வணக்கம்

6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலைக, 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கொண்டோட்டம் டெல்லி அஞ்சல், 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம், 7:55 வானிலை அறிக்கை தொடர்ந்து சேவை செய்திகள், 8:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 சிறுவாணிச்சாரல், 10:02 இது உங்கள் சாய்ஸ், 11:02 இன்றைய நேயர், 11:30 ஸ்டம்ப் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி, 11:47 ரெயின்போ கிளாசிக்ஸ், 12:00 வசந்த இல்லத்தில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, 12:50 வசந்த இல்லத்தின் தொடர்ச்சி, 1:00 மணி ஒன்று மலர் ஒன்று, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டம், தொடர்ந்து திரை இசை, 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, 3:02 டீ டைம், மாலை 4:02 கெட் செட் கோ, 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டியில் மத்திய அரசின் கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு திட்டம் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் சமூக ஆர்வலர் எம் தங்கவேல் அவர்கள், தொடர்ந்து 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை, 3 தெய்வங்கள் சரணமையப்பா ஆதிபராசக்தி சமயபுரத்தாலே சாட்சி தெய்வமகன் தேவர் மகன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம், 6:40 முதல் இரவு 7:15 வரை பொன்மாலை பொழுது, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல், 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம், உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஏ பாலசுப்ரமணியம் அவர்களுடன் நேர்முகம், 8:05 இதம் ரதம், 9:15 மயிலிறகில் திரைப்பட விமர்சனம், திரைப்படம் 100 காலம் வாழ்க, நடிப்பு ஏவிஎம் ராஜன் வெண்ணிராடை நிர்மலா மற்றும் பலர், இயக்கம் கே சம்பத், 10:00 மெலடி மெட்டுக்கள், இரவு 11:00 முதல் அதிகாலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல், சென்னை மெச்சென்றிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம், கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், ஈரோடில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், சேலமில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், பாலக்காடில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. நேயர்களை இனி தொடர்ந்து காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.